புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஸ்த மாதம் 2ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் இப்போது 5:56:30. 100.3 மேகர்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயிலின் இன்சொலமுது வழங்குபவர் முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர்லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி சி பிருந்தா. 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபாலின் தகவல் நேரம். காலைமணி 7:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டர் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் அலமை வாழ. சர்வதேச ஆப்ஸ்டெட்ரிக் பெஸ்டுலா ஒழிப்பு நாள் குறித்து காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெயின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலை 10:00 சொல்லரங்கத்தில் முதலில் நாமக்கல் எம்என் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதி விளம்பரதார் நிகழ்ச்சி. 10:05 சொல்லரங்கம் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொற்கள் என்ற தலைப்பில். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேரில் பங்கேற்கும் தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 தஞ்சை உழவன் செக்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெயின் தேன்மடை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார் நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் ஒன்றியம் மல்லபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. பிற்பகல் 3:00 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி. 3:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி. மாலை 4:00 மனம் விழையுதே பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் ஆர் ஜீவா ரத்ன சபாபதி அவர்கள். 4:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நன்பேண்டா. மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம். 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொலமுது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மதுப்பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசைதூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 8:00 இளைய பாரதம் வானொலிக்கு 90.

0: Sir. In IPL cricket, Sunrisers Hyderabad defeated Royal Challengers Bengaluru by 55 runs in Hyderabad last night. Today, Lucknow's Super Giants will take on Punjab Kings in Lucknow at 7:30 this evening. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் ஞானி எழுதிய வரிகள் இன்றைய காலத்திற்கும் அப்படியே பொருந்துகின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த ஞானி ஸ்ரீ குருஞான சம்பந்தர். அவர் அருளிய சிவபோக சாரும் எனும் நூல் வெறும் ஆன்மீக தத்துவம் மட்டுமல்ல, அது நாம் அன்றாடம் எப்படி வாழ வேண்டும், நம் மனதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி. இன்று அந்த நூலில் பொதிந்துள்ள வாழ்வியல் அறங்களை சற்று சிந்திப்போம். அகந்தை ஒழித்தல். நான் பெரியவன் என்ற அகந்தை மனிதனை சிறியவனாக்கும். அடக்கம்தான் உண்மையான உயர்வு. நீர் பள்ளத்தை நாடுவது போல அன்பும் அருளும் பணிவுள்ள மனதில்தான் நிலைக்கும். அகந்தை விலகும் இடமே அறத்தின் ஆரம்பம். அன்பும் விவேகமும். அன்பு மட்டும் போதாது, அதை வழிநடத்த விவேகமும் தேவை. அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகமுண்டாய் என்ற குருஞான சம்பந்தரின் அடிகள் உண்மையான அன்பு மனிதனை உயர்த்தி துன்பத்திலிருந்து நீக்க உதவ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. விவேகம் இல்லாத அன்பு பல நேரங்களில் மனிதனை முட்டாளாக்கிவிடும். ஆனால் அறிவுடன் கூடிய அன்பு உறவுகளையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்தி மனிதனை பொறுப்புள்ளவனாகவும் உயர்ந்தவனாகவும் மாற்றும். பிறர் குறையை தேடாதே, நம்மை நாமே திருத்திக் கொள்வதே உண்மையான முதிர்ச்சி. ஒருவரின் வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக அறியாமல் குறை கூறுவது அறமல்ல. பிறரை சுட்டி காட்டி குறை கூறுவதை காட்டிலும் நம்மை செதுக்கிக் கொள்வதே உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது பரபரக்க வேண்டாம். இது இன்றைய மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு அறவுரை. மனித மனம் எப்போதும் அவசரத்திலும் ஓட்டத்திலும் வாழ விரும்புகின்றது. ஆனால் அந்த பரபரப்பே நம் அமைதியையும் தெளிவையும் கெடுக்கிறது. அதனால்தான் ஆசிரியர் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அவசரத்தில் நாம் பார்த்ததை உடனே நம்புகின்றோம், கேட்டதை உடனே ஏற்றுக்கொள்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கின்றோம். இதனால் மனக்குழப்பமும் தவறான புரிதல்களும் உருவாகின்றன. நாம் எப்போது நிதானமாக சிந்திக்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்கிறது. நம் எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவற்றை தெளிவாக அறிய முடிகின்றது. பரபரப்பு ஒரு கனநேர அவசரம் மட்டுமே. ஆனால் அமைதி வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது. நிதானமாக வாழ்வதே தன்னை உணர்ந்த மனிதனின் அடையாளம். கற்றலும் அனுபவமும். எவ்வளவு படித்தோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பு நம் குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதே முக்கியம். கல்வி என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, அது உள்ளத்தில் அமைதியையும் செயலில் நேர்மையையும் கொண்டு வர வேண்டும். அனுபவபூர்வமாக எதையும் உணர்ந்து செயல்படுவதே உண்மையான அறிவு. குருஞான சம்பந்தர் காட்டும் இந்த வாழ்வியல் நெறிகள் மிக எளிமையானவை. அகந்தையை தவிர், அன்போடு அறிவைச் சேர், பிறரை குறை கூறாதே, எதற்கும் பரபரக்காதே, நிதானமாக வாழ்ந்து உன்னை உணர். இந்த அறங்களை நாம் கடைபிடித்தால் நாமும் மேன்மையான மனிதர்களாக மாறலாம், உலகையும் ஒரு சிறந்த இடமாக மாற்றலாம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

நேரம் 6:15. பக்திப்பா மலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:27. அடுத்து வரும் பாடல் ஏ.பி. கோமலா பாடியது.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:35. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், வைகாசி மாதம் 9 சனிக்கிழமை. காரைக்கால் ONGC காவிரி அசட், சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
11: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
12: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.

0: சி என்றும் மக்கள் பணியில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: உழவர்களுக்கு
4: அக்கா, நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்.
5: அப்படி என்னதான் வச்சிருக்க காமிய?
4: நான் என்னன்னு சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கத்திரிக்காயில என்னெல்லாம் செய்ய தெரியும்னு சொல்லுங்க.
5: கத்திரிக்காயில என்ன? சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், என்ன கத்திரிக்காய் பண்ணலாம், புளிப்பு பச்சடி கூட பண்ணலாம்.
4: நினைச்சேன் நீங்க இதான் சொல்லுவீங்கன்னு. நீங்க கத்திரிக்காயில ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டது இல்ல தானே?
5: கத்திரிக்காயில ஸ்வீட்டா?
4: இத சாப்பிட்டு பாருங்க.
5: அட, என்ன சித்ரா இது? கத்திரிக்காய்ன்றதுக்கான அடையாளம் கூட இல்ல, அருமையா இருக்குமா. யார் பண்ணது? நீ பண்ணியா?
4: அது நான் தான் பண்ணினேன். நீங்க சொன்னீங்கல்ல கத்திரிக்காய்ன்றதுக்கு அடையாளமே இல்லைன்னு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது எங்க வீட்டுல விளைஞ்ச பாலூர் ரெண்டு ரக கத்திரிக்காய் தான்.
5: என்ன என்ன, பாலூர் ரெண்டு ரகமா?
4: ஆமாக்கா, இந்த பாலூர் ரெண்டு ரக கத்திரிக்காய் ரொம்ப சிறப்பானதுன்னு சொன்னாங்க. அது எப்படிதான் இருக்குன்னு வாங்கி வளர்த்து பார்த்தேன், உண்மையாவே சூப்பரா இருக்குக்கா.
5: அப்படியாமா? நீ இதை எங்க வாங்கின, எப்படி பயிர் பண்ண, அத பத்தி கொஞ்சம் சொல்றது.
4: இதோட விதைய என் ஃப்ரெண்டு கொடுத்தாக்கா. இந்த கத்திரிக்காய் நல்லா பல பலன்னு முட்டை வடிவத்துல இருக்குக்கா. அது மட்டும் இல்ல, இது மத்த கத்திரிக்காயெல்லாம் விட நல்ல மகசூலை கொடுக்குதுக்கா. இந்த விஷயத்த கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
5: எந்த விஷயத்த கேட்டா?
4: மத்த கத்திரிக்காயிலாம் இந்த தண்டு துளைப்பான், காய் துளைப்பான், பூச்சிலாம் அதிகமா வரும்ல.
5: ஆமா.
4: ஆனா இந்த கத்திரிக்காயில அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு விற்பனை பண்றாங்களாம். இது எல்லா பருவத்திலுமே பயிர் செய்யலாமாக்கா.
5: அட, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பயிர் பண்றதெல்லாம் எப்படி?
4: இத நாற்றாங்கல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி தொழு உரம் போட்டு 2% தாமிர கரைசல நல்லா மண்ணுல நனையிற மாதிரி போட்டுட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் வரிசையில 1 சென்டிமீட்டர் ஆழத்துல தான் இதை விதைக்கணும்க்கா. 30-35 நாள்ல இந்த நாத்து தயாராயிடுது.
5: உரம்லாம் எப்படி சித்ரா?
4: உரம்னு பாத்தீங்கன்னா நல்லா நிலத்தை உழுதுட்டு நம்ம எங்க அந்த செடியை நட போறோமோ அந்த இடத்துல பாறை அமைச்சிட்டு இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வளர்க்க போறோமோ அந்த அளவுக்கு போடணும்க்கா. மணற்பாங்கான இடத்துல மேல் உரம் போடணும்னா 2-3 தவணையே போடலாம். அதுக்கப்புறம் களை எடுத்துட்டு தலைச்சத்து போட்டா போதும். இதுல களை ஏதாவது இருந்துச்சுன்னா களைக்கொல்லியை கூட பயன்படுத்திக்கலாம்க்கா. இதையே பெரிய அளவில் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க, வளர்ச்சி ஊக்கியாக பூ மலர்ந்த நாள்லேருந்து 60-70 நாளில் 2 ppm 2-4D இல்லைனா ட்ரையா காண்டனால் அப்படின்ற வளர்ச்சி ஊக்கியை வாரத்துக்கு 1 முறை தெளிக்கலாம்க்கா.
5: ஏசுத்ரா, இதில் நோயின்னு எதுவுமே வராதாப்போ?
4: அப்படி சொல்ல முடியாதுக்கா, 1-2 வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா சிற்றிலை நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா நோய் பாதித்த செடியை அப்புறப்படுத்திட்டு ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி இருக்குல்ல அதை தெளிக்கணும். இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே சரியா பராமரிச்சிட்டோம்னு வச்சுங்க, இதோட மகசூல் வேற லெவல்ல இருக்கும்க்கா.
5: கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்ரா. எனக்கும் இதை செஞ்சு பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. இந்த விதை எங்க கிடைக்குதோ அங்கிருந்து எனக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுமா.
4: கண்டிப்பாக்கா.
1: நேர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவிரி செட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:40.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர்.

0: Great cement, 64 years of strong foundation. Chettinad cement, the perfect concrete choice.
1: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில்.
2: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
2: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
4: பூமக்ஸ்.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
7: வணக்கம். சமுதாயத்தின் பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்கள் என அனைத்து கூறுகளுமே நம்பிக்கையை சார்ந்தது. சமுதாயத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை சூழல் மனிதனின் எண்ணங்களால் உருவானதே. நம்பிக்கைகள், வாழ்வு தொடர்பான குழந்தை பற்றிய நம்பிக்கைகள், திருமணம் பற்றிய, வழிபாடு பற்றிய நம்பிக்கைகள், சகுனம் பற்றிய, கனவு பற்றிய நம்பிக்கைகள், ஊழ்வினை பற்றிய, மந்திர தந்திரங்கள் பற்றிய நம்பிக்கைகள் மக்கள் மனதில் வேரூன்றி நிற்கின்றன. பெயர் சூட்டும் சடங்கில் தலைப்பிள்ளைக்கு தகப்பன் பெயரும் மறுப்பிள்ளைக்கு மாதா பெயரும் இடுவீர். தலைப்பிள்ளை ஆணாக இருந்தால் தாத்தா பெயரையும், பெண் பிள்ளையாக இருந்தால் பாட்டியின் பெயரையும் வைக்கும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது. திருமணச் சடங்கின் போது மாப்பிள்ளை அழைப்பு மற்றும் மணப்பெண் அழைப்பின் போது ஆலத்தி எடுக்கப்படுகிறது. அத்தைதான் ஆலத்தி எடுக்க வேண்டும் என்று ஆலத்தியின் தன்மையை இப்பாடல் நமக்கு காட்டுகின்றது. திருமணத்திற்கு வந்தவர்களை உபசரிக்கும் மாண்பினை வந்தவர்கள் எல்லோருக்கும் சந்தனமும் குங்குமமும் வகை வகையாய் கொடுக்கணுமே என்ற பாடல் காட்டுகிறது. மாப்பிள்ளை மற்றும் மணப்பெண்ணிற்கு நிச்சயம் செய்யும் போது சம்பந்தி முறையில் உள்ளவர்களுக்கும் புதிதாக சம்பந்தம் போடுபவர்களுக்கும் வெற்றிலை, பாக்கு, பழம் கொடுக்கப்படுகிறது. இதை முகூர்த்த கால் ஊனுறதும் ஊர் வெற்றிலை வைக்கிறதும் முதல் வேலைன்னு சொல்லுங்க என்ற பாடலும், சம்பந்தக்காரருக்கு சரியான பழம்பாக்கு சட்டப்படி வைக்கணுமாம், திட்டவட்டமாய் செய்யணுமாம் என்ற பாடல் உணர்த்துகிறது. குழந்தை பிறப்பில் சில வகையான நம்பிக்கைகள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. கொடி சுற்றி பிறந்தால் கோத்திரத்திற்கு ஆகாது, மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது என்று நம்பப்படுகிறது. மக்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளுக்கு பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே காரணம் என்று நம்புகின்றனர். சதுரமனை போட்டு ஜாதகம் பார்த்தாலும் சதுர தலையெழுத்தை சாதகமும் சொல்லலையோ என்ற பாடல் உணர்த்துகிறது. அன்று தொடங்கி இன்று வரை நம்பிக்கைகள் பெரிதும் போற்றப்படுகின்றன. நம்பிக்கைதான் வாழ்க்கை என நம்புவோம், நலமுடன் வாழ்வோம். நன்றி.
1: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயிலின் இன்சொல் அமுது. வழங்கியவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விவிஎன் ஆயில்.
2: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
2: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
5: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
4: பூமக்ஸ்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12,00,000 பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3,00,000 டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும்

0: தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டு இருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரிலிருந்து மோகன்.
1: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
2: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 hour 2 hour ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 hour இல்ல 2 hour ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னோட ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வுத் துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கு ப கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் சிட்டி

0: Max Crete Cement, 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சி வழங்குபவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழை செல்வங்களில் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
5: இன்றைய பசுந்தன் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு கிராமத்துல கண்ணு என்ற சிறுவன் இருந்தானா. அவன் பணத்தை எளிதாக செலவழித்து விடுவானா? கண்ணுவோட அப்பா பணம் தருவாங்கன்னு நினைத்து கொண்டே இருந்தானா. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட, கண்ணு எனக்கு 10 ரூபாய் வேண்டும்ப்பா அப்படின்னு கேட்டானா. அதற்கு அப்பா சொன்னாங்களாம், இந்த தோட்டத்துல 1 மணி நேரம் வேலை செய், பிறகு தரேன்னு சொன்னாங்களாம். கண்ணு வேலை செய்தானா, கண்ணு உடம்புல இருந்து வியர்வையும் சொட்டுனுச்சான். வேலை முடிந்ததும் அப்பா அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்களாம். அந்த பணத்தை கண்ணு கையில வைத்த போது இதை இப்படி வீணாக செலவழிக்க கூடாதுன்னு என்று நினைத்தானா. அதுக்கப்புறம் கண்ணு அந்த 10 ரூபாய் பணத்தை சேமித்தும் வைத்தானா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், உழைப்பால் வந்த பணத்தின் மதிப்பு அதிக என்பதே.
4: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம் பாப்பா.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: சீபிருந்தா.
6: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
7: போர்த்து.
6: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
7: பாட்டு பாடலாம் இருக்கேன்.
6: எதை பத்தின பாட்டு பாட போறீங்க?
7: அன்னை தமிழ்.
6: எங்க பாடுங்களே?
7: அன்னை தமிழே, அன்னை தமிழே, நாவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னின் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்து சொல்லின் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லின் உனது புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராசன். அடுத்ததான் முயல் குட்டி பாட்டு பாட போறேன். குட்டி குட்டி முயலே, குதித்து ஓடும் முயலே, சின்ன சிறிய முயலே, சிரித்து பவா முயலே, பட்டு பட்டு முயலே, பஞ்சு வண்ண முயலே, கிட்ட வவா முயலே, கிழங்கு தருவேன் முயலே, அன்பா நானும் பழகலாம், மாடி பாடி மயிலலாம், கொட்டு மலையை பார்க்கலாம், கப்பல் விட்டு மகிழலாம், ஊஞ்சல் கட்டி ஆடலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம், பம்பரம் விட்டு மகிழலாம், பாட்டம் விட்டு பார்க்கலாம்.
6: சரிங்க பாப்பா, சூப்பரா பாட்டு பாடுனீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடா?
7: சாம்பார் சாதம்.
6: கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா அப்போ? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
7: கிரிக்கெட்டு.
6: யார் கூட விளையாடுவீங்க கிரிக்கெட்டா?
7: எங்க அக்கா கூட விளையாடு, கிரிக்கெட் வாங்கி கொடுப்பாங்க, அதுல வச்சு விளையாடுவோம்.
6: உங்க அப்பாக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா?
7: பிடிக்கும்.
6: அதனாலதான் உங்களுக்கு கிரிக்கெட் பேட்டு பால் வாங்கி கொடுத்துருக்காங்களா? சரி பாப்பா, நீ இப்ப குட்டியா இருக்கல, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு
7: ஆசைப்படுறீங்க?
6: போலீஸாக்கு என்ன பண்ண போறீங்க?
7: திருடங்களை எல்லாம் பிடிச்சி நல்ல வழி நடத்துவேன்.
6: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல் அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
7: நன்றி.
4: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ், இன்னும் இன்னைக்கு

0: 7 மணி,
1: இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்கம் பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவனம். உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
5: ரேணுகா, ரேணுகா.
6: ஆலய தரிசன மெய்யன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள். திருவாரூர் மாவட்டம் வளங்கிமான் வட்டம் ஆலங்குடி கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் ஏலவார் குழலி சமேத ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் வரும் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பயிற்சி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. மெய்யன்பர்களே, ஆலங்குடி குரு பகவானை தரிசிக்க செல்வோமா? குரு

பேரன்பு சார்ந்த பக்தகோடி பெருமக்களே, திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் ஆலங்குடி கிராமத்திலே எழுந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கும் ஏலவார் குழலி சமேத ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயிலிலே குரு பகவானுக்கு உரித்தான கோவிலானது அமையப்பெற்றுள்ளது. நவகிரகங்களே முதன்மையான சுபகிரகமானவர் குரு பகவான். நமது ஆலயத்திலே குரு தட்சிணாமூர்த்தியாக எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அகஸ்திய நாடி, சிவநாடி, காகபுஜண்ட நாடி முதலிய நாடி நூல்களெல்லாம் நமது ஆலயத்திலே ஆபத் சகாயேஸ்வரரையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் ஏலவார் குழி அம்மையையும் வழிபட்டு வழிபடுவோருக்கு அனைத்து குரு தோஷங்களெல்லாம் விலகும் என்பதாக சான்று உள்ளது. அதனைப் போல நமது ஆலயத்திலே குரு தட்சிணாமூர்த்தியானவர் குருவினால் ஏற்படக்கூடிய சகலவித தோஷங்கள், அதாவது குரு வக்ர தோஷம், அசுபஸ்தானத்திலே குரு அமைவது, எட்டாம் இடத்திலே மறைவது போன்ற தோஷங்களும், கல்வி, திருமணம், வம்சவிருத்தி, புத்திரக்காரனுக்கும் நமது குரு பகவான் வந்து தரிசனம் செய்வோருக்கு எவ்வித தடங்கள் இல்லாமல் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். திரு இரும்பூளை என்று சொல்லக்கூடிய ஆலங்குடி, திரு இரும்பூளையானது ஆறாம் நூற்றாண்டிலே இந்த ஆலயத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் வந்திருந்து காசி ஆரண்யேஸ்வரர் மற்றும் ஆபத் சகாயேஸ்வரர் என்பதாக நாமத்துடன் பாடி இந்த தேவாரம் பெற்ற பதியமாக தேவாரம் பெற்ற ஸ்தலமாக அருள்பாலித்துள்ளார். சுவாமியிடம் பிரார்த்தித்துள்ளார். ஆலங்குடி என்பது இருவேறு பொருள்படும். ஆலம் மரத்து அடியில் அமர்ந்தமையால் குரு அமைந்தமையால் இந்த ஊர் பேர் ஆலங்குடி. அதை போலவே ஆலங்குடி ஆலகாலத்து விஷத்தை உண்டு இறைவன் இங்கே அமர்ந்தமையால் ஆலங்குடி. இவ்வாறாக இரண்டு பொருள்படும். சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர், இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர், இறைவி ஏலவார் குழலி, விசேஷமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி. ஸ்தலத்தின் ஸ்தல விருட்சமானது பூளைச்செடி, அதாவது பொங்கல் அன்று நாம் கூரைப்பூ சூட்டுவோம் இல்லையா, அனைத்து வீடுகளிலும் அந்த பூளைச்செடியே ஸ்தல விருட்சமாகும். தீர்த்தம் ஞானகூப தீர்த்தம் மற்றும் பிரம்ம தீர்த்தம், அஷ்டதிக் பாலக தீர்த்தம் முதலாக தீர்த்தங்கள்லாம் அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது இந்திராதி அஷ்டதிக்

0: தேவர்கள் இருக்கும் அந்தந்த ஸ்தானத்திலே சிவபெருமான் இருந்து அருளிப்பதாக இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசான் முதலான அனைத்து திக்குகளிலும் அனைத்து ஆலயங்கள் உள்ளன. அதே போலவே இந்த கோவிலிலே மிகவும் விசேஷமான முறையிலே அருள்பாலித்து கொண்டிருப்பவர் கலங்காமற் காத்த கணபதி. அதாவது கலங்காமல் என்ற கணபதி என்பதாக பொருள்படும். கலங்காமல் இந்த பகவானாது நமக்கு அருள்பாலிப்பார். பகாசுரனை வென்று இந்த ஆலயத்தில் அமர்ந்தமையால் இவ்வூர் விநாயகருக்கு கலங்காமற் காத்த கணபதி என்றும், அதே போல வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி ரொம்ப விசேஷமான முறையிலே அமைந்துள்ளது. இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் சுவயம்பு மூர்த்தி ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்தலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடம் சான்று உள்ளது.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எலையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
2: ரேணுகா ரேணுகா
3: ஆலய தரிசனம் தரிசனம்
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி.

ஏலவார் குழலி இங்கே உள்ள அம்பாள், ரொம்ப விசேஷமான அம்பாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இங்கே வந்து அம்பாளை தரிசிப்போருக்கு திருமணம் கைகூடும் என்பதாக அம்பாள் தவமிருந்த இறைவனை திருமணம் செய்து கொண்டதால் இவ்வூர் திருவோணமங்கலம் என்றுவதாக சொல்வார்கள். ஆகையால் இவ்வூர் ரொம்ப அம்பாள் விசேஷமான மூர்த்தி. அதை போலவே குரு தட்சிணாமூர்த்தி, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரன் முதலிய தேவர்களுக்கு, சனாதன ரிஷிகுமாரர்களுக்கு இங்கே சதுர்வேதமும் சின்முத்திரையும் அருளக்கூடிய ஸ்தலம். ஆதிசங்கரர், சுந்தரர் முதலியோர் இங்கே வந்து இறைவனை தரிசித்துள்ளார்கள். புராண காலத்திலே உள்ள ஸ்தல புராணம் என்னவென்றால், திருவாரூரை ஆண்ட முசுகுந்த சக்கரவர்த்தியின் அமைச்சர் அமுதோராயர், அவர் இந்த ஸ்தலத்திலே வந்து விசேடமான முறையிலே இந்த ஆலயத்தை நிர்மாணித்ததாகவும், அதனுடைய பலனை முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டதால் தான் மறுத்தளித்ததால் அவரை சிறைச்சேதம் செய்ததாகவும் புராண செய்தியாக, கர்ண பரம்பரை செய்தியாக உள்ளது. அந்த இடம் இன்றும் பொழுதுல அபிமுக்தீஸ்வரர் என்ற இடத்திலே அவருடைய சிறைச்சேதம் செய்த ஸ்தலமானது உள்ளது. அதன் பிறகு, ஏனென்றால் அவருக்கு குருதோஷம் உள்ளதால் இந்த மாதிரி சிறைச்சேதம் செய்யக்கூடிய ஒரு துர்பலமானது அமைந்ததால் இந்த ஊரிலே மறுபடியும் சிவனையும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு அந்த தோஷம் விளங்கி அமுதோராய திரும்ப உருப்பெற்று இந்த ஆலயத்தை தரிசித்ததாக புராண வழி செய்தி. அவ்வாறாக இந்த ஆலயம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆலயத்திலே குரு பகவான் அனைத்து வித தோஷங்களையும் விளக்குவராக அமைந்துள்ளார். இந்த ஆலயத்திலே குரு பகவானுக்கு, நவகிரகங்களே குரு பகவானுக்கு மிகவும் விசேஷமான ஸ்தலம், மிகவும் பிராச்சீனமான ஸ்தலம்.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.

இப்பொழுது குரு பெயர்ச்சி விழாவானது இந்த ஆலயத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்தேறி வருகிறது. நிகழும் பராபர வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதை முன்னிட்டு விழவும் குரு பெயர்ச்சி விழாவானது மிகவும் சீரிய முறையிலே நிர்வாகத்தின் சார்பாக, திருக்கோயிலின் சார்பாக, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக மிகவும் விஸ்த

உருபெயர்ச்சி விழாவானது சிறப்பாக நடைபெற உள்ளது. ஆலயமானது கிழக்கு நோக்கியும் இறைவி ஏலவார் கோழியம்மை தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளார்கள். அபத்சாயசன் வலதுபுறத்திலே குரு பகவானவர் அமையப்பட்டிருக்கிறார். அந்த வகையிலே இது மாதா பிதா குரு சம்பிரதாயமாகவும் இந்த ஆலயமானது வழங்கப்படுகிறது. இந்த வருடம் குருபெயர்ச்சி விழாவானது சிறப்பாக நடைபெற உள்ளது. மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, சிம்மராசி, துளாராசி, தனுசு ராசி மற்றும் கும்பராசி அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்து இந்த குரு பகவானை, அதாவது இந்த ராசி அன்பர்கள் இந்த வருடம் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியானது, இந்த வருடம் இந்த ராசிகளெல்லாம் இந்த பகவானை தரிசித்தால் அனைத்து விதமான குரு சம்பந்தமான தோஷங்கள்லாம் விலகும்.

28 5 2026 முதல் 4 6 2026 வரை குரு பெயர்ச்சியை ஒட்டி லட்சார்ச்சனை விழாவானது நடைபெற உள்ளது. பக்தர்கள் இந்த ஆலயத்திலே வந்து இந்த லட்சார்ச்சனையை பங்கு கொண்டு அனைத்து விதமான தோஷங்களும் விலகி அனைத்து விதமான வளங்களும் பெற்றுமாறு ஆலமர் செல்வனை வேண்டி வணங்குகின்றோம்.

இதுவரை திருவாரூர் மாவட்டம் வளங்கை மண் வட்டம் ஆலங்குடி கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் ஏலவார் குழலி சமேத ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் வரும் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு பெயர்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற உள்ள நிகழ்ச்சியின் முன்னோட்ட காட்சி தொகுப்பினை கேட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலத்திலிருந்து உங்களை சந்திக்கும் வரை ஒளிப்பதிவில் உதவிய குளிக்கரை எம் ராகுல் கண்ணனுடன் விடைபெறுவது ராஜலட்சுமி செல்வம். நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியை வழங்கியோ
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா, ரேணுகா நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா, விஷன் விஷன்.
4: தொடர்வது தமிழில் செய்திகள்.
0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான

0: உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும், இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும்

0: கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதேவேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குன்னூர் காட்டேரி பூங்காவில் இரண்டாவது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025 ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபாட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் 30 முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்கு வங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்தமாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.

0: மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர், ராசியார் கோயில்.
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
0: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
2: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
3: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
2: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
3: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
5: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
6: விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை

0: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
1: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
6: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஸ்ரீகண்டபுரம்.
5: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
7: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
8: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
9: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
12: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
13: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
14: திருவாரூர் சொரக்குடி ஆரூரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆரூரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
14: ஆரூரான் பாலிடெக்னிக் கல்லூரி சொரக்குடி, திருவாரூர்.
16: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
17: முகத்தில் சைபால்.
16: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
18: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
19: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
16: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
20: உங்கள் கடை காரைக்கால்.
21: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
22: ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை, ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல, ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு தான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனால்

0: அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அது அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அந்த அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான். நீங்கள் என்ன முட்டாள்னு சொன்னீங்க, யோசித்து பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆள்கிட்ட போக மாட்டார். பொய்ன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறதில்ல தியானம், மந்திரத்தை ஓதி கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ளே ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறதில்ல, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான். இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாராம். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்ததுதான்.
1: நேர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
6: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
7: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
11: தஞ்சை உழவன்னா?
10: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
12: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
13: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500.
12: தஞ்சை உழவன்.
14: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
15: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
14: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
15: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: நேர்களே, சிறிய தினசரி முன்னேற்றங்களே காலப்போக்கில் பெரிய வெற்றிகளை உருவாக்குகின்றன. இவ்வாறு சொன்னார் ராபின் சர்மா என்ற அறிஞர்.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுக்கும் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நிறுத்தப்படும் சுற்றுலா வாகனங்களுக்கு வாகன நிறுத்த கட்டணம் வசூல் செய்யும் குத்தக உரிமை ஏலம் 27/5/2026 அன்று காலை 10:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இணையதள மின்னணு ஏல முறையில் நடைபெற உள்ளது. பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், ஏல நிபந்தனைகள், ஏல விவரக்குறிப்பு போன்றவற்றை மின்னணு ஏல இணையதளமான www.eaction.gov.in என்ற இணையதளத்திலிருந்து டிஜிட்டல் கையொப்ப சான்றிதழ் விசை உபயோகித்து எதிர்வரும் 20/5/2026 அன்று காலை தொடங்கப்பட்டு 25/5/2026 மாலை 5:30 மணி வரை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். காரைக்கால் பண்பலையின் அன்பு நேயர்களே, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உங்களுக்கு விருப்பமா? உங்கள் விருப்பத்தை கடிதம் மூலமாக காரைக்கால் பண்பலை வானொலி நிலையத்திற்கு அனுப்பி வையுங்கள். May 31 அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடிதங்கள் வந்தடைய வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, நேரு நகர், காரைக்கால். அஞ்சல் குறியீட்டு எண் 609-6005.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்படி
0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியா.

0: இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
1: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
4: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
3: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காலை காம்போ. சேவை செய்திகள். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஸ்தலம் பிரம்மோற்சவத்தில் இன்று காலை பல்லக்கு, இரவு பூதவாகனம். நாச்சியார் கோயில் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று வீற்றிருந்த திருக்கோலம் பூச்சொரிதல். செம்போடை அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் சுவாமி திருவிழாவில் அபிஷேக ஆராதனை, மாலை சுவாமி வீதி உலா. நாகப்பட்டினம் கீழ்வேலூர் இழுப்பூர் அருள்மிகு திராவுதையம்மன் திருக்கோயில் தீமிதி திருவிழாவில் பாஞ்சாலி துகில் தடுத்தல், அர்ஜுனன் தபசு. திருவாரூர் தொண்டியக்காடு முனங்காடு அருள்மிகு சித்தி விநாயகர் முத்துமாரியம்மன் காளியம்மன் ஆலய திருவிழாவில் அன்னவாகனத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சுவாமி வீதி உலா காட்சி. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: காரைக்கால் மாவட்ட மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் விடுக்கும் அறிவிப்பு. 2025-2026 கல்வியாண்டில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களுக்கு 8-5-2026 அன்று வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் பெற்ற மதிப்பெண் குறைவாக உள்ளதாக கருதும் மாணவர்கள் எதிர்வரும் 30-5-2026 அன்று வரை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பக்ரீத் பண்டிகை நாட்கள் நீங்களாக காலை 10 மணி முதல் மாலை 5 மணிக்குள் காரைக்கால் துணை இயக்குநர் மேல்நிலை கல்வி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சேவை மையத்திற்கு தகுந்த ஆவணங்களுடன் நேரில் சென்று 2026 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணை தேர்வினை எழுத விண்ணப்பிக்கலாம். மார்ச் 2026 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு எழுத விண்ணப்பிக்க தவறிய தனித்தேர்வர்களும் இதே நாட்களில் விண்ணப்பிக்கலாம். மேலும் 30-5-2026 வரையிலான தேதிகளில் விண்ணப்பிக்க தவறும் தேர்வர்கள் சிறப்பு அனுமதி தக்கல் திட்டத்தில் 1-6-2026 மற்றும் 2-6-2026 அன்று சிறப்பு அனுமதி கட்டணம் ₹1000 செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. மத்திய அரசின் PM சூரியகார் திட்டத்தின் கீழ் சூரிய மின்சக்தி இணைப்பு பெற்ற வீடுகளுக்கு 13-2-2024 முதல் 31-3-2025 வரை மத்திய அரசின் மானியமாக ₹78,000 பெற்றவர்களுக்கு மாநில அரசின் மானியமாக ₹10,000 வழங்கப்பட இருப்பதால் நுகர்வோர்கள் தங்கள் சுய சான்று அளிக்கப்பட்ட செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் நகல் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகலையும் மின்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9095

4424 தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை, அரசு தொழிற்பயிற்சி நிலையம், வண்டாம்பாளை, திருவாரூர். தற்போது திருவிக அரசு கலைக்கல்லூரிக்கு எதிர்ப்புறம் கலைஞர் நகர் கிடாரங்குண்டானில் இயங்கி வருகிறது. மாணவ மாணவியர் 2026-2027 ஐடிஐ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்ப கட்டணம் ₹50 மட்டும். இதற்கான விண்ணப்பங்களை www.skilltraining.tn.gov.in /detti-adm என்ற இணையதள முகவரியில் சமர்ப்பிக்கலாம்.

0: மனமகிழ்ந்து நேயர்கள் கேட்டது காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: ஆகாஷ்வாணி திசையிட்டும் இசைமீட்டும் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
5: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் தங்க நகைகள்
6: அனைத்தையும்
5: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரம்

சிவகாசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பற்றற்ற நிலை. நம்ம எது மேலேயுமே ஒரு பற்று வைக்க கூடாது. அந்த பற்று இல்லாத ஒரு நிலையை நம்ம உணரும் பொழுதுதான் வாழ்க்கையில நம்மளால எதையுமே சக்சஸ் பண்ண முடியும். செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய வியாபார நிமித்தமா வெளியூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அவருடைய வீடு வந்து தீப்பிடிச்சு எரியுது. அந்த ஊர்ல அழகான வீடு, நல்ல காஸ்ட்லியான வீடு, ஆனா மக்கள்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக நம்ம இந்த வீட்டை முன்னாடியே கேட்டாங்களே, வித்துருக்கலாமே, இப்ப நமக்கு முன்னாடியே எரியுதேன்னு சொல்லிட்டு இனிமேலுக்கு இதை அணைக்காம விட்டுட்டோம்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் என்ன செய்யணும்னு தெரியாம கண்ணோட நின்று இருக்காரு. அப்ப வந்து அந்த பக்கம் வந்த ஒருத்தர் ஓடி வந்து, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, நான் இந்த வீட்டை வந்து ரொம்ப ஆசை ஆசையா கட்டினேன், இப்ப வந்து அதை வந்து நான் விற்கணும்னு நினைக்கும் பொழுது தீப்பிடி செரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, அவங்க பெரிய பையன் இதை பத்தி ஏதோ நேற்று பேசிட்டு இருந்தாரு, இருந்தாலும் அவர் நீங்க கேட்டு பாருங்கன்னு சொன்னோன்னே ஓடி போய் பெரிய பையனை பிடிச்சிக்கிட்டு, ஏய், என்னடா வீடு எரிஞ்சிட்டு இருக்கு, நீ எப்படியே சாம் நிக்கிறேன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லப்பா, நேற்று நீங்க சொன்னீங்க இந்த வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு, அதனால நீங்க சொன்ன விலையை விட கொஞ்சம் குறைச்சி வந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க இல்லாதப்ப இந்த வீட்டை விலை பேசி நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்றாரு. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, பையன் வந்து நம்ம வீட்டை வித்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அந்த நேரத்துல வந்து ரெண்டாவது பையன் வந்தா. வந்தவொடனே அவன் வந்து இவங்களை பார்த்துட்டு, என்னப்பா நீங்க கவலையே இல்லாம இப்படி நிக்கிறீங்களே அப்படின்னு கேக்குறான். ஏன்டா அப்படின்னா, இல்ல அண்ணன் வந்து இத பேசி ஒரு ரேட்டுக்கு வித்தாங்க, ஆனா நான் என்ன பண்ணேன், அதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி அந்த அட்வான்ஸ் வாங்கினதை திருப்பி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே அப்பதான் அவருக்கு புரியுது, ஒருத்தவர் தெரியாம வித்திருக்காரு, ஒருத்தர் அதுக்கான பணத்தை திருப்பி வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தது, ஒரு பக்கம் சோகம் வந்தது. திரும்பியும் அந்த நெருப்பை பார்த்துட்டு, இது என்னோட வீடு, இது ரொம்ப இழந்து போயிட்டேன், இதை வந்து ரொம்ப இதுக்கு எனக்கு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கும்பொழுது அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒருத்தவனுக்கு வீடு மட்டுமே சொந்தம் இல்லை, அவனுக்கு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் எல்லாமே, இந்த உடம்பாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஸோ நம்மளும் அவங்கள விட்டு ஒரு நாள் விலகி போயிடுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அதுலேருந்து என்னென்னா, எந்த ஒரு நிலையிலுமே அவர் வந்து எது மேலேயுமே ஒரு பாசம் வைக்காமல் பற்று வைக்காமல் அவருடைய புதுசாக அவருடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். அந்த பிஸ்னஸை இருக்கிற வரைக்கும் நம்மளால நடத்துவோம்னு சொல்லிட்டு நடத்தினாரு. முன்னாடி பண்ண பிஸ்னஸ் மாதிரியோ, முன்னாடி பார்த்த வீடு மாதிரியோ அவர் பார்க்கல. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை வாங்குவார், விற்பாரே தவிர அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட், அதாவது ஒரு பற்று அவருக்கு வரல. அந்த பற்றற்ற நிலையை வந்து அவர் மனசுக்குள்ளே கொண்டு வரும்போது பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்தார். என்ன எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதா இருந்தாலுமே கடைசியில் ஒரு காலத்துக்கு பின்னாடி அது அழியக்கூடியது. அப்போ நமக்கு வந்து அது மேலே ஒரு தேவையில்லாத ஒரு பற்றை வச்சுக்கிட்டு அப்புறமேலுக்கு அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமேலுக்கு போயிடுச்சே போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதை விட, இருக்கும்பொழுது மகிழ்ச்சியாக வச்சுப்போம், நம்மளை விட்டு போகும்பொழுது அதுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஏற்றுக்கிட்டு அதை நம்ம புரிஞ்சுப்போம்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை லெவலை மாற்றிக்க ஆரம்பித்தாரு. ஸோ நீங்களும் வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, அது மேல ரொம்ப பற்று வைக்காம தூரத்திலிருந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அந்த பற்றற்ற நிலையை நம்ம அடையிறோம் அப்படின்னா, எல்லாத்து மேலேயும் நமக்கு ஒரு பாசமும் நேசமும் வந்துடும். வாழ்த்துக்கள், நன்றி.
3: உலகம் ஆயிரம் சொல்

0: நல்லபடி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
6: தஞ்சை உழவன்னா?
5: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
7: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
8: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
7: தஞ்சை உழவன்.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்க அழைக்கலாம் நேர்களை. 43368 என்ற முன்னணி தொட்டு 2311 அல்லது 2994-8 சுழி அல்லது 2995-8 சுழி. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்கான இன்றைய பொது அறிவு வினா. நம் சூரிய குடும்பத்தில் வெள்ளி கிரகத்தின் வளிமண்டலம் மேற்பரப்பினை ஆய்வு செய்யும் இஸ்ரோவின் புதிய திட்டத்தின் பெயர் என்ன? விடையை காரைக்கால் பண்பலை என்ற பேஸ்புக்கில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யலாம். இது துள்ளி வரும் பாட்டு.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: சொல்லுங்கம்மா, யார் இங்கே அழைக்கிறீங்க?
7: சங்கரிமாக்கு
6: பிடித்த புதிய பாடல் என்ன பாடல்?
7: படம் வீர தீர சூரன். பாடல் வந்து கல்லூரும் காத்து ஏ மேல, நிக்காத பாட்டு காதோட, 100.3 நம்மோட. நன்றி.
6: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
6: தஞ்சை உழவன்னா?
4: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
7: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
8: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500.
7: தஞ்சை உழவன்.
9: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
10: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
9: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
11: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
12: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
13: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
11: நாளை காலை 6:40 ஸ்ரீ அலிதாம்பர் சித்தா ஃபார்மாவின் VVL ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
14: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
11: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் லீடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் லீடர்ஸ் காரைக்கால்.
15: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
11: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
16: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
11: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர் சின்னரசு சத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.
17: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
18: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
19: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
18: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
19: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
18: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
19: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
0: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
16: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
10: மாட்டிக்கிட்டீங்க. பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தானா?
2: RBI சொல்கிறது.
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: அபி பேரீச்சை நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரீச்சை.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை

0: எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: உங்களுக்கு
3: பிடித்த புதிய பாடல்?
4: அமரன் படத்துல இருந்து வெண்ணிலவு.
3: நன்றி.

0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கே நினைக்கிறீங்க?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்?
1: அண்ணாத்தை படத்திலிருந்து அண்ணாத்தை என்ற பாடல் மேடம்.
0: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரலம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரலம் திருவாரூர் மாவட்டம்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:30. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில தொடக்கத்துல ஒரு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா? நம் சூரிய குடும்பத்தில் வெள்ளி கிரகத்தின் வளிமண்டல மேற்பரப்பினை ஆய்வு செய்யும் இஸ்ரோவின் புதிய திட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை சுக்ராயன் 1. வெள்ளி கிரகத்தின் வளிமண்டலம் மேற்பரப்பு சூரிய காற்று இடையேயான தாக்கங்களை ஆய்வு செய்வதற்கு இத்திட்டம் நோக்கம். ஃபேஸ்புக்கில் விடையை வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? நிறைய நேர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நச்சுப்பிள்ளை நிரவி, புவனகிரி சுமதி பாபு, பவித்ரா மருதப்பட்டினம், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, புவனகிரி சுமதி பாபு, அன்னப்பன்பேட்டை எஸ் ஜூதி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், பட்டாளம் அப்துல் ஜலீல், பனைப்புரம் மணிகண்டன், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, சென்னை பிரமிளா, பூலுவாபாளையம் ஆனந்த முருகன், அரியலூர் வீரதுரை, முல்லக்காடு பாபு, நாகூர் ஜெகபர் சாதிக், மதுரை ஷோ சண்முகசுந்தரம், அல்லிநகரம் எஸ் மகாதேவன், ஐயாவடி அசோக்ராஜ், மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், விளக்கப்பாடி செந்தில் முருகன், அடுத்ததா அன்புராணி அபிநந்தன் அவரிக்காடிலிருந்து, புதுத்துறை செல்வகுமாரி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், செந்தில்நாதன் கோவிந்தசாமி கும்பகோணம், கோமல் சரவணன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், ரவிக்குமரம் தானிக்கோட்டகம், நாகை பாபு, பூவம் குபேர், நளினி சங்கர், சேப்பு விஜயராகவன், மேலவோடுதுறை, திருபுவனம் அலமேலு மங்கை, அதம்பார் கலைச்செல்வி, வைத்தியநாதன் அம்மாப்பேட்டை, கோவி இளவரசன், நந்தகுமார் நெம்மேலி, வெங்கடேஷ் தப்பலாம் புலியூர், சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், ஐயா கண்ணு, சோமசுந்தரம் சிவபுரி, அமுதா குமரன், இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
2: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
3: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
8: தஞ்சை உழவன்னா?
6: அதான் கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
9: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ. தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
10: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55-55-00.
9: தஞ்சை உழவன்.
11: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
12: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
11: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
13: வணக்கம்.
1: கூறுவது யாரோ?
13: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
13: எனக்கு வெந்து தெரிஞ்சு காடு படத்துல இருந்து மல்லிகைப்பூ வச்சு வச்சு கொடுத்துருக்கு.
1: நன்றி
13: நன்றி நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு உலகடைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நேயர்களுக்கு உலகடைந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
0: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நேயர்களுக்கு பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள்.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரலம் திருவாரூர் மாவட்டம்.
1: நேயர்களுக்கு உலங்கணித நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: வணக்கம்.
1: நல்லா இருக்கும்.
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது செந்தில்கண்ணன் பேரலம்.
1: உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்
5: எனக்கு கோட் படத்துல இருந்து மட்ட சாங் போடுமான்னு கேட்டுக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் மேடம்.
1: நன்றி.
5: வணக்கம் மேடம்.

மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
6: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
7: அக்கா, வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
8: தஞ்சை உழவன்னா?
7: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
9: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ. தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
5: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55-55-00.
9: தஞ்சை உழவன்.
10: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
11: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
10: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
12: நிகழ்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
13: சொந்த மொழியில் சொல்லெடுத்து சிங்கார இசைமீட்டி நேர்களின் நெஞ்சங்களில் நீங்க இடம் பிடித்த சங்க தமிழ் ஒழிக்கும் தங்க தமிழ் பண்பலைக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம்.
12: கூறுவது யாரோ?
13: வேதாரண்யம் பயத்தவரன்காடு மருதவடுகநாதம்.
12: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த
13: உங்களுக்கு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சிக்காக அனைவரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வேதாரண்ய வட்டம் கற்பிரி புலத்திலிருந்து பாக்கியராஜ் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: கருப்பன் படத்திலிருந்து முருக்கன் வீச மாமா. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: செடி. நேர்கள் இதுவரை கேட்டது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணி திசையெட்டும் இசைமேட்டும் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:00.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டால்

0: சொல்கிறார். ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
1: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள்இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி நல்லடை மெயின் திருவிளையாட்டம்.
3: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
4: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்,
4: எம்ஏ இங்கிலீஷ், எம்காம் மற்றும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது. போக்குவரத்து வசதியும் உண்டு.
3: மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் சேவைகள் செய்து தரப்படும்.
4: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர், மயிலாடுதுறை.
5: April, May, cool, cool, summer shopping, cool, cool, jolly riding, chill, chill, Mura Sam,
6: chill, chill,
7: April, May, cool, cool,
8: Kodagi Kuliruta. விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சன்ஸ், நாகப்பட்டினம்.
9: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
10: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
9: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
11: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
12: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
13: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
13: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
15: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
16: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
17: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
16: ஜிஎல் மருத்துவமனை,
17: காரைக்கால்.
18: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
15: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
19: அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
1: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
19: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
1: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
13: நலமாய் வாழ. சர்வதேச ஆப்ஸ்டீட்ரிக் ஃபிஸ்டுலா ஒழிப்பு நாள் குறித்து காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர், உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள் தரும் தகவல்.
6: அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் வினிஷா. இன்று மே 23 சர்வதேச ஆப்ஸ்டீட்ரிக் ஃபிஸ்டுலா ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆஸ் அன் ஆப்ஸ்டீட்ரிஷியன், சில முக்கிய தகவல்களை உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல ஆப்ஸ்டீட்ரிக் ஃபிஸ்டுலானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கர்ப்பகாலம் அல்லது பிரசவத்தின் போது குழந்தை வெளியே வர மிகவும் நீண்ட நேரம் தடைப்பட்டு இருந்தால், தடைப்படுறதுக்கு என்ன காரணமாக வேணா இருக்கலாம், தலை பெருசாக இருக்கலாம், இல்ல வர பாதை குறுகலாக இருக்கலாம், தலை திரும்பாம இருக்கலாம் ப்ராப்பரா, இந்த மாதிரி என்ன காரணமாக வேணா இருக்கலாம். அப்பொழுது உடல்ல வந்து உள் உறுப்புகள் வந்து அழுத்தம் அதிகரிச்சு சிறுநீர்ப்பை மற்றும் பிறப்புறுப்புக்கு இடையே அல்லது மலக்குடல் மற்றும் பிறப்புறுப்புக்கு இடையே ஒரு துளை வந்து உருவாகும். அந்த இது பேரு தான் வந்து ஆப்ஸ்டீட்ரிக் ஃபிஸ்டுலா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஆப்ஸ்டீட்ரிக் ஃபிஸ்டுலா வந்துருச்சு அப்படின்னா பெண்கள் வந்து தொடர்ந்து சிறுநீர் அல்லது மலம் கட்டுப்பாடின்றி அது வெளியாக வெளியே ஆரம்பிக்கும். இது உடல்நலம் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் மன அழுத்தம், சமூக ஒதுக்கல், குடும்ப பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். இந்த நோய் வந்து பெரும்பாலும் யாருக்கெல்லாம் வருது, எப்போது இந்த மாதிரி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதிய மருத்துவ வசதி இல்லாத இடங்களிலும், மருத்துவமனையில பிரசவிக்காத போது, சரியான நேரத்துல சிசேரியன் செய்யாத போது, அல்லது நீண்ட நேர பிரசவ வலி நீடிக்கும் போது, இந்த மாதிரி டைம்ல தான் வந்து இந்த ஆப்ஸ்டீட்ரிக் ஃபிஸ்டுலாங்கிற கண்டிஷன் வந்து டெவலப் ஆகுது. ஒரு நல்ல

0: விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இந்த ஃபிஸ்டுலா டெவலப் ஆனாலும் இதை வந்து சரி செய்ய முடியும். சர்ஜிக்கல் ரிப்பேர்னு சொல்லுவோம், அது மூலமாக வந்து அறுவை சிகிச்சை செஞ்சு பெண்கள் வந்து மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கண்டிப்பாக எல்லா கர்ப்பிணி பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரணும், அதை சரி பண்ணணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும், அதை வராமல் எப்படி பார்த்துக்கலாங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக எல்லா கர்ப்பிணி பெண்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களும் முறையான கர்ப்ப பரிசோதனை வந்து மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக வந்து பிரசவம் வந்து ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் திறமையான மருத்துவர்களோட கண்காணிப்பில் வந்து அந்த பிரசவம் வந்து நடைபெற வேண்டும். இப்படி நடக்கும்போது கண்டிப்பாக அந்த நீண்ட நேர டைமை வந்து நம்ம வந்து அது என்ன காரணங்கள்னால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி தேவைப்பட்டால் இமீடியட்டாக வந்து சிசேரியனோ இல்லை என்ன இன்டர்வென்ஷன் பண்ணணுமோ அப்படிங்கிறத உடனே பண்ணி நம்ம வந்து இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபிஸ்டுலாங்கிற ஒரு பிரச்சனையை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு ரெண்டு விஷயம்தான். கண்டிப்பா ப்ராப்பரா செக்அப்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு திறமையான ஆப்ஸ்டெட்டிஷியன் கிட்ட போகணும். இன்னொன்னு, கண்டிப்பா டெலிவரிங்கிறது எல்லா வசதியும் உள்ள மருத்துவமனையில தான் வந்து டெலிவரியை வந்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா இந்த ஆப்ஸ்டெட்டிக் ஃபெஸ்டிவலாங்கிற இதையே வந்து கண்டிப்பா எல்லாரும் ஒழிக்க முடியும். ஒரு பெண்ணோட ஆரோக்கியம் என்பது ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம். ஸோ அதனால ஆப்ஸ்டெட்டிக் ஃபெஸ்டிவல விழிப்புணர்வு வந்து உருவாக்கி பாதுகாப்பான மகப்பேறை உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சர்வதேச ஆப்ஸ்டீட்ரிக் ஃபிஸ்டுலா ஒழிப்பு நாள் குறித்து காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள் தந்த தகவல்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

0: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். எனக்கு பிடித்த உணவு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
1: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500
1: தஞ்சை உழவன்.
5: மற்றும் திருச்சி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
6: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரிடம், திருவாரூர் மாவட்டம்.
7: நேர்களே, பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு எனக்கு பிடித்த உணவு, உங்களுக்கு பிடித்த சுவையான உணவு என்ன, அதை பற்றி நீங்கள் இன்று பாயிண்ட் டு பாயிண்டில் சொல்லலாம். காரைக்கால் பண்பலை முகநூல் வழியாக ஃபேஸ்புக்கில் காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய நம்முடைய அஃபிஷியல் முகநூல் பக்கத்தில் எனக்கு பிடித்த உணவு இதற்கான கேள்வி போஸ்டர் இருக்கிறது. அதில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த உணவுகளை பற்றி நீங்கள் எழுதலாம்.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம் ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: எதிர்பார்க்கவே
2: மற்றும் திருச்சி.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். எனக்கு பிடித்த உணவு. முகநூலில் நிறைய நேயர்கள் அவர்களுக்கு பிடித்த உணவை பற்றி சூப்பராக சுவையாக தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க.
5: அந்த விதத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் இட்லி தோசை பூரி சாம்பார் எனக்கு பிடித்த உணவுன்னு சொல்லியிருக்காங்க.
4: ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து, எனக்கு பிடித்தது தயிர் சாதம் தான்ப்பா, இட்லி தோசை சப்பாத்தி, இன்னமும் சில விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்ததாக சேத்துலேருந்து சீதா கலியப்பெருமாள், பழைய சோறு அதில் கொஞ்சம் மோர் உப்பு கலந்து அதற்கு துணை உணவு மாவடு பச்சை மிளகாய் கழுவிட்டு அரைஞ்சு போட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து குலுக்கி இது இரண்டும் சாப்பிடும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். மோர் கலந்த பழைய சாதமும் பச்சை மிளகாய் உப்பு கலந்த மாவுடன் மிக அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
4: சொல்லும் போதே சுவையா இருக்கு.
5: ஆமா,
4: அது கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், மட்டன் பிரியாணி சிக்கன் 65, அதுவும் போன்லெஸ்ஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்ததா பாத்தீங்கன்னா, எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், சப்பாத்தி சன்னா கிரேவி தோசை கிரேவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: எல்லா உணவுகளும் பிடிக்கும் அப்படின்னு அவரிகாடு வித்யா வீரமணி, வத்தல் குழம்பு வடகம் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க.
5: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு தோசை அப்படின்னு பொறையார்லேருந்து வினோத்,
4: தயிர் சாதம் மோர் மிளகாய் அடிச்சுக்கவே முடியாதுல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சிதம்பரம் ரமணி ராஜேஷ்.
5: அடுத்ததாக பாருங்க, புவனகிரிலேருந்து சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, கோயில்களில் கொடுக்கப்படும் வெண்பொங்கல் புளி சாதம் முக்கியமாக வெள்ளை கொண்டை கடலை அடா அடா எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது கோயிலில் கொடுக்குற உணவுனாலே அது ஒரு தனி மனம், நம்ம என்னதான் வீட்டில் செஞ்சாலும்
4: புளி சாதம் இப்பயே வேணும் போல இருக்கு.
5: ஆமாம்,
4: மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையம்.
5: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு, எனக்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னா காலையில் பழைய சாதம் தயிர், மதியம் ஒரு கப் சாதம் சாம்பார் மோர் ஒரு பொரியல் கீரை கூட்டு அப்பளம், இரவு இட்லி அல்லது தோசை சட்னி அல்லது சாம்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: இட்லி பூரி பொங்கல் அப்படின்னு மெனு மார்னிங் மெனுவை சொல்லிட்டாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி.
5: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எனக்கு மிகவும் பிடித்த உணவு பழைய சாதமும் மிளகாய் செம டேஸ்டாக இருக்கும், அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது, ஊருக்கு போய் மிளகாய் வாங்கி வந்து விடுவேன், கேழ்வரகு கூழ் கம்பங்கூழ் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அடுத்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, மீன் மற்றும் காய்கறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்ததாக கும்பகோணம் குமரன், பூரி சப்பாத்தி பொங்கல் ரவா உப்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அதே பூரி கிழங்கு சாம்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பேரளம் செந்தில் கண்ணன்.
5: அடுத்ததாக அந்த உணவு இந்த உணவுன்னு பார்க்க மாட்டேன், சாப்பிட்ற விஷயத்தில் எனக்கு கள்ளம் கவடம் கிடையாதுங்க, அதை போல் இளம் வயதில் எதையும் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்மனார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க.
4: சோறு தாங்க முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. எதா இருந்தாலும் ஓகே தான், பரவாயில்ல. இப்படி

0: இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அடுத்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோழி ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி புதுத்துறை செல்லகுமார் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்குறாங்க.
1: அடுத்ததான் முக்கரம்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், எனக்கு பிடித்த உணவு தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, புளி சாதம், நான் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்லியிருக்காங்க.
0: பொம்புகார் மேலையூர்லேருந்து செம்பியன் எழுதியிருக்காங்க, சைவ உணவு ரொம்ப பிடிக்கும், சப்பாத்தி, பூரி கிழங்கு, ரவா தோசை அதெல்லாம் பிடிக்கும், வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக எனக்கு பிடித்த உணவு புளி சாதம், கலவை சாதம் அப்படின்னு நக்கம்பாடி சுதா சொல்லியிருக்காங்க.
0: பழைய சாதம், இட்லி, ரவா தோசைன்னு கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி, வத்தக்குழம்பு, கீரை பொரியல், அவித்த முட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது கடலூர் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, பழைய சோற்றில் தயிர் ஊற்றி மீன் குழம்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபுல் டேக்கும் வேணும் எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த உணவு காலை, இரவு, இட்லி, தோசை, அடை அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க.
0: பொங்கல் அதோட சட்னி இருக்கணும், சாம்பார் சாதம், கோதுமை உப்புமா அப்படின்னு குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததாக நல்லம்பல்லேருந்து ஷேக் அலாவுதீன், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வடக்கறி இது எங்கள் வீட்டில் சூப்பராக செய்வாங்க, இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து எழுதியிருக்காங்க.
1: எனக்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னா பழைய சோறு, பச்சை மிளகாய், நாட்டு வெங்காயம், அடுத்ததான் இட்லி, இடியாப்பம், நாட்டு சர்க்கரை, தேங்காய் பாலுடன் மிளகாய், கிள்ளி போட்ட சாம்பார், மணத்த தக்காளி கீரை, தண்ணி சாறு, அவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: பரவாயில்லையா.
1: மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து சூடான இட்லி, சூப்பரான சாம்பார், தெவிட்டாத தேங்காய் சட்னி அப்படின்னு வழங்கமான துறை எழுதியிருக்காங்க.
1: அடுத்ததான் சப்பாத்தி குருமா அப்படின்னு சொல்லிட்டு நச்சுப்பிள்ளை குடும்பம் சொல்லியிருக்காங்க. நிறைவிலிருந்து
0: கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க, வீட்டில் சமைக்கும் எல்லா உணவு வகைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எதையுமே ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததான் தயிர் சாதம், ரவா தோசை, இட்லி, நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க.
0: காலையில் தயிர் சாதம் தொட்டு சாப்பிட பொட்டுக்கடலை தோய அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெடுஞ்செழியன் இடங்கண்ணியிலிருந்து.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூங்குன்றன் காவலக்குடி, சைவ உணவில் சாம்பார் சாதம், சைவ பிரியாணி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதம்பர் கலைச்செல்வி செல்வம், எனக்கு பிடித்த உணவு மீன் குழம்பு, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, கேழ்வரகு, கூழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழைய அமுது, இட்லி, தோசை, இடியாப்பம், பழைய சோறுன்னு சொல்லியிருக்கிற இடத்துல பழைய அமுதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அசோக் ராஜ் ஐயாவடியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நல மாய்வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் வழங்கும் பசும் தளிர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சுலமுது. நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டு வழங்கும் உழவர் அரங்கம்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

0: நேயர்கள் கேட்டது தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
1: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55-55-00.
1: தஞ்சை உழவன்.
5: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
6: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
7: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
8: கோபால் பல்படி.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: தேதியும் செய்தியும் இன்று மே மாதம் 23
0: வரலாற்றின் பேரிட்டில் இந்த நாள் உலக ஆமை தினம். ஒவ்வொரு ஆண்டும் உலக ஆமை தினம் மே 23 அனுசரிக்கப்படுகிறது. கடந்த 20 கோடி ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழும் ஆமைகள் இன்று அழிவின் விளிம்பில் நிற்கின்றன. கடற்கரை மாசு, சட்டவிரோத வேட்டை, வலைகளில் சிக்கும் விபத்துக்கள் இதன் காரணமாக இந்த ஆமைகள் அழியும் நிலையில் இருக்கிறது. அமெரிக்காவின் அமெரிக்கன் டார்டாய்ஸ் ரிசியூஸ் அமைப்பு உலக ஆமைகள் தினத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. இந்த ஆமைகள் கடலை சுத்தப்படுத்துகின்றன, மண்ணில் பிற உயிர்களுக்கு உறைவிடம் அமைக்கின்றன. ஆமைகள் இல்லாமல் சுற்றுச்சூழல் சமன்பாடு என்பது சாத்தியம்.

0: தியமில்லை.
1: தாவரங்களுக்கு இரட்டை பெயர் முறையை அறிமுகப்படுத்திய கார்ல் லினேயஸின் பிறந்த நாள் இன்று. 1707 இதே தேதியில்தான் பிறந்தார் ஒரு துல்லியமான உயிரியல் வகைப்பாட்டை முதன் முதலில் நிறுவிய ஸ்வீடிஷ் தாவரவியலாளர், விலங்கியல் நிபுணர், ஆய்வாளர், வகைப்பிரித்தல் நிபுணர், மருத்துவர், உயிரினங்களின் இரட்டை பெயர் முறையை அறிமுகப்படுத்தியவர். எனவே நவீன வகைப்பிரிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்.
0: தொழில்நுட்ப உலகை மாற்றியமைத்த ஜாவா 1995 மே மாதத்தில் ஜாவா எனப்படும் கணினி நிரலாக்க மொழி உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் பயன்பாடுகள், இணையவழி சேவைகள், வங்கி செயலிகள், டிஜிட்டல் வசதிகள் பின்னணியில் இந்த ஜாவா மிக முக்கிய பங்காற்றுகிறது. ஒரு காலகட்டத்தில் கணினி என்பது சிலருக்கான தொழில்நுட்பமாக இருந்த நிலையில் அனைத்து பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்குள் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்த முக்கிய கண்டுபிடிப்பு ஜாவாஸ்கிரிப்ட்.
1: ஜெர்மனியில் வானூர்தி போக்குவரத்து அமைவதற்கு முன்னோடியாக இருந்தவரான ஓட்டோ லிலியன்தாலின் பிறந்த நாள் இன்று. 1848 இதே தேதியில்தான் பிறந்தார் இவர். கிளைடர் கிங் எனவும் அழைக்கப்படுகிறார். மேலும் மிதவை வானூர்திகளை மிக வெற்றிகரமாக வடிவமைத்த முதல் நபர்.
0: இந்தியாவின் முதல் பெண் எவரெஸ்ட் வீரர் பச்சேந்திரி பால் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய தினம் இன்று. அது நிகழ்ந்த ஆண்டு மே 23 1984. உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி மகள் உலகின் உயரமான சிகரத்தில் இந்தியாவின் தேசிய கொடியை நாட்டினாள். பச்சேந்திரி பால் 8848 மீட்டர் உயரத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த இந்தியாவின் முதல் பெண் பச்சேந்திரி பால் அவர்கள்.
1: மகாகவி பாரதியாருக்கு பின் தமிழகத்தில் தோன்றி கவிதையை வளம் செய்த ஆற்றல் மிகுந்த சிறந்த கவிஞர்களுள் குறிப்பிடத்தகுந்தவர் கம்பதாசன். அவரின் நினைவு நாள் இன்று. 1973 இதே தேதியில்தான் மறைந்தார். கவிதை நயமும் கற்பனை சுவையும் உவமை அழகும் கருத்தாழமும் புதுமையும் மிளிரும் கவிதைகளையும் குறுங்காவியங்களையும் படைத்துள்ள இவர் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதி பெயர் பெற்றிருக்கிறார். இசைப்பாடல்கள் எழுதும் திறம் பெற்றிருந்த அவர் நாட்டிய நாடகங்கள் ஆகியும் நாடகங்களில் நடித்தும் கலைப்பணி புரிந்தவர். ஏழை எளியவர்கள், தொழிலாளர்கள் முதலியோரின் வாழ்க்கை நலனின் அக்கறை கொண்டவர்.
0: இன்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கும் ஃபெஸ்டுலா நோய் ஒழிப்பு தினம். பிரசவ காலத்தில் சரியான மருத்துவம் கிடைக்காமல் ஏற்படும் இந்த உடல்நலக் கோளாறு உலகெங்கும் பல லட்சக்கணக்கான பெண்களை பாதிக்கிறது. ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு மற்றும் அரசு சேவைகள் வலுப்பட வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று பழம்பெரும் பாடலாசிரியர் உடுமலை நாராயண கவி அவர்களுடைய நினைவு நாள். நவீன நாடக இலக்கியத்தின் தந்தை ஹென்ரிக் இப்சன் அவர்களுடைய நினைவு நாளும் இன்றுதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தேதியும் செய்தியும். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: திருச்சி சாரதாஸ்.
9: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
10: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
9: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: நேர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களுக்கு பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ஆட்சியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரலம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு உலகனித நல்வாழ்த்துக்களை குறிக்கொள்வோர் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.

0: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: பாயிண்ட் டு பாயிண்ட்.
4: அடுத்த நேயர் ராஜேந்திரன் எழுதியிருக்காங்க, பூவம் என்ற ஊரிலிருந்து. பூவம் குபேர் எழுதியிருக்காங்க, இட்லி மீன் குழம்பு தயிர் சாதம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் மோகன் அவர்கள், அந்த உரப்படை அதுதான் ரொம்ப பிடிக்குமா, அப்புறம் அரிசி உப்புமா பிடிக்குமா.
5: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்சநதிக்குரம் கோவி இளவரசன், எனக்கு பிடித்த உணவு காலையில் பார்த்தீங்கன்னா கோதுமை உப்புமா, மதியம் கருப்பு அரிசி சாதம் ஏதாவது கூட்டு அவியல் சாம்பார், இரவு கோதுமை தோசை அல்லது கோதுமை உடைத்த குருணை கஞ்சி, இவைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: ரவா தோசை இடியாப்பம் இட்லின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் சிவசுப்பிரமணியன்,
5: பொதுத்துறை செல்வகுமார், இட்லி சாம்பார் எனக்கு பிடித்த உணவு.
4: அடுத்து ராகி புட்டு கடலை கறி, அது வந்து நீடாமங்கலம் கலாச்சாரி மணிமார்.
5: அடுத்ததான் மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் வந்து சர்க்கரை பொங்கல், பால் கொழுக்கட்டை, போலி, இந்த மாதிரி ஸ்வீட்டான உணவுகள் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க.
4: ஐயாவடி அசோக் ராஜ், பழைய சாதம். அடுத்து பூங்குன்றன் காவலக்குடி, சைவ உணவில் சாம்பார், சைவ பிரியாணியும் பிடிக்கும் தான், வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முகமது ஜலீல், தயிர் சாதம். நச்சிப்பிள்ளை அவர்கள் வந்து சப்பாத்தி குருமான்னு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், உருண்டை குழம்பு செஞ்சால் செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட செஞ்சால்? உங்கள் வீட்டில் இருக்க அம்மா கிட்ட சொல்லணுமே. அடுத்ததா சிவபுரியிலேருந்து கீர்த்தி ராஜன், எனக்கு பிடித்த உணவுனா பழைய சாதம். பெரும்பாலான நேயர்கள் வந்து பழைய சாதம் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
4: பழைய சாதம், தயிர் சாதமும் நிறைய நேயர்கள்
5: சொல்றாங்க. அடுத்ததா அங்கை நல்லூர் ரேக்கி ராமதாஸ், ஆயில் பாயில் இல்லாமல் சமைத்த இயற்கை உணவு. அடடே சூப்பராக இருக்கும், ஆயில் பாயில் இல்லாத உணவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நளினி சங்கர், பிடித்த உணவுகள் அப்படின்னா பழைய சாதம், தயிர், வெங்காயம், மதியம் சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆனந்த முருகன், புழுவப்பாளையத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, பிடித்த உணவு ராகி களி, கீரை கடைதல், கம்புச்சோறு, கம்பு புளி தண்ணீர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய் பொரித்தது, பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் பொரித்தது பழைய சோறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவு பெற்றது பாயிண்ட் டு பாயிண்ட். இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:45. இனி நாம் கேட்கலாம்
6: ஆகாஷ்வாணி
7: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் சுந்தரி, நான் பாளையங்கட்டில இருக்கேன்.
2: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, கேட்டிருக்கேன்.
2: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: 10 வயசுல இருந்து.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ கேட்பாங்க? அவங்க கேட்டதுனாலதான் நானும் உங்களோட சேர்ந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா யார்
3: சொல்லுங்க? அம்மா கேட்பாங்க, அப்பா எப்பமாவது கேட்பாங்க.
2: உங்க எந்த நேரத்துல எல்லாம் ரேடியோ கேட்பீங்க?
3: காலில் சொன்ன வைப்பாங்க, சாமி பாட்டு அந்த மாதிரி.
2: கேட்ட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி?
3: அது அந்த தென்கட்சி கோ சாமி பேசுறது, நல்லா பேசுவாங்க, கதை சொல்றது, அது மறக்க முடியாது.

0: ரேடியோலலாம் நியூஸ் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
1: அது கேட்டிருக்கேன்.
0: சரி, நீங்கள் வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா?
1: ரெண்டுமே நல்லா இதாக இருக்கும். பேசுறது கதை சொல்கிறதும் நல்லாயிருக்கும், நல்லா பேசுறது அப்போ உள்ளதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே பழைய பாட்டும் நல்லா போடுவாங்க.
0: ரேடியோவில் நீங்கள் கேட்டால் மறக்க முடியாத பாட்டுன்னா என்ன சொல்லுவீங்க?
1: எல்லா பாட்டுமே.
0: பாட்டு கேட்கும்போது, ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா?
1: அது எப்பமாவது உண்டு. ரொம்ப பிடிச்சதுன்னு சேர்ந்து பாடுது.
0: அந்த காலத்தில் ரேடியோ கேட்குறதுக்கும் இப்போ ரேடியோ கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? சின்ன வயசில் கேட்டதுக்கு இப்போ கேட்கும்.
1: அந்த காலத்தில் ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கேட்கறதுக்கு. நம்ம பாட்டு கேட்குற பழக்கம் எப்போவுமே உண்டு.
0: ரேடியோலாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கா பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கோம்?
1: ஒரு இடம் கேட்டிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம்.
0: அப்போ அது அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது உங்கள் பேரை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு?
1: அது பேர் சொல்லும்போது நல்லா இருந்தது. என் பொண்ணு பேர் தான் சொன்னேன். அவங்க பேர் சொல்லி பாட்டு போட்டாங்க, நல்லா இருந்தது. ஃபோன் மூலமாக பாட்டு, பழைய பாட்டு தான் கேட்பேன்.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது?
1: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு. இப்போ டிவியை விட ரேடியோ தான் நல்லா கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
0: சின்ன வயசில் அந்த ரேடியோனால உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை வந்துருக்கா இல்லை? எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ரேடியோ கேட்போம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
1: அந்த வந்தது கிடையாது. எல்லோரும் மொத்தமாக கேட்குறோம். காலையில் நைட்டு கேட்போம், சாட்டு முடிச்சோட கொஞ்சம் நேரம் கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பித்து 90 வருஷம் ஆகுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்குது.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வேல்முருகன், பாளையங்கோட்டை.
0: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? குறிப்பா ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன்.
0: அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க. பழைய காலத்துல பெரிய ஒரு ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்.
1: அதெல்லாம் டிரான்சிஸ்டரை தூக்கிட்டு எங்க வேணாலும் அலைவோம். ஆனா நல்லா இருக்கும் அந்த டயத்துக்கு, பாட்டை கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: பாட்டு தவிர என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், அதே திருக்கி வச்சு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
0: இந்த வயசுல இருந்து?
1: ஏமா, இந்த வயசு என்ன, நாங்க 15 வயசுலயே பொது தொழிலுக்கு வந்தாச்சு. 15 வயசுல இருந்தே இந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியோ வீட்லயும் ஆண்டனாலாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பழுவடி இந்த நேரமும் கையிலேயே இருக்கும். 10 மணி 11 மணி வரல, அழகான பாட்டுலாம் இருக்கும், நல்லா எடுக்கும், நல்லா இருக்கும்.
0: ரேடியோல வந்து செய்திகள், நாடகம்.
1: அப்போ வந்து இந்த ஸ்டாண்ட்லேயே ஒரு குழாய் கட்டி அந்த செய்தி சொல்கிற நேரம் நகராட்சியில் இருந்தே அந்த இதை போடுவாங்க, அதில் முன்னே நின்று நாங்கள் கேட்போம்.
0: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவரோட,
1: அவர் இது காலையில் அந்த இது ஒரு இது போடுவார், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுவார் அவர்.
0: சுருக்கமாக ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா என்ன
1: சொல்வீங்க? நல்ல இதுதான், நல்ல இதுதான் நடக்க, நல்ல நிகழ்ச்சி போடுறீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருப்போம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து
2: வரீங்க? பாலு, பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
2: நல்ல ஒரு ரேடியோங்கிறது அந்த காலத்துல எதுவும் டிவி சேனல் எதுவுமே கிடையாது. அப்போ ஆல் இண்டியா ரேடியோ வச்சு தான் கிரிக்கெட் கமெண்ட்ரியோ நியூஸ் சேனலோ எதுவுமே அவங்களை தான் தெளிவாக சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு இதாக சிறப்பாக இருந்தது. அதனால ஒரு நல்ல

0: ரேடியோங்கிறது ஒரு நல்ல இதுதான் மேடம்.
1: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
0: ரேடியோ விரும்ப நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓட்டுநர் தான், நல்ல நல்ல விஷயங்களும் போட்டுட்ருக்குறாங்க, அதனால் அதுதான் ஜாஸ்தி நாங்கள் ட்ராவல் பண்ணையில் அதான் கேட்டுட்டு.
1: சின்ன வயசில் ஆல் இண்டியா ரேடியோ கேட்டதுக்கும் இப்போ நீங்கள் கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசம்?
0: அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த காலத்தில் இவ்வளவு அட்வான்ஸாக எதுவும் கிடையாது, இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக வந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இதாகும். பழசுக்கும் ஒன்றுத்துக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்குது.
1: ஓட்டுநராக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் ரேடியோ அதிகமாக கேட்டிருக்கீங்களா இல்லை இப்போ நீங்கள் அதிகமாக ரேடியோ கேட்குறீங்களா?
0: சின்ன வயசில் எங்களுக்கு அதானங்க மேடம், அதாவது அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து நியூஸ் கேட்குறது ரேடியோவில் சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்புன்னு சொல்ல அந்த கேட்க ஒரு இனிமையாக இருக்கும்.
1: இல்லை ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கு?
0: நிறைய விஷயங்கள் போட்டுருக்காங்க, பாடலுங்கனாலும் சரி மற்றபடி நிகழ்ச்சிக்குனாலும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். செய்திகள் கேட்பேன்.
1: ஏன் மக்கள் ரேடியோ விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
0: சில விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்லா கேட்கும், ஒரு தெரியாத விஷயத்த ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணாங்க இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கிற, அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த ரேடியோ சேனலில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஓ இவர் இந்த இடத்துல இவர் பண்ணாரோ அந்த இது பண்ணாங்களோ அந்த கேட்கையில் வந்து அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறனால அது நாங்கள் வந்து விரும்பி கேட்குறோம். நேரப்பாடு இருக்குது, அப்புறம் நிகழ்ச்சி நேரம் சில விஷயங்கள் போடுவாங்க. பழைய எல்லாருக்கும் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணலாம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கல எங்களுக்கு அது கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும், ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து வெறும் ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் ஆயிடுச்சு, அதனால் அது கேட்குறதுக்கு அதுக்கு அதுதான் நல்லா இருந்தது. வழி இப்போ உள்ளது வந்து இசைகள் வந்து இது இல்லை, எஃபெக்ட் இல்லை அந்த இது.
1: சுருக்கமாக ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
0: சரி, ஆல் இண்டியா ரேடியோன்னு எங்களுக்கு முதல்ல எடுக்கிறது வந்து நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நியூஸ் சேனலில் தான் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் ஓடும் அந்த இது, அது எங்களுக்கு கேட்குறது வெளி தெரியாத தகவல் அந்த ஸ்பாட்டில் கேட்குறது எங்களுக்கு ஒரு இருமையாக இருக்கும்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் ஸ்டெனி யுவன், பாளையம் மார்க்கெட்லேருந்து வரேன்.
0: நீங்கள் சின்ன வயசுலலாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இப்போவும் ரேடியோ கேட்பீங்களா?
1: ஆ, சின்ன வயசில் கேட்டிருக்கேன். தாத்தா வந்து நிறைய ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மீடியா வளர்ச்சி இல்லாதங்கிறதுனால மழை இந்த மாதிரி வரும்போது நிறைய விஷயங்கள் இதில் சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அப்போவும் நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் பாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
0: அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள்லாம் ரேடியோ கேட்க விருப்பமாக இருக்கும்?
1: பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டு,

0: கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாட்டு, வாலி பாட்டு, இது எல்லா பாட்டுமே நல்லா ரசித்து கேட்பேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்குமே காலையில் நாங்கள் எந்திக்கிறோன்னா அது காரணமே ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும் போதே அங்கே காலையில் எந்திக்கிறதே விடிஞ்சிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அதை வச்சு தான் எங்களுக்கே தெரியும்.
1: ரேடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்களா?
0: ஆ, ரேடியோவில் பேசியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியர் இறந்துட்டாங்க. டென்த்து படிக்கும்போது ஒரு ஷோ ஒன்று கண்டென்ட் பண்ணாங்க, அப்போ நான் வந்து இந்த ரேடியோவில் வந்து பேசினேன். படப்படப்புன்னு இல்லை, ஆனால் சார் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்போ செல்லுமே அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ முத முத வரும்போது மைக் பிடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
1: ஆல் இண்டியா ரேடியோவில் உள்ள நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளி பருவத்தில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியோவில் நீங்கள் பேசுனதை கேட்டிருப்பீங்கல்ல, இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணது, அது கேட்ட அனுபவம் எப்படி இருந்தது?
0: நல்லா இருந்துக்கா. ஏன்னா முத முத நம்ம பேசுகிறத வந்து நாம் கேட்குறோம் அப்படிங்கிற போது அது ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்போது அந்தளவுக்கு நம்ம ரெக்கார்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, வீடியோவும் நம்ம பெருசாக பண்ணுறது இல்லை. இதை முத முத கேட்கும்போது ஒரு இந்த ஃபீல்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உலகம்னா என்ன, பாட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியாமே நமக்குள்ளே உணர்வை கொண்டு வந்தது ரேடியோ மட்டும்தான். அதனால் இப்போ வரைக்குமே நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ட்ராவல் பண்ணால் கூட, ஏன்னா அதில் வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் என்ன நடைமுறை நடக்கு, நியூஸு, பாட்டு, என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்கிற ஒரே இது அது மட்டும்தான். டிவியை தாண்டி டிவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும், இது நம்ம கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணும்போது கேட்கும்போதே கேட்கலாம். அதை
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
5: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
6: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
7: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
5: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
7: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
5: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
7: மாலை 6
5: இன்னிசையாய் உலாவரும்
7: பன்னிசை.
8: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 10:00. சொல்லரங்கம் தொடக்கமாக.
9: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
10: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. சில பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறையா என்கிட்ட டவுட் கேட்குது. என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ தோள்பட்டையில் எலும்பு உடஞ்சிருச்சுன்னா, அதாவது வந்து ஒரு பேஷண்ட் வந்தப்போ என்னாச்சுன்னா மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ என்னாச்சுன்னா சைடில் தோள்பட்டை கீழே பண்ணுற மாதிரி விழுந்துட்டாங்க. அது 2-3 கழித்து கூப்பிட்டு வந்தப்போ என்ன இருந்ததுன்னா நல்ல ஒரு பெரிய வீக்கத்தோடு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி சன்னமாக ஒரு எலும்பு மட்டும் இருக்கும், தட்டு மாதிரி ஒரு எலும்பு ஒன்று இருக்கும், அது வந்து ஃபுல்லாகவே கிராக் ஆகிருந்தது. அது மாதிரி தோள்பட்ட எலும்பு எல்லாமே உடஞ்சிருந்தது. ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பயம்னா, நம்ம சொன்னதுக்கப்புறம் பார்த்துட்டு ஸோ இதுக்கு எங்கே ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க ஆக்சுவலாக அதனால் வரல. அவங்க ஆக்சுவலாக எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன வயசு அந்த பையனுக்கு, அதனால் கை வந்து எலும்பு ஃபுல்லாகவே உடஞ்சிருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகுனா அந்த எலும்பு மாறி கூடுறதோ, இல்லை அந்த எலும்பு கூடாமல் போகிறது, இல்லைனா அந்த நரம்பு அழுத்தம் சுற்றி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த எலும்பு பக்கத்திலே தான் நரம்பெல்லாம் போகுதுங்க. ஸோ கை கூடம், குளிச்சு கொடுக்க நரம்பு, ரத்த குழாய், இது எல்லாமே போகுது. அது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கையே போயிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்.

0: ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. மெயினாக எதுக்கோசம் சொன்னேன்னா, அந்த பேஷண்ட் வந்து இல்லை நான் போய் வெறும் நாட்டுக்கட்டு மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தாங்க. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட்டோட எக்ஸ்ரே காமிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனாங்க. ஸோ மெயின் நான் என்ன இதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஏதாவது எலும்பு உடஞ்சிருக்கு, மருத்துவர் ஆப்ரேட் பண்ணோம் ஏதாவது சொல்கிறாங்கன்னா, அந்த தோள்பட்டையில் மட்டும் இல்லை, அவங்க பையன் தோள்பட்டையில் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. பட் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பண்ண மருத்துவர் சொல்கிறாருன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி, அதாவது பின்விளைவுகள்ங்கிறது ரொம்ப வராமல் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து அந்த நினச்சி பாருங்கள், அந்த கையே இப்போ இல்லை அப்படின்னா சின்ன வயசு பையனுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ மருத்துவர் எது சொன்னாலும் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்குன்னா நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு பேர்கிட்ட கேட்டு மருத்துவருக்கு அணுகுங்க. அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 சொல் அரங்கம். ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொற்கள். நேர்களே, ஆச்சரியமான நேரத்தில் ஆச்சரியமான விஷயங்களை பார்க்கும்போது உங்கள் உணர்விலிருந்து வெளிப்படும் அந்த ஒரு சொல் எந்த சொல்? எதிர்பாராத நிகழ்வுகள், புதுமையான தகவல்கள், ஆச்சரியமான சம்பவங்கள், நம்ப முடியாத அனுபவங்கள் நேரிடும் போது உங்கள் மனதில் தோன்றும் அந்த ஆச்சரியத்தின் போது நீங்கள் வெளிப்படுத்தும் அந்த ஆச்சரிய சொற்கள், அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டிருக்கிறோம். சொல்லரங்கத்தில் சுவையாக வரக்கூடிய நேர்கள், ஒரு சொல்லில் உங்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துங்கள்.
1: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
3: அக்கா, வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
6: தஞ்சை உழவன்னா?
3: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
7: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
8: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
7: தஞ்சை உழவன்.
9: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
10: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
9: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொற்கள். நம்ம நேயர்கள் ஆச்சரியத்தோட வந்துகிட்டே இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
11: வணக்கம் சார், மும்பைல நடராஜன் பேசுறேன் சார். நடராஜன் சார்,
0: சொல்லுங்க. நடராஜன், என்ன சொல்?

0: மேடம் சார் வந்து ஆச்சரியம் நான் வந்து மத்தியத்தை வேலை பார்க்க 98-97 சார். எனக்கு ஒரு இது வந்து என்னோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருந்து சார். அப்ப அப்பதான் வந்து இப்ப
1: அந்த சொல்ல மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஆளுக்கு ஒத்த அந்த அட்பண்ணு சார். எனக்கு வந்து என்னோட கலிகை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு என்னோட பாஸ்ட
1: என்ன சொல்ல அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்திய சொல்லு என்னண்டா கேட்டிருக்கோம்.
0: அந்த ட்ரிப்னால நான் வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் ஊர்லாம் பார்த்தேன் சார். அப்போ வந்து என்னால் நம்பவே முடியல.
1: சரி நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஆ
1: சொல்லுங்க.
2: வணக்கம் சார். வாங்கினா
1: நல்லா இருக்கும் சொல்லுங்க சார்.
2: செந்திலுக்கு தான் பேரலாம்.
1: வாவ் அருமை, நன்றி. அடுத்த நேர்
2: வாய்ப்பு, நன்றி, வணக்கம் சார்.
1: சிறப்பு, வாவ். அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க சார்.
3: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் சிட்டிமை என்கிற தியாகராஜன்.
1: சொல்லுங்க தியாகராஜன்.
3: அப்படியா?
1: கரெக்ட், நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
4: நிறவாந்தேரி கலாவதி ராஜமகன்.
1: சொல்லுங்க கலாவதி.
4: வாவ்.
1: ரெண்டாவது வாவ் வந்துருச்சு, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: பாபுராஜபட்டன் முகமது இக்பால்.
1: பேசுங்க.
5: எல்லா போலும் இறைவனுக்கே.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: நான் காட்டு முன்னாள் இருந்து பிளங்கியப்பன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
6: அது போல நேரத்தில் எப்பா காட்டே இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் தோணும்.
1: சூப்பர், சூப்பருங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க. சொல்லுங்க வீரசுந்தரி.
7: அற்புதம்,
1: அற்புதம், நன்றி. வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
1: சொல்லுங்க.
8: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன சொல்ல சொல்லுவீங்க?
8: என்னால் நம்பவே முடியலையே, அப்படியா? நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
9: சித்ரா மணக்குடி.
1: சொல்லுங்க சித்ரா.
9: அப்பாடியோ அம்மாடியோ.
1: சரி, நன்றி. வணக்கம்
10: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
10: அம்மாடியோ.
1: அருமை, நன்றி. மணக்குடி ராஜேந்திரன். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
11: அரியலூர் மாவட்டம் வங்கலேந்து ராமானுஜம் பேசுறேன்.
1: பேசுங்க ராமானுஜம். என்ன சொல்ல சொல்லுவீங்க?
11: ஆச்சரியம்,
1: ஆச்சரியம், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. பேசுங்க, என்ன சொல்லுவீங்க சொல்லுவீங்க? ஐன்னு சொல்லுவீங்க, நன்றி. இதுதான் ரியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
12: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
12: சார் திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சார்.
1: சொல்லுங்க மாலா.
12: சார் அற்புதம்,
1: அற்புதம், நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
13: ஹலோ.
1: வணக்கம் சொல்லுங்க.
13: வணக்கம் ஐயா, நான் காட்டுமன்னார் தீ மடப்புறம் வேல்முருகன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க வேல்முருகன்.
13: பையன் பேசுறேன். என்ன தம்பி உனக்குள்ளேயே இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
14: ஹலோ.
1: சொல்லுங்க.
14: செந்தில்குமார்.
1: சொல்லுங்க செந்தில்குமார்.
14: அப்படியா?
1: சரி. அடுத்த நேயர் வணக்கம்.
15: வணக்கம்.
1: சொல்லுங்க.
15: உடையார் பாளையம் மகிம். விசித்திரம்,
1: விசித்திரம், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க.
16: நன்றிங்க.
1: வணக்கம்.
17: ஹலோ.
1: வணக்கம் சொல்லுங்க.
17: கருப்பு விதைகளை தூவி அறிவிக்கிறவர் விளைச்சல் செய்யும்.
1: அடடா. அடுத்த நேர் லைன் கட்டாட்சி. அடுத்த நேர் வணக்கம்.
18: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
18: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்குலேருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். என்ன சொல்லு சொல்லுங்க.
18: அதாவது மலையா இருக்கிறது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியம் சொல்லாம இருக்கு.
1: நன்றி. மலை போல இருக்கு. வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நான் சூப்பர்லேருந்து சோமசுந்தரம் பேசுறேன். நான் சர்க்கஸ்ல பார்த்தேன் சார், ஒரே கூண்டுல நாலு பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுறாங்க, அது ரொம்ப வியப்பா இருந்தது சார்.
1: சரி, என்ன சொல்லு, சொல்லுவீங்க என்ன கேட்டோம். நன்றி, வியப்பு. அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
2: மயிலாடுதுறை எம்எஸ் சங்கரவன்.
1: பேசுங்க.
2: சிறப்பு, மிக சிறப்பு.
1: நன்றி.
3: அனைத்துடல்நலப்பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது. தரமான தார்பாய்கள் கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேரில் இன்னைக்கு சொல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொல். ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லை சொல்லி அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவீர்கள்? வரநேயர்கள் தங்களுடைய பேர் ஒரு சொல் அதை சொன்னால் நல்லாயிருக்கும். வணக்கம்
4: சார், நான் புதுத்துறையிலிருந்து சித்ரா தேவி சொல்லுங்க.
0: புதுத்துறை சித்ரா, சொல்லுங்க சித்ரா.
4: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார்.
0: நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க
5: சார். நாகப்பட்டினம் போனமால் கிருபமூர்த்தி சார்.
0: சொல்லுங்க
5: சார். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சொல்லுங்க.
5: நன்றி. நான் இப்பதான் போட்டேன் சார். இது தலைப்பு என்னன்னு தெரியல.
0: தலைப்பு இல்ல, அதாவது சொல்லரங்கத்துல ஆச்சரியப்படும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படி ஒரு சொல் ரொம்ப ஆச்சரியமானதை பார்க்கும்போது.

0: அப்படிங்களா?
1: நன்றிங்க, நன்றி. அதுதான் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம் அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் சார், வாழ்க வளமுடன். இளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, என்ன சொல் சொல்லுவீங்க?
2: சமவெளியை பார்த்து வளர்ந்த நாங்க சார், வானளாவிய மலையை பார்க்கும்போது ஆஹா, என்னே உயரமான மலைன்னு வியந்து சொல்லுவோம்.
1: நன்றிங்க, நன்றி. ஆஹா, அடுத்த நேர். வணக்கம். வணக்கம் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் சார், கேமாசு கட்டே சார்.
1: ஆ சொல்லுங்க.
3: அம்மாடி.
1: அம்மாடி, நன்றி. அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: அம்மாடியோ?
1: அம்மாடியோ, யார் சொல்றீங்க?
4: வளங்கியம்மன் ஆட்டோ துறை.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: மேலாவதிலிருந்து பாத்தியமா பேசுங்க சார்.
1: ஆ சொல்லுங்க பாத்தியமா.
5: ரொம்ப வியப்பா இருக்கேன்.
1: வியப்பா இருக்கு, சரி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
1: ஆ வணக்கம், சொல்லுங்க.
6: நான் கூகுள் வணக்கம், யார் முடிய?
1: சொல்லுங்க.
6: அடாரா,
1: நன்றி. அடுத்த நேயர். வணக்கம்.
7: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
7: வணக்கம் சார். வணக்கம் சார், பாக்கியநாதா சார்.
1: ஆ சொல்லுங்க.
7: ஆச்சரியம், பண்பலையில லைன் கிடைக்கிறது பெரிய ஆச்சரியம் சார்.
1: நன்றி, நன்றி. அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் சார், கும்போன் அடிஎஸ் பாலு.
1: சொல்லுங்க பாலு.
8: ஏன், எதனால், எப்படின்ட்டு சுஜாதா ஞாபகம் தான் வரும்.
7: நன்றி, நன்றி சார்.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம், தாராசன யோகநாதன். சூப்பராக இருக்கு.
1: சூப்பர், நன்றி. அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம். நாகூர் இருந்து யோகேந்தர் முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க.
10: நம்பவே முடியல சார்.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
11: திருவாரூர் மாவட்டம் பனங்குடி இருந்து லதா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க லதா.
11: ஆஹா, அற்புதம்.
1: ஆஹா, அற்புதம். அடுத்த நேயர். அடுத்த நேயர். வணக்கம்.
12: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
12: ஐயோ, அப்படியா?
1: பேர் சொல்லுங்க.
12: அப்பூர் தீபா சார்.
1: தீபா, நன்றி. அடுத்த நேயர். வணக்கம்.
13: வணக்கம், அலம்பா ராமன்.
1: ஆ சொல்லுங்க ராமன் ஐயா.
13: ஆஹா, அப்படியாது?
1: அப்படிதான். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
14: வணக்கம், சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கேசவன்.
1: சொல்லுங்க கேசவன்.
14: மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த நேயர். வணக்கம்.
15: வணக்கம்.
1: ஆ சொல்லுங்க.
15: வஞ்சூர்லேருந்து தங்கையன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க தங்கையன்.
15: ரொம்ப ஒரு ஆச்சரியமான செய்தி, அடேங்கப்பா.
1: அடேங்கப்பா, நன்றி. அடுத்த நேயர். வணக்கம்.
16: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
16: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க சசிகலா.
16: எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க சார், அடியாத்தி.
1: அடியாத்தி. வணக்கம். வணக்கம்.
17: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
17: ராஜா.
1: சொல்லுங்க ராஜா.
17: மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்
18: சார். வணக்கம் சார், நாகை மாவட்டம் மஞ்சோகலை முடிசேகர்.
1: சொல்லுங்க முடிசேகர்.
18: என்ன கொடுமடா,
1: கொடுமையா தான் இருக்கா? அடுத்த நேர். வணக்கம்.
19: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
19: தஞ்சை மாவட்டம் திருப்பதியிலிருந்து மணி வாசகம்.
1: சொல்லுங்க ஐயா.
19: ரொம்ப சந்தோஷம்.
1: ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வணக்கம்.
2: மயிலாடுதுறை கோபிநாதன் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அடேங்கப்பா.
1: அடேங்கப்பா, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் முளியறந்த சத்தியமூர்த்தியா.
1: சொல்லுங்க சத்தியமூர்த்தி.
3: மகிழ்ச்சி.
1: மகிழ்ச்சி, நன்றி.

0: சி சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், போத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல். நாளை நிகழ்ச்சிகளை வழங்குவோர் ஏழுமலையன் குரூப் ஆஃப் எஜுகேஷன், கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை. நாளை நிகழ்ச்சிகளை வழங்குவோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
5: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
7: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
8: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, சொல்லரங்கத்தில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொற்கள். வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: அம்மாடியோ.
2: யார் சொல்றீங்க?
3: அனகரிலிருந்து அனிதா ஆசிக்.
2: நன்றி அனிதா. அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க செல்வம்.
4: மிகவும் ஆச்சரியம்,
2: மிகவும் ஆச்சரியம், ரொம்ப செந்தமிழா இருக்கே. வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
5: கேர்பட்னம் அபிராமி வடக்கு தேசாமூர்த்தி பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க தட்சிணாமூர்த்தி.
5: ஆஹா,
2: நன்றி. ரெண்டு வார்த்தையா? அடுத்த நேயர் வணக்கம்.
6: இனிய காலை வணக்கங்களோடு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால், எமது அன்பின் அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா. ஐயா, வந்து கடல்ல வந்து இந்த பகலப்பறை இருக்குங்கய்யா, ஏர்வாடிக்கும் பக்கத்துல கீழக்கரையும் கீழக்கரை எல்லாம் இருக்குங்கய்யா.
2: சரி, என்ன சொல்லி சொல்லுவீங்க?
6: போகும்போது பகலப்பறை அந்த படகுல இருக்கும் போது அந்த கண்ணாடி இதுல திரும்பியா, அப்ப வந்து நான் சொல்றது அருமை, மிக அருமைன்னு சொல்லுவேன்.
2: நன்றி, நன்றி, அருமை. வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
7: உற்சாகமான
2: வணக்கம்.

0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க. மோகன் சொல்லுங்க. மோகன் நல்லா இருக்கும் சொல்லுங்க. என்ன வார்த்தை சொல்லுவீங்க?
1: அன்பு சார், அன்பு.
0: ஆச்சரியத்தை பார்த்தா அன்பா? சரி. அடுத்த நேர் வணக்கம்.
2: எனக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல கணேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க கணேசன் ஐயா.
2: தக்கதா இருக்கியா?
0: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: ஆ சொல்லுங்க மாணிக்க சார்.
3: அபாரம்
0: அபாரம். நன்றி. அடுத்த நேர் வணக்கம். அடுத்த நேர் வணக்கம்.
4: சார் வணக்கம் சார். ஆண்டிப்பாளையம் மதனசேகர்.
0: ஆ சொல்லுங்க மதனசேகர்.
4: அடடே வியப்பாக இருக்கிறதே.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.

0: சொல்லுவீங்க?
1: அன்பு சார், அன்பு.
0: ஆச்சரியத்தை பார்த்தா அன்பா? சரி, அடுத்த நேர். வணக்கம்.
2: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்துல கணேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க கணேசன் ஐயா.
2: தக்கதா இருக்கியா?
0: நன்றி. அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம், ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: ஆ, சொல்லுங்க மாணிக்க சார்.
3: அபாரம்
0: அபாரம், நன்றி. அடுத்த நேர். வணக்கம். அடுத்த நேர். வணக்கம்
4: சார். வணக்கம் சார். ஆண்டிப்பாளையம் மதனசேகர்.
0: ஆ, சொல்லுங்க மதனசேகர்.
4: அடடே, வியப்பாக இருக்கிறதே.
0: நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: ஆ, வணக்கம், சொல்லுங்க.
5: அரியலூர் மாவட்டம் வாரியம் கிராமம், போ சங்கர்.
0: ம், சொல்லுங்க சங்கர்.
5: சூப்பரா இருக்கு சார்.
0: நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
6: சார். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. நன்றிங்க. நன்றி. ஆச்சரியம். நன்றி. அடுத்த நேயர். வணக்கம்.
7: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க.
7: திருநாங்கூர் ஆர் வினோதினி.
0: சொல்லுங்க வினோதினி.
7: அட்டகாசம் சார்.
0: நன்றி. அடுத்த நேயர். வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம்.
8: திருமணம்
0: சார். சொல்லுங்க ஜீவானந்தம்.
8: யாரு? குமார் ரங்கராஜு.
0: இல்ல, பிரபாகரன் பேசுறேன். சொல்லுங்க. ம், சொல்லுங்க சார். பேர் சொல்லுங்க. நன்றி. அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
9: ஐயா, தஞ்சை மாவட்டம்.
0: ம்,
9: திருபுவனம் அன்னை சேவிரியா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கும் சேவிரியா, சொல்லுங்க
9: ஐயா. அப்படிங்களா?
0: அப்படிங்களா, நன்றி. வணக்கம்
9: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
9: ஆட்டோ கார்த்திகேயன், பூந்தோட்டம்.
0: ம், சொல்லுங்க கார்த்திகே.
9: அடடா, அப்படியா?
0: மகிழ்ச்சி.
10: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா? நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
14: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
13: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
14: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
15: திருச்சி சாரதாஸ்.
16: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
17: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நேர்களை, இன்றைக்கி சொல்லரங்கத்தில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொல் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு முகநூல்லையும் நிறைய நேர்கள் அந்த சொல்லை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சின்னு பூத்துறை ஓவியா சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு அசோக்ராஜ் கனிமொழி ஐயாவாடியிலிருந்து, விருதுநகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அடடா அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அடடா அப்படியான்னு சொல்லியிருக்காங்க முள்ளிக்காடு பாபு. நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. அவரிக்காடு வித்யா வீரமணி, ஆகா ஓஹோ அடடா அற்புதம் பிரமிப்பு சிறப்பு சிறப்புன்னு தில்லை விலாகம் நீலகண்டம் சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், மெய்யாகவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சீதா கலியபெருமாள் சேத்தூர்லேருந்து, அப்படியா பாடி. நம்ம தொலைபேசி வழியாக இணையக்கூடிய நேயர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க, சொல்லுங்க சந்திரசேகர்.
1: மகிழ்ச்சி. அந்த ஆச்சரியப்படுத்தக்கூடிய சொல் அப்படியா. அந்த
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: சங்கரம்தல் ராஜ், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க. என்ன சொல் சொல்லுங்க.
2: அர்ப்பணிப்பு அர்ப்பணி.
0: நன்றி
2: நன்றி.
0: வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: நக்கம் அடி சுதா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சுதா.
3: காரைக்கால் எஃப்எம் வேற லெவல் சார்.
0: வேற லெவல். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
4: ஹலோ
0: சொல்லுங்க. நேயர்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
1: நேயர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜசாணி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: நேர்களை, இன்னைக்கு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொற்கள் நம்ம நேயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வரும் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
5: திருப்பூர்ல இருந்து ஜெயந்தி குமார் பேசுறேன்
1: சார். சொல்லுங்கம்மா.
5: சூப்பர் சார்,
1: நன்றி ஜெயந்தி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
6: வாங்க வணக்கம் சார். கும்பலா நேர்லேருந்து ஜிவி இளவன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
6: சபாஷ்,
1: ரைட். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் அடுத்த நேர் வணக்கம் வணக்கம்
7: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்க.
7: வணக்கம் சார்.
1: பேர் சொல்லுங்க. சொல்லுங்க செண்பகவல்லி.
7: ஐயோ அப்படியா.
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
8: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
8: அம்மன்லேருந்து கர்ணம் பேர் சார்.
1: சொல்லுங்க கர்ணம்.
8: சூப்பர்
1: சூப்பர், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
9: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
9: கடலங்குடி பிரபாகரன்.
1: சொல்லுங்க பிரபாகரன்.
9: வாழ்த்துக்கள்.
1: நன்றி. ஆச்சரியத்துக்கு வாழ்த்துக்களா, நன்றி. வணக்கம் வணக்கம் அடுத்த நேர் வணக்கம்.
10: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்க.
10: தேனோடு கலந்த தெல்ல என்பது காரை பண்பளிக்கும் அன்பான சோழருக்கும் இனிய காலை வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் நமஸ்கார் ஆண்டனி.
1: சொல்லுங்க ஆண்டனி, என்ன சொல்லுவீங்க?
10: சொற்கள் ஒரு ஆச்சரியப்படுத்த சொற்கள் வர அன்னை பாண்டிச்சேரி மதுரோடைய வரிகள் கொஞ்சம் சொல்லிட்டுமா சார்? சாட்டன் ஸ்வீட்டா.
1: நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க.
10: நான் அதை ஆச்சரியப்படுத்தும் சொற்கள்னா சார், இதுவும் கடந்து போகும்.
1: நன்றி நன்றி, அதுதான் கேட்டோம். நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
11: அருமை.
1: யார் சொல்றீங்க? அருமைன்னு யாருன்னே சொல்லாம போயிட்டாங்க. வணக்கம் வணக்கம்.
11: ஏன் அவசர முடிய?
1: யார் பேசுறீங்க?
11: உத்ராபதி.
1: உத்ராபதி, நன்றி உத்ராபதி. அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சரவணன்.
12: பார்த்தாலே பதறுது சார்.
1: பார்த்தாலே பதறுதா? நன்றிங்க, நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சொல்லரங்கத்தில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு சொல், அந்த ஒரு சொல்லை சொல்ல அடுத்து வரும் நேயர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஆ, பேசுங்கய்யா. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
4: வணக்கம் சார, சித்திரைமுனி தேவி சார்.
2: சொல்லுங்க தேவி.
4: ஆஹா, அற்புதம்.
2: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
2: சொல்லுங்க.
5: வணக்கம். வணக்கம்.
2: அப்பே நிதானம் தான். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஆ, சொல்லுங்கய்யா. ஆ, சொல்லிட்டீங்க, நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நன்றி சேகர். அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ.
2: வணக்கம், சொல்லுங்கய்யா.
6: மணலி ராஜவேலு.
2: மணலி ராஜவேலு, சொல்லுங்கய்யா.
6: அடேங்கப்பா.
2: அடேங்கப்பா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
7: நாகை மாவட்டம் மருங்குலிருந்து ரேவதி பேசுகிறேன் சார்.
2: சொல்லுங்க ரேவதி.
7: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். என்ன சொல் சொல்லுவீங்க
7: சார்? லைனா கிடைக்க முடியுது சார். ட்ரை பண்ணிப்பா, லைன் கிடைச்சிருக்கு.
2: சரி, இப்போ ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொல்ல சொல்லுங்க.
7: மகிழ்ச்சி சார்.
2: மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
8: மாதவன்.
2: சொல்லுங்க மாதவன். ஆச்சரியம், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
9: திருவாரூர் மாவட்டம் மோகன் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க மோகன்.
9: சார், ஆச்சரியம் சார்.
2: நன்றி மோகன்.
9: ஓகே.
2: அடுத்த நேயர்.
10: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
10: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும், சொல்லுங்க. செந்தாமரை, என்ன சொல் சொல்லுவீங்க? செந்தாமரை,
10: என்ன அதிசயம்!
2: என்ன அதிசயம், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்லே சொல் அரங்கத்தில் இன்னைக்கு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொல். அடுத்து வர்ற நேர் என்ன சொல்றாங்கன்னு இப்ப கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கங்க சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: உடையர்பாளையத்துல இருந்து முருகவள்ளி பேசுறேங்க சார்.
2: சொல்லுங்க முருகவள்ளி.
3: ஆமா, வாய்ப்பே இல்ல.
2: நன்றி. முகநூல்லையும் நம்ம நேயர்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஹனீஃபா பிபி காரைக்கால்லேருந்து எழுதியிருக்காங்க. மாஷா அல்லா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தொலைபேசி வழியாக வரக்கூடிய நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: சப்போட்டை பேருக்கு முருகானந்தம்.
2: ஆ, சொல்லுங்க முருகானந்தம்.
4: கடிக வழிப்புக்கு வெற்றி உதவி
2: சார். நீ கேட்டது என்னன்னு தெரியாதா? நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க.
5: குத்தாலம் தோப்பு சார், கே சுப்பிரமணியன்.
2: ஆ, பேசுங்க, சொல்லுங்க.
5: இது என்ன சார் இது?
2: ஏன் ஆச்சரியத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்கோம். ஒரே சொல், ஆச்சரியப்படும் போது என்ன சொல்லுவீங்க?
5: ஆச்சரியத்தை பார்க்கும்போது ஒரு திடீர்னு ஒரு திகைப்பு தான் வரும்.
2: திகைப்பு. நன்றிங்க. நன்றி.
5: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
6: ஹலோ.
2: பெரம்பூர்ல இருந்து பேர் சொல்லுங்க.
6: காளிசுரன்.
2: சொல்லுங்க காளிசுரன், என்ன சொல் சொல்லுவீங்க? நன்றிங்க. நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.

0: அதம்பார் கலைச்செல்வி முகநூலில் சொல்லியிருக்காங்க. அப்படியா, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏ அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க திருவாளபுத்தூர் கடக்கத்திலிருந்து ஐங்கரன் தரணி. தொலைபேசி வழியாக அடுத்து இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: ம், சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: பாக்கம்பருத்தி சுமதி.
0: சொல்லுங்க சுமதி, நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
1: நம்பவே முடியல.
0: நம்பவே முடியலையே. நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
1: நெடுங்காட்டிலே வீரம் பேசுறேன்.
0: ஆ பேசுங்க, சொல்லுங்க.
1: ஏ அப்பா, எதிர்பார்க்கவே இல்லையா?
0: ஏ அப்பா, நன்றி.

நேரில் இன்னைக்கு சொல்லரங்கத்தில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொற்கள். அடடா, ஆகா, ஓஹோ, ஐயோ, என்ன ஆச்சரியம், நம்பவே முடியல அப்படின்னு அசத்திய நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பெறுகிறது சொல்லரங்கம்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: கரெக்டர் பண்புலியோடு இணைந்து

0: ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் தோழி. மகளிர் தங்கள் விருப்பப்பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி இது. அழைக்க வேண்டிய எண்கள் 4368 இது முன்னிணைப்பு எண். 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. வணக்கம் தோழியில, இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டு தோழியார், இதுதான் நம்ம வந்து முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த படப்பதிவு. அதற்கு உங்களுடைய பதிவுகளை நீங்கள் இடலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சு பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்கு வாங்க, வந்து உங்களுடைய பதிவுகளை அங்கே கொடுங்க. இது மகளிருக்காக மட்டும். உங்கள் வீட்டு தோழி, வீட்டு தோழி அப்படின்றவங்க நமக்கு வந்து வீட்டில் யாரோ ஒருத்தவங்களோட நெருக்கமான ஒரு பாண்டிங் இருக்கும். அது நம்மளுடைய அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், அல்லது தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம். அடுத்து ஒரு அம்மாவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மகளாக இருக்கலாம், இல்லை அதையும் தாண்டி புத்தகங்களாக இருக்கலாம், இல்லை வீட்டில் வளர்க்கக்கூடிய ஏதோ ஒரு விலங்குகளாக கூட இருக்கலாம். அதாவது நமக்கான அந்த தோழி அப்படின்றது நம்மளுடைய மனது சம்மந்தப்பட்ட விஷயம். நமக்கு அதை பார்க்கும்போது இல்லை அவங்களோட பழகும்போது ஒரு ஆறுதல் ஏற்படும். சில நேரங்களில் செடிகள் கொடிகள் இதை பார்க்கும்போது கூட நமக்கான ஆறுதல் கிடைக்கும். நம்மளுடைய இதை இன்னும் நம்ம உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொள்வது அப்படின்னாக்கா வீட்டில் உள்ளவங்கக்கிட்டே யார்கிட்டையாவது நம்ம ரொம்ப நெருக்கமாக பேசி நம்மளுடைய அந்த எண்ணங்களெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த தோழியாக உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் வரப்போகுது. நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். எண்கள் சொல்கிற மீண்டும் 4368 இது முன்னிணைப்பு எண். 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. இது வணக்கம் தோழி.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: உங்களுடைய வீட்டு தோழியோடு இன்றைய வணக்கம் தோழி.

0: இன்றைய வணக்கம் தோழியில் உங்கள் வீட்டு தோழி யார் இதுதான் கேட்டிருக்கோம். யார் வந்து அவங்க வீட்டு தோழியை பற்றி பகிர்ந்துக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்களா?
1: பிள்ளையாடியிலேருந்து செந்தாமரை பேசுகிறேங்க மேடம்.
0: சொல்லுங்கள் செந்தாமரை, முதல்ல உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: விருப்ப பாடல் வானத்தை போல படத்திலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை போடுங்க மேடம்.
0: சரி, கொடுத்துருவோம். உங்களுடைய வீட்டு தோழி யாருமா?
1: வீட்டு தோழினா என் தங்கச்சி தாங்க மேடம்.
0: உங்களுடைய தங்கச்சி தான். தங்கச்சிட்டு தான் எல்லாத்தையுமே சொல்வீங்களா நீங்கள்?
1: என்னங்க மேடம்?
0: தங்கச்சி கிட்ட தான் உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவீங்களான்னு
1: கேட்டேன். தங்கச்சி தாங்க மேடம்.
0: சரிம்மா சரிம்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. காரைக்கால் பொன்மொழியின் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. அஞ்சு ரவிச்சந்திரன், எங்கள் வீட்டு தோழி யாருங்க? மயிலாடுதுறையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. எனது இரு பெண்களும் தான், ஒன்று தர்ஷினி, இன்னொன்று விஜய் ரூமினி. இவர்கள் இருவரும் தோழிக்கு தோழியாகவும் மகளுக்கு மகளாகவும் இருக்கிறவர்கள். என்னிடம் மனம் விட்டு பேசுவார்கள். இருவரும் வெளியூரில் படித்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு அம்மாவும் மகளும் தோழியாக இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான வெளிப்பாடு குடும்பத்துக்குள்ளார. ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு தோழி என்னுடைய பையன் கதிரவன், என்னுடைய பொண்ணு சுமிதா, இவர்கள் ரெண்டு பேருமே என்னுடைய தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய பையனையும் சேர்த்தே சொல்லிட்டாங்க. அதாவது மனம் விட்டு பேசும் அந்த நட்புணர்வு யாருடன் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகள் பெற்றோர்கள் அப்படிங்கிறது தோழமை உணர்வோடு அமையும் பொழுது கண்டிப்பாக அங்கே எல்லாமே நல்லதாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது வணக்கம் தோழி.

0: நேரம் இப்பொழுது 11:16. காரைக்கால் பண்பலை 100.3 இது வணக்கம் தோழி. உங்கள் வீட்டு தோழி யார்? உங்கள் வீட்டு தோழி யார்? இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வி. இணைப்புல வந்தும் நேர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யார் வரப்போறாங்க கேட்போம். வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி
0: சொல்லுங்க. சித்ரா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் காதல் கீதம் பாடல் சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி, அந்த பாடல் கொடுங்க.
0: சரிங்க, பாடல் கொடுத்துடலாம். உங்களோட வீட்டு தோழி யாருமா?
1: நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம்மா.
0: சொல்லுங்க, உங்கள் வீட்டு தோழி யாரு?
1: எங்க வீட்டு தோழி எங்க அக்கா தான்மா. எனக்கு
0: அக்கா தான்,
1: வீட்டு வீடு தான்மா. நானும் போய் பேசிட்டு இருப்பேன், அவங்களும் வந்து பேசிட்டு இருப்பாங்க.
0: எல்லா பாரத்தையும் அங்கதான் இறக்கி வைக்க முடியும்.
1: சூப்பர்மா,
0: சூப்பர். அதுதான், அதாவது நம்மளுடைய பாரங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இறங்கும் போது அடுத்தடுத்த வேலைகளை நம்ம

0: அழகாக செய்யலாம்.
1: ஆமாம்
0: அதுக்கான
1: ஆமாம்
0: ஒரு இடமா அது நமக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம யார்கிட்டயோ ஃபோன்லேயோ இல்லை வெளியில் போயிட்டோ பேசிகிட்டு இருக்க முடியாது. நமக்கு அருகில் உள்ளவங்க ஒருத்தவங்க நமக்கு தோழியாக கிடைச்சாங்கன்னா அதை விட பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை.
1: ஆமாம்
0: சூப்பர்மா
1: ஆமாம்
0: சூப்பர், நன்றி நன்றி.
1: நன்றி.
0: காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில், தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.

0: நேயர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துகள்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: பண்பொழியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: எப்படி தேவி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லமா இருக்கும் தேவி. வாங்க, என்ன பாடல் வேணும் தேவிக்கு?
2: எஜமான் பத்துல இருந்து ஆள போல் வேலை போலும்
0: கொடுத்துடலாம். சொல்லுங்க தேவி, உங்கள் வீட்டு தோழி யார்?
2: எங்க வீட்டுல மேடம் ஒரு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து கூடு குருவி கூடு கட்டி குஞ்சு ஒரு பத்து நட ஒரு கொண்ட நட குஞ்சு போச்சுருந்தது மேடம். சரி, அதை நல்லா பாத்துட்டு இருந்தோம். அது ஒரு நாள் பார்த்தா காம தூக்கிட்டு போயிடுச்சு, ஆனா கூடு மட்டும் அப்படியே இருந்தது.
0: சரிங்க,
2: மறுபடியும் அந்த குருவி வந்து அதுலயே உட்கார்ந்தது மேடம். சரி, இந்த தடையும் குஞ்சு நான் அதை டெய்லி பாப்போம் மேடம். அது வந்து வந்து உட்காரும், திரும்பி நைட்டு போகும், திரும்பி வரும், வந்து உட்கார்ந்துருக்கும். அதே மாதிரி குஞ்சு போச்சிருந்தது
0: இப்போ
2: ஒரு 8 நாளைக்கு முன்னாடி மேடம்.
0: சரி,
2: நல்லா அது நான் கேட்டு திறக்கிற சவுண்டு கேட்டாலே கி அப்படியே சின்னதா சவுண்டே கேட்காது, கிக் கிக் கிக்னு தலையை மட்டும் தான் வெளியில மேல தூக்கும் மேடம். தூக்கி தூக்கி ஆத்தா குருவி கொண்டு அதுல உள்ள சீனி எல்லாம் போடும், அது ஆளு வாய கட்டுறதுக்குள்ள கொண்டு போட்டு போகும். நான் பாத்துட்டே உட்கார்ந்துருப்போம் மேடம். அது ஒரு நாள் முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வெளியில கோயில் போயிட்டேன், கேட்ட பூட்டிட்டு போயிருந்தேன் மேடம். வந்து பார்த்தா ஒரு பூனை அதை பண்ணி கூண்டெல்லாம் கலைச்சி அதை இது பண்ணிச்சு மேடம். அதுக்கு அது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அது ஒரு புள்ள மாதிரி எனக்கு அது கூடவே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு
0: மேடம்.
2: அதுக்குன்னு கத்தும், அந்த அம்மா குறிய கொண்டு அதுக்கு தீனி கொடுக்கும்.
0: அது மாதிரி அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க சொல்லும் போதே உண்மையிலேயே
2: ஒரு பிள்ளைய வளர்த்து பறி கொடுத்த மாதிரி.
0: அடுத்த தடவை போகும்போது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க.
2: எப்படிதான் பூனை உள்ள வந்துச்சுன்னு
0: அது பாதுகாப்பா வச்சுக்கணும். நீங்க சொல்றது புரியுது, ஒரு உணர்வு பூர்வமா
2: ஒரு உயிரை வளர்த்துட்டு.
0: புரியுது புரியுது. சரிம்மா சரிம்மா, ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. சரிம்மா, பாடல் கேட்கலாம்.
2: உங்க
0: பையனுக்கு ஒரு உற்ற தோழியா நீங்க இருக்கீங்க? சரிங்க சரிங்க, நன்றி
2: நன்றி
0: மேடம். நன்றிம்மா. 11:25 காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருக்கிறது. வணக்கம் தோழி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை நேயர்களுக்கு தெரிவிக்கிறார்கள் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.

டிஃபென்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஐசே அத்தியந்த மகத்வபூர்ண க்ஷேத்ரோ மே பார்ட்னர்ஷிப்ஸ் பர் அக்ரிமெண்ட் ஹுயே. சாத்தியோ இன் சாரே அக்ரிமெண்ட்ஸ் கா சீதா லாப் பாரத் கே யுவாவோ கோ மில்னே வாலா ஹை. ஓர் ஆப்னே தேகா ஹோகா கி சாரே விஷய எக் உஜ்வல் சமர்த்த பாரத் கே பவிஷ்ய கி கேரண்டி லேகர் கே ஆதே ஹை. க்யோகி ஹர் நயா நிவேஷ், ஹர் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப், ஹர் இண்டஸ்ட்ரியல் கொலபரேஷன் பாரத் கே யுவாவோ கே லியே நயி அப்பர்ச்சுனிட்டிஸ் தோ லேகர் கே ஆதா ஹி ஹை. லேகின் அன்கினத் நயே அவசர் தயார் கர்த்தா ஹை. மேரே நௌஜவான் சாத்தியோ, ஹமே யாத் ரக்னா ஹை, யே வோ செக்டர்ஸ் ஹை ஜின்மே ஆனே வாலா இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பார்ட்னர்ஷிப் ஆனே வாலே தீன் சார் தசக் கி க்ளோபல் க்ரோத் கோ யே ஷேப் கர்னே வாலி இண்டஸ்ட்ரி தயார் கரேகி. ஆர் நிஷ்சித் தோர் பர் பாரத் கே யுவாவோ கி இஸ்மே பஹத் படி பூமிகா ஹோகி. சாத்தியோ, பாரத் கிஸ் தரஹ துனியா கா ஏக் பரோசேமந்த் சப்ளாய் செயின் பார்ட்னர் பன் ரஹா ஹை, இஸ்கா மே ஆப்கோ எக் உதாரண் தேதா ஹூன். ஜெய்சே நெதர்லேண்ட்ஸ் கி செமி கண்டக்டர் கம்பெனி, ஆப் மே சே பஹத் லோக் இஸ் நாம் சே பரிச்சித் ஹோங்கே, ASML. ASML கே சாத் பாரத் கி டாடா கம்பெனி கா அக்ரிமெண்ட் ஹை. பாரத் துனியா கே குச் ஹி தேசோ மே சே ஏக் ஹை ஜிஸ்கே சாத் இஸ் கம்பெனி நே சம்ஜோதா கியா ஹை. ASML டாடா இலெக்ட்ரானிக்ஸ் கே பீச் யே அகேலா சம்ஜோதா ஹி பாரத் மே ரோஜ்கார் கே அன்கினத் நயே மோகே பனாயேகா. ஆர் பாரத் கோ எக் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜிக் மே பிரவேஷ்துவார் கோல் தேகா. ஐசே ஹி ஸ்வீடன் கே சாத் டெக்னாலஜி ஆர் ஏஐ பார்ட்னர்ஷிப்ஸ், UAE கா சாத் சூப்பர் கம்ப்யூட்டிங் கோஆபரேஷன் பாரத் கி டெக்னாலஜி க்ஷமதா கோ பஹத் மஜ்பூத் கர்னே வாலே ஹை. இன் அக்ரிமெண்ட் சே யுவாவோ கே லியே நயே அவசர் தோ ஹோங்கே ஹி ஹோங்கே. சாத்தியோ, ஆஜ் க்ளீன் எனர்ஜி, க்ரிட்டிக்கல் மினரல்ஸ், கிரீன் ஹைட்ரோஜன் ஆர் சஸ்டெனேபல் மேனுஃபேக்சரிங் சே ஜுடே செக்டர்ஸ் பி பஹத் தேஜி சே க்ரோ கர் ரஹே ஹை, ஆகே பட் ரஹே ஹை. இன்சே ஜுடி பார்ட்னர்ஷிப் ஏக் நயி இக்கனாமி கே நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கே தரவாஜே கோல் ரஹி ஹை. ஸ்வீடன், நார்வே ஆர் இட்டலி ஜெய்சே தேசோ கே சாத் கிரீன் ட்ரான்ஜிஷன் ஆர் சஸ்டெனேபல் டெக்னாலஜி மே பி சஹயோக் பட் ரஹா ஹை. யே பாரத் கோ க்ளீன் மேனுஃபேக்சரிங் சே ஜுடி ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரீஸ் மே மஜ்பூத் கரேகா. இஸ்கே அலாவா பாரத் நே போர்ட்ஸ், ஷிப்பிங் ஆர் மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சே ஜுடே அக்ரிமெண்ட் பர் தேஜி சே காம் கியா ஹை. UAE ஆர் நார்வே கே சாத் பார்ட்னர்ஷிப் சே பாரத் கா ஷிப் பில்டிங் இக்கோசிஸ்டம் மஜ்பூத் ஹோகா. ஆர் ஆப் தோ ஜானதே ஹை ஷிப் பில்டிங் யானே ஸ்கில் மேன் பவர் கி பஹத் ஜரூர் படதி.

0: आयोजित 19 रोजगार मेले के अंतर्गत 51,000 से अधिक युवाओं को रोजगार पत्र वितरित करने के अवसर पर आयोजित समारोह और माननीय प्रधानमंत्री का संबोधन सुन रहे थे।
1: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
1: உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை நேயர்களுக்கு தெரிவிக்கிறார்கள் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களையும் மலிவு விலையில் அளிச்செல்ல பாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
1: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடை செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.

இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்குவோர் கூத்தர்நல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தஞ்சை உழவன், செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்.

பகல் 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறும் சிறுமி சி பிருந்தா. 12:55 பன்னிசை. 1 தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடல எண்ணெய் தேங்காய் எண்ணெயின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 லஞ்ச் பிரேக் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியம் மல்லபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூலின் LSE. 3:30 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் LSE. 4:00 மனம் விழைதே பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் ஆர் ஜீவ ரத்ன சபாபதி அவர்கள். 4:30 பேரலம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நன்பேண்டா. மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணவும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம்.

0: 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக் அலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 8:00 இளைய பாரதம் வானொலிக்கு 90 சிறப்பிக்கும் வகையில் காரைக்கால் பண்பலையும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அப்பல்கலைக்கழக வளாகத்தில் இம்மாதம் 11 இணைந்து நடத்திய இளையோர் முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற உடனடி பேச்சு போட்டியின் தொகுப்பு. 8:30 இளைய பாரதம் தொடரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூலின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது. 10:00 திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் சஞ்சய் உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயின் இரவும் மலரும். 10:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் FM எக்ஸ்பிரஸ் தொடர்கிறது. ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Naresh Mako. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youth in various government departments and organizations. The Rozgar Mela was held at 47 locations across the country. The newly recruited candidates selected from across the country will be joining various ministries and departments, including the Ministry of Railways, Home Affairs, Health and Family Welfare, and Department of Higher Education, among others. Addressing the Rozgar Mela through video conferencing, the Prime Minister said the world is eager to be a part of India's growth journey. Mr. Modi said that the country is also partnering with various countries of the world aimed at providing opportunities, employment, and global exposure to the youth of the nation. The Prime Minister noted that India is becoming the trusted supply chain partner of the globe.
2: दुनिया भारत के युवाओं और भारत की टेक्नोलॉजिकल प्रोग्रेस को लेकर बहुत उत्साहित है. आज दुनिया भारत की विकास यात्रा का हिस्सा बनना चाहती है. भारत भी दुनिया के अलग अलग देशों के साथ पार्टनरशिप कर रहा है. इसका उद्देश्य यही है कि भारत के युवाओं को अवसर मिले, रोजगार मिले, उनका सामर्थ्य खिल उठे. साथ साथ मैं चाहता हूं मेरे देश के नौजवानों को ग्लोबल एक्सपोजर भी मिले.
1: Mr. Modi added that every Indian is working with a commitment to making India Viksit Bharat by 2047, and to achieve this, the country is investing in several sectors. The Prime Minister highlighted that new employment opportunities are being created for the youth of the country.
2: आज हर भारतीय एक बड़े संकल्प के साथ आगे बढ़ रहा है. ये संकल्प 2047 तक विकसित भारत के निर्माण का संकल्प है. इस लक्ष्य की प्राप्ति के लिए आज देश अलग अलग सेक्टर्स में निवेश कर रहा है, और इस निवेश से देश के युवाओं के लिए रोजगार के लाखों नए अवसर बन रहे हैं, जिसे आज भारत में सेमीकंडक्टर मैन्युफैक्चरिंग की पूरी सप्लाई चेन तैयार की जा रही है.
1: Bihar Chief Minister Samrat Chaudhary has announced that 1 lakh teachers will be recruited in the state over the next 5 years. During a high-level review meeting of the Education Department, the Chief Minister directed officials to ensure the recruitment of at least 20,000 teachers every year. He said that the notification for teacher appointments will now be issued annually in the month of July to streamline the recruitment process. Meanwhile, Education Minister Mithilesh Tiwari has said that the Chief Minister's announcement has ended the uncertainty surrounding the fourth phase of the teacher recruitment examination, TRE4. He informed

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல்மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: கரைப்பண்பலையில் நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி மனதில் நின்றவை. கடித வழி விருப்ப கானங்களில் தொடக்கமாக இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார் நிலாவே வா என தொடங்கும் மௌனராகம் படப்பாடல். விரும்பும் நேயர்கள் கல்கி வேல்முருகன், ஷர்மிளி சாகர், தமிழ்ச்செல்வி, ஆனந்தவேல், சிதம்பரம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் காக்கி சட்டை படத்திற்காக. விரும்பும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், கத்தீஜா, அப்துல் மசீது, ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: கடித வழி விருப்ப கானங்கள் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கிறார்.

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் நட்சத்திரா, தமிழினி தருண், இமை அருணகிரி, கீதா இவர்களுக்காக என் ஆசை மச்சான்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியின் நிறைவாக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் தளபதி படத்திற்காக. விரும்பும் நேயர் குறிச்சிமலை டி பாஸ்கர்.

0: நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும், அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF-இல் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புகின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
1: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப

0: உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19 தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரஸ்ட் சிகரத்திலிருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சௌஹான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின்று இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். CBSE 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 நாட்கள் வரை கால அவகாசம் இருக்கும் என்று CBSE தெரிவித்துள்ளது.

0: உள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சிபிஎஸ்இ கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்ஸனை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாணிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
4: तुम रिपोर्ट्स लाई हो ना?
5: नहीं, मुझे लगा तुम लाए हो।
6: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
4: तुम हो ही भुलक्कड़।
5: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
3: लड़िए मत, जानिए आभा के बारे में।
7: आभा?
3: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
8: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
9: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
10: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
11: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
12: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
13: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்.
14: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
15: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
15: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
14: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
15: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
16: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
17: இன்றைய பசுந்தல் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா? ஒரு கிராமத்துல கண்ணு என்ற சிறுவன் இருந்தானா. அவன் பணத்தை எளிதாக செலவழித்து விடுவானா? கண்ணுவோட அப்பா பணம் தருவாங்கன்னு நினைத்து கொண்டே இருந்தானா. ஒரு நாள் அவங்க அப்பா

0: கண்ணு, எனக்கு 10 ரூபாய் வேண்டும்பா அப்படின்னு கேட்டானா. அதற்கு அப்பா சொன்னாங்களாம், இந்த தோட்டத்துல 1 மணி நேரம் வேலை செய், பிறகு தரேன்னு சொன்னாங்களாம். கண்ணு வேலை செய்தானா, கண்ணு உடம்புல இருந்து வியர்வையும் சொட்டுனுச்சான். வேலை முடிந்ததும் அப்பா அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்களாம். அந்த பணத்தை கண்ணு கையில வைத்த போது இது இப்படி வீணாக செலவழிக்க கூடாதுன்னு என்று நினைத்தானா. அதுக்கப்புறம் கண்ணு அந்த 10 ரூபாய் பணத்தை சேமித்தும் வைத்தானா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், உழைப்பால் வந்த பணத்தின் மதிப்பு அதிகம் என்பது. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: சீபிருந்தா.
0: என்ன சொல்ல படிக்கிறீங்க?
1: 4th.
0: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
1: பாட்டு பாடலான் இருக்கேன்.
0: எதை பத்தின பாட்டு பாட போறீங்க?
1: அன்னை தமிழ்.
0: எங்க பாடுங்களே?
1: அன்னை தமிழே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்து, சொல்லின் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லின் உனது புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராசன். அடுத்ததான் முயல் குட்டி பாட்டு பாட போறேன். குட்டி குட்டி முயலே, குதித்து ஓடும் முயலே, சின்ன சிறிய முயலே, சிரித்து பவா முயலே, பட்டு பட்டு முயலே, பஞ்சு வண்ண முயலே, கிட்ட வவா முயலே, கிழங்கு தருவேன் முயலே, அன்பா நானும் பழகலாம், மாடி பாடி மயிலலாம், கொட்டு மலையை பார்க்கலாம், கப்பல் விட்டு மகிழலாம், ஊஞ்சல் கட்டி ஆடலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம், பம்பரம் விட்டு மகிழலாம், பாட்டம் விட்டு பார்க்கலாம்.
0: சரிங்க பாப்பா, சூப்பரா பாட்டு பாடுனீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு?
1: சாம்பார் சாதம்.
0: கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா அப்போ? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
1: கிரிக்கெட்.
0: யார் கூட விளையாடுவீங்க கிரிக்கெட்டா?
1: எங்க அக்கா கூட விளையாடு, கிரிக்கெட் வாங்கி கொடுப்பாங்க, அதுல வச்சு விளையாடுவோம்.
0: உங்க அப்பாக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: அதனாலதான் உங்களுக்கு கிரிக்கெட் பேட்டு பால் வாங்கி கொடுத்துருக்காங்களா? சரி பாப்பா, நீ இப்ப குட்டியா இருக்கல, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸா? என்ன பண்ண போறீங்க?
1: திருடங்கள் எல்லாம் பிடிச்சி நல்ல வழி நடத்துவேன்.
0: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல் அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார் பக்கம் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை நீடூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
5: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திகட்டாத இன்னிசை கீதங்களோடு, இது தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சி இணைப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
3: தஞ்சை உழவன்னா
2: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
1: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
4: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
1: தஞ்சை உழவன்.
5: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: காரைக்கால் பண்பலையின் தேன்மழை. மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருக்கும் பாடலது கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து. விருப்பம்: காரைக்கால் கணபதி, கணேசன், மஞ்சரி, மஞ்சுளா, தர்ஷிகா, மகதி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, சூரி, நவநீதம், சாமிநாதன், ஜெர்லின், ஜெமிலா, தினேஷ், மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன்.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொழில் வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம்.

0: கும்பகோணம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். தேன்மொழி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தூரல் நின்னும் போச்சு திரைப்படத்தில் KJ யேசுதாஸ் உமாரமணன் பாடியிருக்கும் பாடல். வரிகள் முத்துலிங்கம், இசை இளையராஜா. விருப்பம் நாச்சர்கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, நயனா, வினோத், திருவிடைமருதூர், துரைப்பாண்டியன், காந்திமதி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கரகர் பண்பலையின் உருப்பலி மூன்று நேயர்கள் கீட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்திரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் அனில் பாஸ்தா.
10: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள்.
12: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
2: தேன்மொழி உங்களுக்காக தரக்காத்திருக்கும் அடுத்த பாடல் கல்லுக்குள் ஈரம். மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில். பாடல் வரிகள் கங்கை அமரன். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சீர்காழி, பாலாஜி நகர், காசி, இளங்கோவன், மஞ்சுளா, ஆர்த்தி, அருண், சௌந்தர்யா, மகிழ்நிலா.

0: டெலிலோகே ஆப், வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: கரகர் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
3: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
4: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: தேன்மொழி நிகழ்ச்சி கரைக்கல் பண்பலை 100.3. பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், வெள்ளிவாக்கம் குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, இந்த நேயர்களின் விருப்ப தேர்வாய் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில், தென்றலே என்னை தொடு.

0: நேர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் மூலம் கணித நல் வாழ்த்துகள்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: உலம் கணிந்த நல் வாழ்த்துக்களை நேயர்களுக்கு தெரிவிக்கிறார்கள் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
6: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: உலம் கணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நேயர்களுக்கு தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.

0: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
1: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
0: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தஞ்சை உழவன் சிக்கு நலனை கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சை உழவன் சிக்கு நலனை கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சிக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
4: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா
4: அதான் கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
3: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய்.

0: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
2: தஞ்சை உழவன்னா
1: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
0: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
3: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
0: தஞ்சை உழவன்.
4: ஒரு மணி 30 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருப்பது தேன்மழை. திகட்டாத கானங்களின் இசைத்தாலாட்டாய் இனி வாழ்வே மாயம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கங்கை அமரன் வரிகளுக்கு இசை. வரிகள் வாலி. வருவம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், ஜெயங்கொண்டம் கலைவாணன், மெர்சிராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அமீர்பாலன், மருதூர், தர்மதுரை, தனமணி, உத்திரக்குடி, சரவணன், தமிழரசி.

0: எதிர்பார்க்கவே
1: இல்லை. காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்,
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர்.
2: அறிவளம் ஜெயலட்சுமி கணேசன், நாகப்பட்டினம் சிவாபாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன், மங்கைமடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன், இந்த நேயர்களுக்காக

இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் வேதம் புதிதோ. மனோ எஸ் ஜானகி குரல்களில் இசை தேவேந்திரன், பாடல் வரிகள் வைரமுத்து, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், முகப்பேர் பிரேமாவதி கஜேந்திரன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் இவர்களுக்காக.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19ஆம் கட்ட ரோஷ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இளையோர் தங்களுக்கான வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அண்மையில் தாம் மேற்கொண்ட 5 நாடுகள் பயணத்தின்போது அந்நாடுகளின் முன்னணி தொழில்துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதில் திறன்மிகு இந்திய இளைஞர்களின் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் இளையோருக்கு பணி ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதத்திற்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19ஆவது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள்.
0: தேச கட்டமைப்பில் பொறுப்புடன் இளையோர் பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர், இதற்காக கர்மயோகி திட்டம் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பெரம்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், மும்பை, அகமதாபாத் மற்றும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கட்டுமானம், மின்னணுமயம், எளிதான வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில்,
2: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ICFல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுனால.
0: நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று நடைபெற்ற ரோஷ்கர் மேளா நிகழ்ச்சியில் ரயில்வே, உள்துறை, சுகாதாரம், பொதுத்துறை வங்கிகள், உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51,000 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று பிற்பகல் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் அவர், குவாட் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கான செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கிறார். நாளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் மார்க் ரூபியோ புதுதில்லியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தடை

0: ஏற்ற வெளிப்படையான நடவடிக்கைகள், பரஸ்பர மற்றும் உலகளாவிய நலன் சார்ந்த செயல் திட்டங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். முன்னதாக 4 நாள் பயணமாக இன்று கொல்கத்தா வந்தடைந்த மார்க் ரூபியோவை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செரிகோ கார்க் வரவேற்றார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு மின்னணு தொழில்நுட்பம் வழிகோலுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஊரக வளர்ச்சி, நிலவள மேலாண்மை தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்கப்படும் என்றார்.
2: கோவில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில் சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில் நல்லபடியாக வெளியில் போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. கோவில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும் கோவில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோயில் சார்ந்திருக்கக்கூடிய சொத்துக்கள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கோயில்களுக்கும் அறநிலையத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அனைத்தையும் வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம்.
0: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். ஈரோட்டில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நகரின் மையப்பகுதியிலேயே சந்தை தொடர்ந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள கடைகள் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறினார். குற்ற செயல்களை தடுக்க கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27 முதல் அமலுக்கு வரும் என்றார். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேருக்கு பணி மூப்பு அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் எச்சரித்துள்ளார்.
3: ஒவ்வொரு வண்டியிலையும் GPRS ஃபிட்டட் கேமராஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ள என்னென்ன நடக்குது, ஏதாவது அசம்பாவித நிகழ்வு நடந்தால் உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிகழாமல் தடுக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலக சார்பாக 1257 வாகனங்கள் வந்து தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் 1 பள்ளி திறக்கும் முன்பு அனைத்து பணிகளும் முடிவடையும். இன்னைக்கே நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு எந்தெந்த வண்டியெல்லாம் நாட் ஃபிட்னு இருக்கோ அந்த வண்டியெல்லாம் ஜூன் 1 யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்க போகிறோம்.
0: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறையை மாணாக்கர் பயன்படுத்தி ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வரும் 3 வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளார். வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19 இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மீன்களின் வரத்து குறைந்துள்ளதை அடுத்து அங்கு மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாகை கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. அரபிக் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கேரளம் குமரிக்கடல் வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர்

0: திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு, வங்கக்கடல், அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறியுள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் தலா 18 புள்ளிகளுடன் முறையே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: லஞ்ச் பிரேக். தொடக்கமாக
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். ஆசனவாயில் புற்றுநோய் இருந்துச்சுன்னா ஆசனவாயை காப்பாற்றிக்கிறது எப்படி? லெட்ரின் போகிற இடத்துல சில டைம் என்ன இருக்கும்னா பிளட் வரும், சில டைம் ஒரு மியூக்கஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜவ்வு மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். லெட்ரின் போகிறது உங்களுக்கு வந்துட்டு கெட்டியாக இருக்கிறதுனால லெட்ரின் போகிறதே சிரமமாக போகும். சில டைம் என்ன ஆகும், ரத்தத்தோடு கலந்து சில பிளாக் கலரில் கூட போகலாம். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, ஆசனவாய் புற்றுநோய் இருக்கணும் உங்களுக்கு, லெட்ரின் ஒன்ஸ் போயிட்டா திருப்பி என்னமோ உள்ளுக்குள்ளே இருக்கு, இன்னொரு டைம் போகணுன்ற தோணுதல் இருக்கும். இது பேர் டென்னிஸ் மெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டென்னிஸ் மெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு எக்ஸாக்டாக கேட்டிங்கன்னா, லெட்ரின் போகிற இடத்துல கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லெட்ரின் போகிற இடத்துக்குன்னு ஒரு சென்டர் இருக்குது, அந்த லெட்ரின் போகிற இடத்துல லெட்ரின் வந்து இறங்குச்சுன்னா உடனே நமக்கு மூளைக்கு ஒரு சிக்னல் போகும், அப்போ நீங்கள் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நம்ம ஓடுறோம் இல்லையா பாத்ரூமுக்கு, அதுக்கு அந்த லெட்ரின் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையில் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல அது சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் தள்ளும். இப்போ அதே பகுதியில் ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக நம்ம மூளையில் அது ஊர்த்திக்கிட்டே இருக்கும், லெட்ரினுக்கு போ, லெட்ரினுக்கு போ, லெட்ரினுக்கு போ. பாத்ரூம் போனதுக்கப்புறமும் அதிருப்தியாகவே இருக்கும், ஏதோ இன்னும் இன்னும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது மக்கள் என்ன பண்ணுவாங்க, இது புரிஞ்சிக்காமல் அதை வந்துட்டு கோட்டை விட்டுருவாங்க, ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து நம்மக்கிட்ட வரும்போது லெட்ரின் ஃபுல்லாக அடைச்சி ஒரு ஆட்டு புழுக்க அளவுக்கு சைஸில் பாத்ரூம் போகிற அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்துட்டு நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பாக. லெட்ரின் போகிறதுல ஒரு சின்ன பிளட்டு வந்தாலும், இல்லை போகிறப்ப கஷ்டப்பட்டு போகிறதா இருந்தாலும், அல்லது உங்களுக்கு இந்த லெட்ரின் போய் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அதிருப்தியாகவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தாலும், இந்த மூணு சயின்ஸை தயவுசெய்து மறந்துடாதீங்க. இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர் போய் பாருங்கள். ஏன்னா ஆசன வாயில் இருக்கிற கேன்சர் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கியூரபிள் கேன்சர்ஸ். கரெக்டான டைமுக்கு போயிட்டீங்கன்னா.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: லஞ்ச் பிரேக். நேரம் 2:05.
1: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
2: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
1: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
2: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: மறந்து போன இயற்கை பானங்கள். அழைக்கலாம் நேர்களை. 4368 என்ற முனைப்பெண்ணை தொட்டு 2311 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. காரைக்கால் பண்பலை என்ற ஃபேஸ்புக்கிலும் தங்களது கமெண்ட்களை பதிவு செய்யலாம். வாயுக்கள் நிரப்பப்பட்டு சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்டு கெடாமல் இருக்க ரசாயன கலவைகள் கலக்கப்பட்டு பழங்களின் சத்து என்று பொய் முலாம் பூசப்பட்டு பல்கூச்சம் உண்டாகும் அளவுக்கு சில்லென கிடைக்கும் செயற்கை குளிர்பானங்களை தொடர்ந்து அருந்துவதால் நாம் பல உபாதைகளுக்கு உட்பட்டுள்ளோம். முப்பது வருடங்களுக்கு முன்பு வரை இல்லந்தோறும் தேவையான அளவுக்கு கம்பரிசி இருந்தது. வெயில் காலம் வரும்போது கம்பஞ்சோற்றோடு மோரும் சின்ன வெங்காயமும் கலந்த குளிர்ச்சியான பானம் தயாரிக்கப்பட்டு அருந்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கம்பு கேழ்வரகு என்றாலே முகத்தை சுளிக்கும் இளவட்டங்கள் பெருகிவிட்டனர். நலம் தரும் நன்னாரி, வெப்பம் தணிக்கும் கரும்புச்சாறு, இதம் தரும் பதநீர், காலங்களை தாண்டிய எலுமிச்சை போன்ற பாரம்பரிய பானங்கள் நம்மில் எத்தனை பேர் சுவைத்து மகிழ்கிறோம்? பேசலாம் நேயர்களே, மறந்து போன இயற்கை பானங்கள் குறித்து. இனி வரும் முதல் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
4: இனிய மாலிய வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
4: ராஜேந்திரன், மணக்குடி.
0: சொல்லுங்க சார், மறந்து போன இயற்கை பானங்கள் உங்களுக்கு எது ஞாபகம்?
4: நீர்மோர். அதாவது நம்ம வீடுகள்ல வந்து கால்நடை செல்வங்கள் ஒரு காலத்துல எக்கச்சக்க வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளுக்கு யாரா இருந்தாலும் வாசல் வந்தவங்களுக்கு இந்த கோடை காலத்துல வந்தோடனே அம்மா அவங்களுக்கு முதல்ல ஒரு சொம்பு மோர் கொண்டு கொடுங்கம்மாம்பாங்க. இன்னைக்கு வர்றவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கறதே இல்ல, அது ஒரு விஷயம். நீர் மோர் போயிடுச்சு. அது மாதிரி இளநீர், வீட்டுக்கு வீடு கொலையில தென்னை மரம் இருக்கும், தென்னை மரம் வந்துங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா தேத்தாங்கொட்டை போட்ட தண்ணி மண்பானையில தேச்சு அந்த தண்ணி எல்லாம் பண்ணா தண்ணியில் உள்ளதெல்லாம் போட்டு அப்படி ஜில்லுன்னு இருக்கும் பாருங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த மண் பாத்திரம், அந்த மண் பாத்திரத்தை இன்னைக்கு மறந்து போனது. அந்த ஆப்பையை விட்டு தண்ணியை மொண்டு அந்த மண் பாத்திரையில கொடுத்தாங்கன்னா அவ்வளவு ஒரு சுவையாக இருக்கும். அந்த நீர்மோரும் அந்த மண்மானையில் மண்மானையில கொடுக்குற தண்ணியும் இன்னைக்கு கொஞ்சம் மறந்துதான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து என்னென்னமோ சாப்பிட்டு இருக்கோம், கூல் ட்ரிங்க்ஸ்ங்கிறோம், ஹாட் ட்ரிங்க்ஸ்ங்கிறோம், பாட் ட்ரிங்க்ஸ்ங்கிறோம். ஆனா அந்த இயற்கைக்கு ஈடான ஒண்ணு பொருள் சொன்னீங்க, கம்பஞ்சோறு. அந்த கூழ் இருக்கு பாருங்க, அந்த கூழுக்கு இடையே அந்த உருண்டைய பாத்தீங்கன்னா வேலூர் சைடு போனீங்கன்னா அம்மா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பஞ்சோறு வந்து அப்படியே வந்து உருண்டு உருண்டு தண்ணியில போட்டு அதை கரைச்சி வெங்காயத்தை போட்டு கொடுப்பாங்க பாருங்க, மோர ஊத்தி.
0: அருமையா சொன்னீங்கய்யா, எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா மற்ற நேயர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. இனி வரும் அடுத்த நேயர், மறந்து போன இயற்கை பானங்கள். சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க.
5: இயற்கை குளிர் பானம்னால மேடம் பூமியில இருந்து எடுத்த தண்ணியே இப்ப யாரும் குடிக்கிறே
0: கிடையாது.
5: இயற்கையா கிடைச்ச பூமி தண்ணியே போய் குடிக்கல, வாட்டில அடைச்சி அதை குடிச்சதான் குடிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா இருக்கிற அதுல பிரிச்சிங் பவுடர் இந்த மாதிரி போட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தண்ணி தான் குடிக்கிறாங்க. ரெண்டாவது யாருமே இப்ப வந்து ஒரு இளநீரை குடிக்கிறோம், வீட்டுல மோர் வச்சு குடிக்கிறோம், காலையில நீராறு குடிக்கிறாங்க, இதெல்லாம்

0: குடிக்கிறே கிடையாது. காலையில போனா காலையில டீ இல்லைன்னா ஒரு இயற்கை எதிரான பானங்களை தான் குடிக்கிறாங்க. அது இப்போதைக்கு உள்ள வளரும் தலைமையில வந்து அந்த இயற்கையான பானங்களை மறந்து போச்சு, சொல்லவும் மறந்துட்டாங்க.
1: நன்றி சார், நன்றி. இனி வரும் அடுத்த நேரத்தை சந்திக்கலாம். மறந்து போன இயற்கை பானங்களை ஞாபகப்படுத்துவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோமா, சொல்லுங்கம்மா.
2: மகிழ்ச்சி. ஆமா, அந்த நீர்மோர் அப்படிங்கறத பொண்ணே சொன்னாரு, அதே மாதிரி இந்த பானகம் அப்படிங்கறது இருக்குல்லம்மா, அத மறந்தே போயிட்டோம் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அந்த தண்ணீர் இருக்கும், அதுல வெள்ளம் கலப்பாங்க, அதுல கொஞ்சோண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அவ்வளவு சிறப்பா டேஸ்டா இருக்கும்மா. அந்த தாகத்தை ரொம்ப சூப்பராகவே தணிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது சுத்தமா நம்ம மறந்தே போயிட்டோம் அப்படின்னு தோணுது. அப்புறமா நன்னாரி, அப்புறமா சர்பத், இந்த மாதிரியான குளிர்பானங்கள் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம வீட்டுல பயன்படுத்தி அதை வந்து நம்ம குடிப்போம். ஆனா இப்ப நன்னாரினா என்ன, சர்பத்துனா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இது ரொம்பவே மறந்து போன ஒரு விஷயமாக இருக்கு. இந்த பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, நம்ம பழைய சோரை வந்து அப்படியே கஞ்சியா கூழாக்கி அதை கூட நம்ம மோர் கொஞ்சோண்டு அந்த இதெல்லாம் உப்ப போட்டு சாப்பிடுவோம். அதை குடிக்கிறதுக்கு அவ்வளவு டேஸ்ட்லா இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் ரொம்பவே அருகி வரா மாதிரி அங்கும் ஒன்றும் இங்கும் ஒன்றுமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் நான் இந்த லிஸ்ட்ல பானகம் அப்படிங்கிறது தான்
3: எனக்கு எனக்கு வேணும் வேணும் சொல்லி அடம் பண்ணுவேன். அப்ப வந்து அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அது வாங்கி கொடுத்து தந்துருவாங்க. அப்படி இருந்தா நல்லா சுவையா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: பதனி சாதம் சொல்லி கூட சாப்பிடுவாங்க இல்லையா, அது கூட சூப்பரா சக்கரை சாதம் மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த தலைமுறையினர் வந்து மறந்தே போயிட்டாங்க இல்லீங்களா. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்களோட சந்தோஷம் வந்து என்றைக்குமே நிலைத்திருக்கும். மகிழ்ச்சிக்கு நன்றி. இனி வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். மறந்து போன இயற்கை பானங்கள். வருக, வணக்கம். வணக்கம், காரைக்கால் பண்பலையின் இது லஞ்ச் பிரேக்கில் இன்று மறந்து போன இயற்கை பானங்கள். சொல்லுங்க சார், யார்
4: பேசுறீங்க?
1: சொல்லுங்க சார்.
4: இளநீர் சொல்றாங்க இல்லீங்களா, இளநீர் சாப்பிடலாம் மேடம். இந்த வறட்சிக்கு இளநீர் அதிகமா சாப்பிடணும். அதே சமயத்துல எலுமிச்சம்பழம் இருக்கு பாத்தீங்களா, லெமன், லெமன் ஜூஸ், லெமன் வெறும் சால்ட் லைட் சால்ட் போட்டு அந்த லெமனை சாப்பிட்டா உடம்புக்கு பல விதமா அது வந்து உபயோகப்படும். அது எலுமிச்சம்பழம் ஜூஸும் இளநீரும் அடிக்கடி சாப்பிடணும் மேடம். இதை கோடை காலத்துக்கு ரொம்ப உகந்தது.
1: நன்றி சார், நன்றி, நன்றி. இனி வரும் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
2: நன்றி.
1: இணைய வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்,
5: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
5: அவர்கிட்ட அறிவழகு.
1: சொல்லுங்க.
5: அதாவது மேடம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேப்பங்கூடு கம்பங்கூடுலாம் இருந்தது, சாப்பிட்டோம், உடல் ஆரோக்கியமா இருக்கு. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பெல்லாம் மாடு, பசு மாடு அதிகமா இருக்கும் வீட்டுக்கு வீடு. இப்ப மோரெல்லாம் நல்ல மோரா இப்ப கிடைச்சது. இப்ப மோருங்கிற பேர்ல கஞ்சி தண்ணி நீரா தண்ணி எல்லாம் கலந்து பாக்கெட் பண்ணி வியாபாரம் பண்றாங்க. இப்ப முத காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நிலத்தடி நீரு நல்ல தண்ணி கிடைக்கல. 3 கிலோமீட்டர் போய் நல்லா குடிக்கிற தண்ணி அவரு கேட்டல. பக்கத்து ஊர்ல அந்த நாகக்குடம் ஒரு இடத்துல நல்ல தண்ணி கிடைக்குது, அந்த தண்ணியை தான் கொண்டு வந்து நாங்க எல்லாம் குடிப்போம். 3 குடம் கொண்டாடுவோம். ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்கும் பைக்கில் போய்.

0: அப்படி மூணு மூணு குடம் கொண்டாடுறது, இப்படிதான் குடிச்ச காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் அந்த காலத்துல உள்ளதெல்லாம் எல்லாம் மாறிட்டு மேடம்.
1: கண்டிப்பா சார், நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம்.
0: ரொம்ப நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி கவரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎல் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎல் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லா வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால்.
4: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
5: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.

0: லஞ்ச் பிரேக், மறந்து போன இயற்கை பானங்கள், ஃபேஸ்புக்கில் நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் செஞ்சுருக்காங்க. சென்னையிலேருந்து அன்புராணி, பதநீர் சென்னையில் கிடைப்பது இல்லை, ஊருக்கு போகும்போது மட்டும்தான் கிடைக்கிறது, எனக்கு மிகவும் பிடித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவரைக்காடு வித்யா வீரமணி, நான் மறந்து போன இயற்கை பானங்கள் பதநீர், நீராகாரம், சாதம் வடித்த கஞ்சி, எலுமிச்சை சாறு, கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ், நீர்மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி, கம்பஞ்சோறு, கஞ்சி, நீராகாரம், இஞ்சி கலந்த கரும்பு சாறு, நீர்போர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மதுரை ஷோ சண்முக சுந்தரம், ஏலக்காய் போட்டு புளிக்கரைசலுடன் எலுமிச்சை சாறுடன் தயாரிக்கும் பானகம், அது ஒரு தேவாமிரதம்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், நீர்மோர், கேழ்வரகு கூழ், பதநீர், நீராகாரம், பதநீர் எங்கள் வீட்டு பனைமரத்தில் எடுத்து தருவார்கள், சுவையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தர்பூசணி முலாம்பழச்சாறு அருமையா இருக்கும் அப்படின்னு சண்முக சுந்தரம் முதலிலிருந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக அடுத்தடுத்து இணைய வரும் நேயர்களை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க சார்?
1: சிதம்பரம் சீனிவாசன்.
0: சொல்லுங்க.
1: அதுக்கு முடி இளநீ குடிப்போம், கம்பங்கூழ் குடிப்போம், பச்சை தண்ணி குடிப்போம், அதெல்லாம் உடம்பு சுட்டு தண்ணிக்கும். இப்போ வந்து காப்பி காப்பி டீயை சுடு சுடுதுணியே குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு இது வராது. நாங்கெல்லாம் எந்த சொன்னா இப்ப டீ குடிக்கிறது பழக்க மாட்டோம். டீயை மாத்த முடியல, டீ காப்பியை மாத்த முடியல. இப்ப எங்க ஊர்ல வெயில் அதிகம், அதனால இனிமேல் போட்டு இளநீ வெள்ளரிக்காதான் இப்ப சாப்பிட சொல்லிருக்காங்க டாக்டர் எல்லாம். அதான் சாப்பிட போறாங்க.
0: நன்றிங்க, நன்றி. இணை வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: நம்ம இந்த வெள்ளரி பிஞ்சு, இந்த கோடை காலத்துல சாப்பிடுற காய்கள்லாம் நிறைய நுங்கு இதெல்லாம் சாப்பிடுவோம். இப்ப எல்லாம் வந்து அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. பல வகைகளே நிறைய வகையும் இருக்கு மேடம். கீட்டை தணிக்கிற அப்படிலாம் இருக்கு, நமக்கு வந்து அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப எல்லாம் ரொம்ப அரிதா இருக்கு. அதெல்லாம் விலை கொடுத்து வாங்குற அப்படி முன்னாடி நுங்குலாம் பார்த்தா அவங்க கொலபக்கம் போய் அவங்க வெட்டி சாப்பிடுவாங்க, இளநீ சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சு, இந்த மோர், நீர் மோர் எல்லாத்தையும் நிறைய சாப்பிடுவாங்க, அதிகமா கிடைக்கும்.
0: இப்ப
2: வந்து பாக்கெட் பால் தயிர் ஆயிட்டு எல்லாத்தையும் தயிர் தான் விக்குது. முன்னாடி வந்து வீட்டுக்கு வீடு நீர் மோர் வைப்பாங்க, நிறைய பேர் எல்லாம் அவங்களும் சாப்பிடுவாங்க, வெயில் தாகத்தை குறைக்கும். அதே மாதிரி நிறைய இருக்கு மேடம்.
0: நன்றி சார், நன்றி.

0: வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் இங்க நினைக்கிறீங்க?
1: கேசவன்.
0: கேசவன் சார், சொல்லுங்க சார்.
1: நீர்மோர் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப சௌரியங்க. அதை வந்து இப்ப எப்படி கட்சி இருக்கு இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன கடைச்சி மோர் வீட்டுக்கு வீடு தாளிச்சு கொடுப்பாங்க, வீட்டுக்கு வீடு வச்சிருப்பாங்க. இப்ப யாரும் போறதில்ல, பாக்கெட்ல வாங்கிட்டு பாக்கெட் போட்டு போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு தனியாத ஒரு நீராக குடிநீர் ஆயிட்டுது. இனிமே சூழ்நிலை காலங்கள், அதுவும் இல்லாம சுகர் பிரஷர்னு அது அதுவும் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பழைய முறைய விட்டுட்டாங்க. புதுசா இப்ப அது இன்னொரு அது இதுன்னு சொல்லிட்டு குடிக்கிற வழிய பழைய பானங்கள் எதுவும் குடிக்கிறது விரும்பல. நீர்மோர் இருந்தா நல்லா குடிக்கலாம், நல்லா இருக்கலாம்.
0: நன்றி சார், நன்றி. நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவரேசர் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: லஞ்ச் பிரேக்கில் இன்று மறந்து போன இயற்கை பானங்கள். இணைய வரும் நேயர்கள் வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நாகூர்ல இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது மேடம், நீர் மோர் வந்து சர்வசாதாரணமா வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் வீட்டுல தயார் பண்ணி ரெடியா இருந்துகிட்டே இருக்கு மேடம். அது
0: எப்போதுமே.
1: அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இஞ்சி சார் வந்து எங்க அம்மா எல்லாம் எனக்கு வந்து நான் சும்மா இருக்கும் போதோ வாயில ஊத்து விட்டுருவாங்க. அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, சளி பிடிக்காது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நடந்துட்டு வந்தது, நம்ம யாருமே செய்யறது இல்ல. அடுத்தது இந்த கரிப்பட்டி டீன்னு போடுவாங்க மேடம், கரிப்பட்டியில அந்த செயலி பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வந்து இந்த சளி சேர விடாதான் மேடம். அதெல்லாம் வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து எல்லாரும் எல்லா நேரத்திலயும் வைட்டமின் சி இல்லை தளி பிடிக்கன்னு சொல்லுவாங்க, ஆனா வைட்டமின் சி தளி பிடிக்காததுக்கு தான் அந்த ஆரஞ்சு ஜூஸ், அதாவது அந்த கமல ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து அந்த அந்த இது இப்ப உள்ள அந்த கிரீன் கலர்ல உள்ளது, அதெல்லாம் இயற்கையா வச்சிருப்பாங்க. அந்த தோலை போட்டு கூட மேடம், அதெல்லாம் நம்ம மறந்து போன பானங்கள் ஆகிடுது. அதனாலதான் நம்ம வைட்டமின் இதெல்லாம் விட்டதாலதான் பாத்தீங்கன்னா மாத்திரை உலகங்களை மாறிட்டாங்கிறதான் எனக்கு கருத்து மேடம். வாய்ப்பு.
0: நன்றி, நன்றி. நேர்களே, கோடைக்கு வீட்டுக்கு வரும் விருந்தினருக்கு நீரில் கருப்பட்டி கரந்த இனிப்பு பானத்தை குடித்து மகிழ்விக்கலாம். பன்னெடுங்காலமாக உள்ள நீராகாரம் கோடைக்கு ஏற்ற இதமான பானம். இவை மட்டுமல்லாமல் அனைத்து பானங்களுக்கும் அடிப்படையான தண்ணீரை மண்பானைகளில் சேமித்து வைத்து ஒரு நாளைக்கு 3 முதல் 4 லிட்டரை அருந்துவது அவசியம். கற்றாழைக்குள் இருக்கும் கூழ் போன்ற பகுதியை எடுத்து மோர் சீரகம் சேர்த்து மத்தை கொண்டு கடைந்து கிடைக்கும் குளிர்ச்சி மிக்க பானத்தை வேநீர் காலத்தில் பயன்படுத்தலாம். கிர்ணிப்பழம், சாத்துக்குடி பழம், மாதுளை, திராட்சை ஆகிய இயற்கை பழச்சாறுகளை தாராளமாக நாம் பருகலாம். பழச்சாறுகளை விட பழங்களை அப்படியே சாப்பிடுவதுதான் மிகவும் நல்லது. இருந்தாலும் வெயில் காலத்தில் நீரிழப்பை சமன் செய்வதற்கு பழச்சாறுகளை அருந்துவதிலும் தவறில்லை. சுவையூட்ட சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை சேர்த்துக் கொள்ளலாம். செயற்கை பானங்களை தவிர்த்து நம்மோடு உறவாடும் இயற்கை பானங்களுக்கு சுவையளித்து கோடை காலத்தை குளுமையாக கடத்துவோம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.

0: அப்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: இணைந்திருக்கிறோம் தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2:30. லஞ்ச் பிரேக்கில் இனி
2: சிறுவர் சோலை. வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? குழந்தைகளே, இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியம் மல்லபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
3: வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாட்டின் புகழ் பாட வருகின்றனர். 5ஆம் வகுப்பு பரணி மகதி தன்யஸ்ரீ, 4ஆம் வகுப்பு ஜென்சியா.

0: சூப்பர் சோலை. வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? குழந்தைகளே, இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியம் மல்லபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
1: வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாட்டின் புகழ் பாட வருகின்றனர். 5ஆம் வகுப்பு பரணி மகதி தன்யஸ்ரீ, 4ஆம் வகுப்பு ஜென்சியா.

0: பனானா சாப் சாப் பனானா, ஷேக் பனானா ஷேக் ஷேக் பனானா, ட்ரிங்க் பனானா ட்ரிங்க் ட்ரிங்க் பனானா, பனானா பனானா நோ போல் பனானா.
1: அவசரத்துல சொன்ன தீர்ப்பால கோவலன் தலையே போன சிலப்பதிகாரத்தை சிலம்பி என்கிற தலைப்புல வில்லிசை நடத்துபவர்கள் ஜெனிசியா 4ஆம் வகுப்பு, தன்யஸ்டி 5ஆம் வகுப்பு, வரணிதரன் 5ஆம் வகுப்பு, சுதீப் 5ஆம் வகுப்பு, தென்னரசின்

0: வணக்கம் வணக்கம்.
1: அதான் வணக்கம் சொல்லியாச்சுல, நீ என்ன தனியா?
0: அக்கா, வந்திருக்கிறவங்க, வாசல நிக்கிறவங்க, வரப்போறவங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு.
1: ஆமா, வணக்கம் சொல்லியாச்சு.
0: ஆனா ஒரு சந்தேகம். அதுக்குள்ள வந்துருமே உனக்கு சந்தேகம். கேளுங்க கேளுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம்?
2: கிழிஞ்சதுவோ, என்ன தலைப்புனே தெரியாம தான் ஆளுக்கு ஒண்ணு கையில தூக்கிட்டு வந்துட்டீங்களோ?
0: ஒரு அவசரத்துல தலைப்பு மறந்துட்டேன்.
1: நீ தலைப்பே பாக்கலையா? அவசரத்துல சொன்ன தீர்ப்பால கோவலன் தலையே போன சிலப்பதிகாரத்தை சிலம்பு என்கின்ற தலைப்புல வில்லேச நடத்த வந்திருக்கோம். அது சரி, கண்ணுக்கு தெரியுமா உனக்கு?
0: நல்லா தெரியுமே.
1: எப்படி?
0: அந்த மெரினா பீச்ல சிலைய அணைக்கிறாங்களே, அந்த அம்மா தானே?
1: அதே அம்மா தான். நான் உங்க எல்லாரையும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போறேன்.
0: நானும் வரேன்,
3: நானும் வரேன்.
2: சோழ நாட்டுல பூம்புகார்னு ஒரு ஊர் இருந்தது தெரியுமா?
4: கண்ணுக்கு கோட்டை வச்சிருக்காங்களா? அதானே?
2: அதேதான். அந்த ஊர்ல பெரிய வணிகர் அந்த மானாய் கண்ணுக்கு மகளாய் பிறந்து வந்த கண்ணகிக்கும், அதே ஊர்ல இன்னொரு பெரிய வணிகர் மாசாத்துவான் மகன் கோலனுக்கும் திருமணம் செஞ்சாங்க.
0: ஓ, அரேஞ்ச்ட் மேரேஜ்.
1: யோ, நான் என்ன ஷேக்ஸ்பியர் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன்? இங்கிலீஷ்ல மாத்தி சொல்ற?
0: மக்களுக்கு எளிதா புரியணுமே.
1: அவர்கள் எல்லாம் தமிழ் மக்களப்பா, ஆர்வமா கேட்பாங்க. இப்படி இருவருடைய திருமணமும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது.
4: இரு பெரிய வீட்டு சம்பந்தம்னு சொல்லுங்க.
2: ஆமா ஆமா, வணிகத்திலும் சரி, அறிவாற்றலிலும் சரி, வீரத்திலும் சரி, தமிழன் முன்னோடியா இருந்த காலம் அப்பா.
4: ஆமா, வீரம்னா எப்படிப்பட்ட வீரம்?
1: கத்தியுடன்

0: பூர்வமாய் வாழ்ந்த கண்ணகி கோணன் வாழ்க்கையில் திடீர்னு சுனாமி அடிக்குது.
1: அந்த காலத்திலயே சுனாமியா?
2: நீ ஒரு விவரம் கட்ட ஆலியா?
1: அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா?
2: சுனாமினா துன்பலை. அதே பூமுகா நாட்டுல நாட்டியம் ஆடும் மாதவி என்கின்ற பெண்ணால துன்பலை வீச தொடங்குச்சு.
1: மாதவியா? அதாரு
2: சித்ராங்கி அப்படிங்கிற நாட்டிய குலத்தில் பிறந்த பெண் ஒரு தீர்ந்தா. அவளுடைய மகள் தான் மாதவி. மாதவி அவங்க அம்மா அப்பால ரொம்ப அழகா இருப்பாங்க.
0: மாதவி ஆடல் பாடல் கல்வி கேள்வியில் சிறந்த பெண்.
1: மாதவி நாட்டியத்தை மக்கள் பார்க்க வருவாங்களா?
2: மக்கள் மட்டுமா, அந்த நாட்டு மன்னன்கள், ஐம்பெரும் குழு கலைஞர்கள், அரசவை கலைஞர்கள் எல்லாரும் ரசிச்சாங்க. மன்னன் மாதவிக்கு தலைக்கோல் பட்டம் பச்சை மலையும் 1000 பொன்னும் பரிசாக கொடுத்தாரு.
1: அடேங்கப்பா, ஒரு நாட்டியத்திற்கு இவ்வளவு பரிசா?
2: தலைக்கோல் பட்டம் தான் சிறந்த பட்டம்.
1: தலைக்கோல் பட்டம்னா என்ன? தலையில கொம்பா வைப்பாங்க?
0: இப்படி ஏடா குடமா கேள்வி கேட்டதுனாலதான் உன்னை ஊரை விட்டு தளர்த்தினாங்க. பகையரசனின் வெண்கொன்ற கம்பில் வெள்ளி தங்கம் வைரம் எல்லாம் பதிச்சு மன்னர் யாருக்கு கொடுக்கறாங்களோ அவங்க அரசவை கலைஞராக மாறிடுவாங்க, பதவி ஏற்கிறாங்கன்னு அர்த்தம்.
1: அப்போ தலைக்கோல் பட்டம் வாங்கின மாதவி நம்ம சொர்ணமுகி அக்கா மாதிரி?
2: அதேதான். ஆனா பச்சை மலைக்கு ஒரு விளைவிச்சு வைப்பாங்க, அதை யாரு வாங்குறாங்களோ அவங்க மாதவி கூட இருக்கலாமா?
1: ஓஹோ,
0: மாதவி தன்னோட வேலை பார்க்கிற ஒரு கூனி கையில கொடுத்து ஆடவர்கள் எல்லாம் நடமாடும் ஒரு வீதியில் நின்று 1008 பொன் கொடுத்து வாங்குபவனே மாதவிக்கு கணவன் ஆகலாம் என்று சொல்றாங்க.
1: ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணா? 1008 பொண்ணாச்சு. மாதவி எனக்கு இல்ல.
2: நல்லாதானே இருந்து திடீரென தரும்பி மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுட்டு உம்மை மாதிரி நிலைய இளைஞர்கள் புலம்பி திட்டாங்க. கடைசியில அந்த மாலையை கோவலன் வாங்கினான். மாதவி வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க.
1: ஓஹோ, இப்படி எல்லாம் வினை தொடங்கியதா?
2: ஆமாம், மாதவி வீட்டுக்கு போன கோவலன் தன்னை மறந்தான், தன் கண்ணை போல நின்ற கண்ணகியை மறந்தான், வணிகத்தை மறந்தான், எல்லாத்தையும் மறந்தான்.

0: எப்படி இருந்த கோவலன் இப்ப இப்படி ஐட்டா இருப்பீங்களா?
1: ஆமா ஆமா
0: சகோதரி கண்ணகி, கண்ணனை பிரிந்த துயரத்துல இருக்கிறாங்க. இந்த கோவலன் மாதவியுடன் மகிழ்ச்சியா இருக்கிற.
2: மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, தன் நிலை இருந்த அந்த நேரத்துல
0: திடீர் திருப்புமா?
2: யோ, நான் என்ன மர்ம கதையா சொல்லிட்டு இருக்கேன்? குடிமக்கள் காப்பியம்யா.
0: ஓ, குடிமக்கள் காப்பியமா?
3: நீ நினைக்கிற மாதிரி குடிமக்கள் காப்பியம் இல்லையா? ஒரு நாட்டில் வாழ்கின்ற சாதாரண மக்கள் வச்சு எழுதப்பட்டதான் குடிமக்கள் காப்பியம்னு பேரு.
0: அப்போ இதுல குடிமக்கள் பத்தி தான் சொல்லுவீங்களா? மன்னர்களை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா?
3: ஒன்னல்ல ரெண்டல்ல, மூன்று மன்னர்கள் வரதால இது மூவேந்தர் காப்பியம்.
0: பெரிய நாடகமால இருக்கு.
3: அதுவும் உண்மைதான், இது நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மூன்று தமிழ் வந்ததுனால இத முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க.
2: இந்த சமயத்துல பூம்புகாரில் இந்திர விழா வருது.
0: இந்திரனுக்கு விழாவா? அது எதுக்கு?
3: முதுவேனின் காலத்துல மழை பெய்யாது, மழைக்கு அதிபதியான வருணன் இருப்பது இந்திரன் சபையில அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதனால பூமுகார் நாட்டு மக்களுக்கு இந்திர விழா எடுப்பது பழக்கமா இருந்தது.
4: அதாவது இந்திரனை கவனிச்சுக்கிட்டா அமைச்சர்கள் எல்லாம் வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி.
2: ஆமா ஆமா, அந்த விழால கணவன் மனைவி காதலர்கள் நண்பர்கள் என எல்லோரும் மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. அந்த விழா எப்படி இருக்கும் தெரியுமா?
5: எப்படி? இந்திரனை போற்றிடவே மன்னவனும் விழா எடுத்தா பூமுகாரும் புதுப்பொழிவாய் தங்கம் என மின்னியது. யாழ் இசையும் தான் இசைக்க விடுதலையரும் மாறினரே. யாழ் இசையும் தான் இசைக்க விடுதலையரும் மாறினரே. கோவலனும் மாதவியும் கூட விழா கண்ட

0: ஆஹா, காவேரி கரையில எவ்வளவு சீரும் சிறுமாய் வாழ்ந்துருக்கு நம்ம தமிழனும். அக்கா, ஒரு சந்தேகம்
1: நினைச்சேன், ரொம்ப நலமா மேலாந்துங்கன்னு கேளுங்க கேளுங்க.
2: அது என்ன கண்ணகி கீட கண்ணும் மாதவிக்கு வள கண்ணு துடுக்குதுங்கிறீங்க, அது எப்படி?
3: அதாவது, பிரிவு துன்பத்தில் இருக்கும் பெண்களுக்கெல்லாம் கணவன் திரும்பி வருகிறான் என்பதற்கு இடகண்ணும் சேர்ந்திருக்கும் கணவன்.

0: நான் பிரிய போகிறேன் என்பதற்கு வழக்கண்ணும் துடிப்பதாக ஒரு நம்பிக்கை.
1: அதாவது மாதவி பிரிய போகிறார், கண்ணகி சேர போகிறார், இந்த இரண்டு விஷயமும் கண்ணிலே தெரியுதுங்கிறீங்க.
2: அதேதான், இப்படி இந்திர விழாவில் மகிழ்ச்சியா இருந்த நேரத்துல மாதவி தன் தோழி வசந்த மாலாயிடம் யாழை வாங்கி கோவலனை பாட சொன்னாங்க.
0: யாழை வாங்கிய கோவலன் தன் மனதில் இருந்த உணர்ச்சிகளை பாடுகிறான். பாட்டு முடிந்ததும் நேரமாகி விட்டதால் கூட்டம் கலைய தொடங்கியது. நாமும் செல்வோம் என்று கோவலன் சொல்ல காதில் விழாதது போல் உட்கார்ந்து இருக்கிறாள் மாதவி. வந்தது கோபம் கோவலனுக்கு.
1: நீ வந்தாவா வராட்டி இங்கே இரு அப்படின்னு வேகமா பேருப்பாரு.
2: அடேங்கப்பா, நேரில் பார்த்த மாதிரியே சொல்லுறீங்க. கோவலன் சினத்தோடு சென்று விடுகிறார்.
1: யாழ் மூலமா வீதி விளையாடிட்டு போனது, கோவலன் இங்கே போனாரு.
0: ஐயா, தப்பு தப்பா போறதெல்லாம் கடைசியில தஞ்சம் அடைகிறது மனைவி என்கிற கோயில்ல தாயா. கோவலன் தன் வீட்டிற்கு செல்கிறான், மாதவி தண்ணியே தன் வீட்டிற்கு செல்கிறாள்.
2: கோவலன் உண்மையிலே வருத்தப்பட கண்ணுகிற வேற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது மாதவிக்கு கொடுக்க பொருள் எதுவும் இல்லை போலும், அதனால் தன் கணவன் வருந்துகிறானே என்று நினைக்கிறாங்க.
0: அத்தான், அவளுக்கு கொடுக்க பொருள் என்ன வருந்தாதீங்க, என் காலி செண்டை இரண்டையும் தரேன்றாங்க.
1: கடைசியில இருக்கிற சிலம்பை கூட தரேன்றாங்க அந்த அம்மா.
2: அதான்ப்பா தமிழ் பெண்கள் கிட்ட இருக்கிற பண்பு.
0: ஆனால் கோவலன் கண்ணகி கிட்ட, இந்த ஊரில் வேண்டாம், இழிச்சொல் ஏற்கும் மனநிலை எனக்கில்லை, மீன் கொடி பறக்கும் பாண்டிய நாட்டிற்கு சென்று பிழைப்போம் வா என்று புறப்படுறாங்க.
3: எதுல, வைகை எக்ஸ்பிரஸா இல்ல நெல்லை எக்ஸ்பிரஸா?
2: பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல. இப்படி ஏடா உடம்பா கேள்வி கேட்டுதான் அங்க எங்க அடிவாங்க. சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு ஆறு குளம் மலை காடுகள் எல்லாத்தையும் நடந்தே கடந்து போவாங்க.
1: அவ்வளவு தூரத்துக்கு நடந்தே வா போலாங்க.
0: ஆமா ஆமா, அந்த காலத்துல எல்லாம் வீரர்கள் குதிரையிலயும் மன்னர்கள் தேர்லயும் போவாங்க, மக்கள் நடந்தும் போவாங்க, வண்டியிலயும் போவாங்க.
2: கண்ணகியும் கோவலனும் காந்தியடிகள் குடியில் தங்குறாங்க.
3: ஓ, காந்தியடிகள் குடியில தங்குறாங்களா?
2: காந்தியடிகள் குடியில தங்கி உப்பு சத்தியாகிரகத்துக்கு போறாங்க. நீயும் டவர் சரியில்லாத காதை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போயிட்டு வர.
0: அவங்க ஒரு தவப்பெண், வயதான அந்த அம்மா இவங்க கதையை கேட்டுட்டு தானும் பாண்டிய நாட்டுக்கு வரதாக சொல்றாங்க.
2: அப்ப மனித நேயம் இருந்தது, விருந்தினரை உபசரிக்கும் பண்பு இருந்தது. இப்படி மூவரும் அடர்ந்த காட்டு வழியா நடந்து போகும் போது கண்ணகி தன் மனதில் வேதனையை கலந்த எண்ணத்தோடு வர

0: மதுரைக்கு வந்த மூவரும் எங்க தங்கினாங்க?
1: அங்க மாதிரி என்கிறவங்க கவுந்தி அடிகளை வணங்கி கண்ணகி கொள்ளனை தன் வீட்டிற்கு அழைச்சிட்டு போறாங்க.
2: சாப்பிட்டு முடித்த கோவலன் பாண்டிய நாட்டு தெருவையும் வீதிகளையும் நவமணிகள் விற்கும் கடைகளையும் கண்டு வருகிறான்.
1: மறுநாள் சிலம்பு எடுத்துக்கொண்டு பொற்கொள்ளன் வீதியில் செல்கிறான். அங்க அரசு முத்திரை பதிச்ச பொற்கொள்ளனை கண்டு இங்க விற்றால் பொன் நிறைய கிடைக்கும் என எண்ணி சிலம்பை பொற்கொள்ளனிடம் கொடுக்கிறான்.
2: ஆனால் அவன் ஏற்கனவே பாண்டிய தேவி சிலம்பை வித்துட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தான். கோவலன் சிலம்பை பார்த்ததும் பொற்கொள்ளன் மன்னரிடம் சொல்லிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனான்.
3: மன்னனிடம் சொன்னானா?
2: சொன்னானே. அதாவது அரசன் சிலம்பை திருடிய கல்வன் தன் வீட்டிலேயே இருக்கிறான் சொல்றான். ஏற்கனவே கோபிலன் தேவியுடைய ஊடலை தணிக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறான் மன்னன். அவர் கிட்ட போய் இப்படி சொன்னதும்
3: உடனே கைது பண்ணுங்க. அப்படினாரா?
2: கைது பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தா பரவாயில்லை, கொன்று கொணர்க அச்சிலம்பை என்றான். ஆமா.

0: உடனே பொற்கொள்ளனுடன் வந்த காவலர்கள் கோவலனை திருடன் என கூறி தலைவாங்கும் தண்டனை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறி கோவலன் தலையே வெட்டி விடுகிறார்கள். ஒரு அப்பாவியை கொன்று நீதி தவறிவிட்டான் பாண்டிய மன்னன். கோவலன் இறந்த செய்தியை கேட்டு கண்ணகி சினத்தோடு மன்னரிடம் செல்கிறாள்.
1: பலா மன்னரை நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
0: நேரில் பார்க்க மட்டுமா, உள்ளே வந்த கண்ணகி மன்னரை பார்த்து,
1: தேராம் மன்னா, செப்புவது உடைய எல்லர் சிறுப்பின் இமயவர் வியப்ப பொள்ளர பொண்கள் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணி நடுநான் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெறல் புதுவனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே அப்புகார் நகரில் வசித்து வரும் பெரும் வணியன் மாசாத்துவான் அவனின் மகன் கோவலனின் மனைவியான் கண்ணகி என்பதன் பெயராகும்.
2: அக்கல்வனின் மனைவியானி
1: மதிக்கட்ட அரசே, என் கணவனா கல்வன், உன் நகரில் பெருமை அறிந்து வணியம் சேர்ந்த என் கணவனை கல்வன் என்று கொலை செய்த நீயே கல்வன்.
2: என்ன சொல்கிறாய் பெண்ணே?
1: உன் மனைவியின் காய்ச்சலமில் உள்ள பறல்கள் என்ன?
2: முத்து பறல்கள்.
1: என் காய்ச்சலமில் உள்ள பறல்கள் என்னவென்று உனக்கு தெரியுமா?
2: நீயே சொல்.
1: விளையவிருந்த மாணிக்க பறல்கள்
0: என்ற சிலம்பை போட்டு உடைத்தார். மாணிக்க பறல்கள் மன்னரின் முகத்தில் தெரித்தன. தன் தவறை உணர்ந்த பாண்டிய மன்னன் அந்த இடத்திலேயே மாண்டு விட்டான். மன்னன் மாண்டதும் பாண்டிமாதேவியும் மாண்டு விட்டாள்.
1: என் கணவனை கல்வன் என்று கொலை செய்த கூடல் நகர் கருகட்டும் தீயாலே
0: என்று அவள் சாபமிட்டாள்.
3: ஆமா, கண்ணகி எரிச்சதாக சொல்ற அந்த கூடல் நகர் இப்ப எங்க இருக்கு?
0: கடற்கோள் ஆட்கொண்டதால அந்த கூடல் நகர் கடலுக்குள்ள முழுசா முழுகிடுச்சு.
3: கண்ணகிக்கு கோவில் எல்லாம் இருக்காமே, அது எங்க இருக்கு?
4: ஆமா ஆமா, கண்ணகிக்கு கோயில் சேர நாட்டுல இருக்கு.
3: இத்தனை கதாபாத்திரங்களும் கருத்துகளும் அடங்கியதான் சிலப்பதிகாரமா?
0: ஆமா ஆமா.
3: ஆமா, சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாரு?
0: சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள்.
1: அக்கா, தொடக்கத்துல ஒரு வணக்கம் சொன்னோமே, இப்ப முடியும் போது ஒரு நன்றியும் சொல்லிடுவோமே.
0: சொல்லிடுவோமே.

0: நன்றி.
1: குழந்தைகளே, திருவர்சோலை நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கேட்டது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியம் மல்லபுரம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவர்சோலை.

0: ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஊத்து, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, திருப்பத்தூர் மாவட்டம் ஏடபிள்யூஎஸ், கள்ளக்குறிச்சி மாவட்டம் டிஎஸ்சிஎல் விருகாவூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பிடிஓ, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக ஈரோட்டில் 41.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூரில் 23.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். ஆகையால் இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: நேரம் இப்பொழுது 3 மணி. காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைக்க வருவது கோத்தானல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: லைக், ஷேர், கமெண்ட். காரைக்கால் பண்பலையின் எல்எஸ்சியில் இன்றைக்கி நம்ம முகநூல் பக்கத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு, படப்பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள். பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள். நம்ம பயணம் பண்ணுகின்ற நேரத்தில் பேருந்துக்காக காத்திருப்போம், புகை வண்டிக்காக காத்திருப்போம். இந்த மாதிரி நேரங்களில் அங்கே நிறைய கலாட்டாக்களை நம்ம பார்க்கலாம், இல்லை ஏதாவது குழந்தைகள் பண்ணக்கூடிய சேட்டைகள் பார்க்கலாம். அதாவது அதெல்லாம் நகைச்சுவை ததும்பக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள் இருக்கும். இல்லை பயணம் செய்யும் போதே நமக்கு அருகில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கலாம். அந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். காரைக்கால் பண்பலையின் எல்எஸ்சி.

0: நேயர்களின் நினைவிற்கு ஏன்றிரவு 7:30 கிசான் வாணி. இன்றைய நிகழ்ச்சியில் மாடித்தோட்டம் திருநள்ளாறு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ் கலியபெருமாள் அவர்களுடன் நேர்முகம். கரைக்கற்பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் வழங்கும் தொள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கற்பண்பலையின் எல்எஸ்சி நிகழ்ச்சியில் பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நேர்கள் தங்களுடைய பதிவுகளை இட்டிருக்கிறாங்க. இயற்கை காட்சிகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அதையும் நான் சொல்ல தான் போகிறேன். இருந்தாலுமே நிறைய நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா, அந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம கேட்டிருக்கோம். முதலில் யாருடைய இது, கடலூர் துறைமுகம் சுரேஷ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கப்பல் பயணங்களில் நான் கண்டு ரசித்தது ரொம்ப தூரத்தில்

கடலில் மேகங்கள் முடிவு தெரியும். ஆனால் கப்பலில் போக போக அது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். பார்த்து ரசிப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அதேபோல் ரயில் பயணங்களின் போது மலைகள் தெரியும். ஆனால் ரயில் போக போக மலைகள் கூடவே வருவது போல் தெரியும் அப்படின்னு புகைவண்டி பயணத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. புகைவண்டி பேருந்தோ இதிலெல்லாம் அப்படி தான் நமக்கு தெரியும். குத்தாலம் தொப்புத்திரு சிவசுப்பிரமணியம் சொல்கிறாங்க, அவங்களும் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. பயணம் கண்டு ரசித்தது வந்து சுவாரஸ்யங்கள் ஏராளம், அதில் தான் ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு கேட்குறோம். சிவசுப்பிரமணியம் சார் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் நீங்கள். அடுத்து ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து சொல்கிறாங்க, புதிதான இடங்களையும் மனிதர்களையும் கவனிப்பது ஒரு தனி அனுபவமாக இருக்கும் பயண நேரங்களில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காத்திருக்கும் நேரங்களில் சிறிய குழந்தைகள் விளையாடுவது, வானிலை மாறுவது போன்ற காட்சிகள் மனதை கவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன தருணங்களே பயணத்தை சுவாரஸ்யமாக மாற்றிவிடும் சொல்லியிருக்கிறாங்க. அதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பயணம் பண்ணும்போது நம்மளுடைய அந்த புகை வண்டியிலேயே வருவாங்க. திரும்ப நம்ம திரும்பி வரும்போதும் பார்த்திங்கன்னா அவங்களே இறங்குவாங்க. அதாவது நம்மளும் அவங்களும் பேசியிருக்க மாட்டோம், நமக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்ம அன்னைக்கு போன அதே புகை வண்டியில் இவங்களும் வந்தாங்க, இன்றைக்கி பாரு நம்ம இறங்கி வரோம் அவங்களே இறங்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அது சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் அந்த சின்ன விஷயத்த கூட நம்ம கவனிக்கும்போது நம்ம அவங்கள கரெக்டாக அந்த நினைவில் வச்சுருக்கோம். நம்ம வந்து அன்னைக்கு அந்த ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். அது ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தாலும் அந்த நேரம் மகிழ்வாக இருக்கும். அந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன். காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்களோடு.

0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுத தார்பாய்கள் கிரீன்நெட் ஓஸ் நரம்பு வேதிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
8: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
10: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
11: தஞ்சை உழவன்னா?
10: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
12: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ. தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
13: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500.
12: தஞ்சை உழவன்.
14: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது LKG முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கூதாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் LSE. எனக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் பயணங்களில் அதை காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, மதிய வணக்கம் சொல்லிட்டு. சமீபத்தில் வெளிநாடு போகும் சூழல் எனக்கு உருவானது. திருச்சியிலிருந்து கோலாலம்பூர் ஆகாய விமானத்தில் பயணித்தேன். விமானத்தில் ஜன்னல் ஓரகமாக உட்கார்ந்து கடலை பார்த்தேன். அப்பொழுது கப்பல் எல்லாம் சிறியதாக என் கண்களுக்கு தெரிந்தது. அதை நான் கண்டு ரசித்தேன். சூப்பர். அதாவது ஒருத்தவங்க கப்பல் பயணத்தை சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க விமான பயணத்தை சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா நம்ம பேருந்து புகை வண்டி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இருவருக்கு வந்து இந்த பயண அனுபவம் அது வந்து சுவாரஸ்யமானதாக தான் இருக்குது நமக்கு படிக்கும்போது. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்கிறாங்க, ஜனலோரத்து இருக்கையும் சலசலக்கும் காற்றின் இசையும் அறியாத புதிய பாதைகளும் அறிமுகமில்லா மனிதர்களின் புன்னகையும் ஒவ்வொரு பயணத்திலும் என்னை மறுபிறவி எடுக்க செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அனுபவம் கேட்டிருந்தாலும் உங்களுடைய இந்த வரிகள் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது, கவிதை மாதிரி

0: சுந்தரி, நன்றி. அடுத்த திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா அவங்களும் வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் ஒரு டிரைவர், நிறைய பயணங்களின் போது கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள் ஏராளம். எதை சொல்வது என்று தெரியவில்லை. இப்படி சொல்லிட்டா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அடுத்து ரயில் பயணங்களின் போது, இவங்க யார் அப்படின்னு கேட்குறீங்களா? குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி இப்படி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரயில் பயணங்களின் போது ரயில் போகும் எதிர் திசையில் நகர்ந்து செல்லும் இயற்கை காட்சிகள், மரங்கள், ஆறுகள், வயல்வெளிகள், மலைகள், இவைகளை கண்டு வியந்து நேரம் செல்வதே தெரியாமல் ரசித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு அழகாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த தருணங்களில் வந்து செல்ஃபோன் பார்க்காம இந்த மாதிரியான இயற்கை காட்சிகளை ரசிக்க கற்றுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இயற்கை காட்சிகளை ரசிக்காமல் செல்ஃபோனில் மூழ்கி போகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால் அந்த மாதிரி காட்சிகளை கண்டு ரசிக்கிறதும் அனுபவம் தான். சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா பூந்தோட்டங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். ரோஜா தோட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைப்பூக்களுடைய தோட்டம் அப்படின்னு அந்த தோட்டத்தை பார்க்கும்போது அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஹேரி மாலை வணக்கம் அப்படின்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு முறை ரயிலில் பயணம் மேற்கொண்டிருந்தேன். எனக்கு எதிர் திசையில் சீட்டில் உள்ள ஒரு தம்பதியர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய 4 வயது குழந்தையினுடைய பேச்சில் ஒரு கெஞ்சல், கொஞ்சல், கோபம், அழுகை, அப்பப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. ஒரு திறமை, நான் அந்த பாப்பாவிடம் உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த பாப்பா டக்குன்னு அதனுடைய பெயர் சொல்லிடுச்சு. அதோட அவங்க அப்பா அம்மா பெயர் எல்லாமும் சொன்னிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யூகேஜி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த குழந்தை. அப்புறம் தொடர்ந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த குழந்தையோடு அவங்க சந்தித்த அந்த அனுபவத்தை ரொம்ப அழகாக இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். அடுத்து இந்த நேயர், இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்காட்டாங்குடி அனுஷியா சங்கர். அனுஷியா சங்கர் என்ன சொல்கிறாங்க, பஸ்ஸில் பயணம் செய்யும் பொழுது நான் இருபுறங்களில் காடுகள், அந்த மலைகள், வயல்கள் அனைத்தையும் பார்த்துக்கிட்டே போவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஊர்களின் பெயர்களையும் பார்த்துக்கிட்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்கள் தங்களுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் சில சம்பவங்களோடு சொன்னால் கூட நல்லதாக இருக்கும். பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். விமான பயணம் சொல்லியிருக்கிறாங்க, கப்பல் பயணம் சொல்லியிருக்கிறாங்க, ரயில் பயணம் சொல்லியிருக்கிறாங்க, பேருந்து பயணம், எல்லா பயணமுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது எல்எஸ்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை நூறுபலி மூன்றில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை முரசன்சன் ரெடிமேட்.
3: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை.
5: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
6: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலையின் எல்லா சில பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஷோபன பேரளம் செந்தில் கண்ணன் இவங்க சொல்கிறாங்க, நாம் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது பக்கவாட்டில் உள்ள மரங்கள் நகர்வது போல் இருக்கும். இரவு நேரங்களில் வானில் உள்ள நிலா நமக்கு நேராக வருவது போல் இருக்கும். மலைப்பகுதிகளில் மலையை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இன்னும் ஏராளம் நினைவு கூர்ந்த பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. வலங்கைமான் துரை சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய ரயில் பயணத்தின் போது நான் கண்டு ரசித்தது நான்கு வெவ்வேறு ஊரை சார்ந்தவர்கள். அவர்கள் எடுத்து வந்த உணவை இவர்களுக்கும், இவர்கள் எடுத்து வந்த உணவை அவர்களுக்கும் கொடுத்த தங்களுடைய அன்பை பரிமாறிய தருணம் நான் ரசித்தவையில் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மதிய வணக்கத்தோடு அனுப்பி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் பணி நிமித்தமாக சென்னை நோக்கி பஸ்ஸில் பயணிக்கும் போது எனது எதிர் இருக்கையில் கணவன் மனைவி இருவர் அவர்கள் குழந்தை பேசுவதை நான் கேட்டுக்கொண்டே சென்றேன். மறக்க முடியாது அப்படின்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையோடு. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர்

0: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 3:30. இனி கேட்கலாம் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்லை.
2: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தான்.

0: ஸ்டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
0: ஸ்டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
7: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
6: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
8: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
9: தஞ்சை உழவன்னா?
8: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
10: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
11: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
10: தஞ்சை உழவன்.
12: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: எலசியில் பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து காட்டுமன்னார்குடி டீ மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் வேல்முருகன், நான் பயணம் செய்யும் ரயில் பஸ் பயணத்தின் போது குழந்தைகளின் குறும்புகளை கண்டு ரசிப்பேன். பயணம் செய்யும் மனிதர்களின் பேசும் பேச்சில் கிடைக்கும் நிறை குறைகளை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவரைக்காடு வித்யா வீரமணி, பயண நேரங்களில் கண்டு ரசிப்பது நிறைய காட்சிகள். பேருந்து அல்லது ரயில் பயணத்தின் போது சாலையின் இரு பக்கங்களிலும் உள்ள மரங்கள் நம் கூடவே போட்டி போட்டுக்கொண்டு வருவது போல இருக்கும். அது மிகவும் பிடிக்கும், அதை மிகவும் ரசிப்பேன். நொடி பொழுதில் நம்மை கடந்து செல்லும் பஸ் கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பஸ்ஸில் போகும்போது ஒவ்வொரு வீட்டிலும் போட்டிருக்கும் கோலங்களை ரசிப்பேன். சூப்பர், நானும் உங்களை மாதிரி கோலங்களை பார்த்துட்டே போவேன், கோலங்களை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் இவங்க சொல்கிறாங்க, சீர்காழியிலிருந்து பூம்புகாருக்கு செல்லும் வழியில் மழைக்காலங்களில் திருவாலி ஏரியில் கண்ட அதாவது தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும். பேருந்திலிருந்து காணும் பொழுது அது ஒரு மகிழ்வாய் இருக்கும். ஆமாங்க, அது அழகாக தான் இருக்கும். அதுவும் நிறைய தாமரை இருந்துச்சுன்னா அந்த இது பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதை மாதிரி காட்சியை ரசித்ததாக இந்த நேர் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், இயற்கையான காட்சிகள், திடீர் நண்பர்கள், நீர்வீழ்ச்சிகள், மலைகள் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அடுத்து பயணங்களில் கண்டு ரசித்தது அப்படின்னு சொல்லி யார் மேலே ஓடுதுறை சேப்பு விஜய் ராகவன் இவங்க சொல்கிறாங்க, வருஷத்துலேருந்து கொடுத்துருக்குறாங்க கொடைக்கானல் போனது. அடுத்து அதில் ரசித்தது மேகங்கள், நீர்வீழ்ச்சி, மலைகளின் அழகு, மிக உயரமான மரங்கள், பேரிக்கா மரங்கள், பிளம்ஸ் பழம், கொடைக்கானல் ஏரியில் படகு சவாரி, வத்தலக்குண்டிலிருந்து கொடைக்கானல் செல்லும் பொழுது 2.5 மணி நேரம் மலைப்பாதையில் மலைகளின் அழகை வெகுவாக ரசித்தது இன்றும் என்னால் மறக்க முடியாத அனுபவம், மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுரை சண்முக சுந்தரம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தை ரயிலில் செல்லும்போது பார்த்து ரசித்தேன், மிகவும் பிரமிப்பாக இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரமிப்பானது தான் அந்த பாலம், நமக்கே ஒரு ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும். அதில் ரயில்லையும் போயிருக்கிறாரு, அதுவே ஒரு சுவாரஸ்யமான பயணமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ராமேஸ்வரம் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாலம், அப்புறம் அந்த ரயில் போகக்கூடிய அந்த அழகான காட்சி. நீங்கள் வந்து பாலத்துலேருந்து ரயில் செல்றத பார்த்துருக்கீங்க, பாம்பன் பாலத்தை ரயிலில் போகும்போது பார்த்து தான் சொல்கிறீங்க. நான் பாலத்துலேருந்து ரயில் போகிறத பார்த்துருக்கேன், அது எல்லாமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். அடுத்து ஜோதி சொல்கிறாங்க, அன்னப்பன் பேட்டையிலிருந்து, நான் ரசித்தது என்று ஒன்றுமில்லை. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, பஸ் எப்போ வரும் என்று எதிர்பார்ப்பேன். காரியத்திலே கண்ணாந்துருக்கிறாங்க, பஸ் வரப்போ அதே எதிர்பார்த்து காத்துட்ருப்பேன் அப்படின்னு ஜோதி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நம்மளும் படிக்கலாம். அடுத்தடுத்து இது LSC பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்களோடு.

0: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
2: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: காரைக்கால் பண்புடையோடு இணைந்த நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள். முகநூல் பக்கத்தில் நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நம்மளும் அதை பார்த்துட்டே இருக்கும். அதை பார்ப்பதற்கு முன்னாடி நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதம்பல் சித்த ஃபார்மாவின் விவியன் ஆயில் வழங்கும் இன் சொல்ல முதல் நிகழ்ச்சி வழங்குவோர்.
6: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை, கும்பகோணம்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: தரமான தார் பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். எலசியில் அடுத்து கூடூர் இளவரசி பிரபாகரனும் சொல்கிறாங்க, பேருந்து ரயில் பயணங்களின் போது ஜன்னலோர இயற்கை காற்றும் மரங்கள் நம்மோடு ஓடி வருவது போல ஒவ்வொரு ஊர்களின் பெயர்களையும் கோவில்களையும் பார்த்து ரசித்து கொண்டே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது ரஃபீக் நாகூர்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் பஸ்ஸில் பயண நேரங்களில் செல்லும்போது மரங்களை கண்டு ரசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளூரிலிருந்து காரைக்கால் வரும்போது கப்பலை பார்த்து ரசித்தேன், கலங்கரை விளக்கத்தை பார்த்து ரசித்தேன் அப்படின்னு வீரகுமார் சொல்கிறாங்க. என்ன ஊர் அப்படின்னு அவங்க சொல்லலை. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்கிறாங்க, பேருந்தில் பயணம் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு 3 அல்லது 4 வயது குழந்தையை பார்த்து, பாப்பா உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அதுவும் தன் பெயரை சொன்னது. புரியவில்லை, மீண்டும் உன் பெயர் என்ன என்று கேட்டேன். சொன்னேனே, அப்புறம் என்ன சும்மா சும்மா கேட்குற அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. அந்த குழந்தை பேசிய அழகிய அந்த தருணம் எனக்கு வியப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பண்புடையின் எல்எஸ்சியில் நம்ம பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். முகநூல் பக்கத்தில் நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்ருக்காங்க. கதிரமங்கலம் தங்கவேல் கணேசன் சொல்கிறாங்க, சென்ற வாரம் பொள்ளாச்சி திண்டுக்கல் பழனி பகுதிகளுக்கு காரில் பயணம் செய்தோம். அப்பொழுது சாலையில் இருந்து பார்க்கும் பொழுது வெகு தொலைவில் மின் காற்றலைகள், அதாவது அந்த மின் காற்றடியாக சுழல்வது அழகாக தெரிந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் கலக்கல் நேரம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பண்பலையின் எல்எஸ்சி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நேரம் இப்பொழுது 3:55 ஆகுது. பயணங்களில் அல்லது காத்திருந்த நேரங்களில் கண்டு ரசித்த சுவாரஸ்யங்கள் ஏதான் இன்றைக்கி எல்எஸ்சியில் ஓடிட்டே இருக்கு. அடுத்து பாருங்கள் என்ன பதிவு கொடுத்துருக்காங்க. மேமாத்தூர் அமுதசேகர் சொல்கிறாங்க, சாதாரணமாகவே இயற்கையை ரசிப்பேன், பயணத்தின் போது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் சொல்கிறாங்க, எனக்கு அதிகமாக ரயில் பயணம் சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் பல மனிதர்களை சந்திப்பது, அவர்களை பார்ப்பது, எதற்காக வருகிறார்கள் போகிறார்கள் என்று யோசிப்பேன். உருவம் ஒன்று, மொழியில் பல அவர்கள் பேசுவதை கவனிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு மொழிகள் பேசுகிற இடங்களுக்கு பயணிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க போல். அடுத்து குமார இளங்கோவன், மருதம்பட்டினம் எருவேலி ரேவதி இளங்கோவன் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தஞ்சாவூர் போகும்போது அங்கே அழகான சிலைகள் இருந்ததை பார்த்து ரசித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமல் சரவணன், பஸ் ரயில் பயணங்களில் வெளியில் உள்ள மரம் மலை நம் கூடவே வருவது போல் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தில்லை விலாகம், குத்தாலம் தேரடி, தில்லை வில்லாளன் இவங்க சொல்கிறாங்க, விமான நிலையங்களில் காத்திருக்கும் போது விமானங்கள் ஓடுதளத்தில் ஓடுவதும் இறங்குவதும் அந்த பொழுது அருமையாக இருக்கும், ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்கிறாங்க, பயணங்களின் போது நான் வானத்தை ரசித்த வண்ணமே இருப்பேன், நிமிடத்திற்கு நிமிடம் மாறும். அந்த காட்சிகளை காணும்போது அப்பா என்ன அதிசயம் இது, எத்தனை விதமாக மாறுது இந்த வானம் அப்படின்னு நான் நிறைய ரசித்திருக்கிறேன். சட்டின நின்று புகைப்படம் எடுப்பதும் உண்டு. உண்மை தாங்க, அது சூப்பராக இருக்கும், அது அழகாக இவங்களும் ரசிச்சிருக்காங்க. அடுத்து திருவாரூரிலிருந்து காரைக்கால் போகும்போது கப்பலை பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு வீரகுமார் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா பதிவுகளுமே நம்ம பார்த்தோம் அப்படின்ற திருப்தியோடு

0: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 மனம் விழுகுதே. கடித வழி பாடல்களுடன் இன்றைய நேயராய் சிதம்பரம் ஆர். ஜீவா ரத்ன சபாபதி அவர்கள்.
1: மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
3: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
3: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
4: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா
4: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
2: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
6: தஞ்சை உழவன்.
7: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம்.
8: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
7: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
9: திருவாரூர் மாவட்டம் வண்டாம்பாளை அரசு தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மாணவ மாணவியர் 2026-27 ITI சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் வரவேற்கப்படுகின்றன. தொழில் பிரிவு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் டெக்னீஷியன், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. வயர்மேன், கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ். விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/6/2026. விண்ணப்ப கட்டணம் ₹50. இணையதள முகவரி skilltraining.tn.gov.in. தொடர்புக்கு முதல்வர், அரசு தொழில் பயிற்சி நிலையம், வண்டாம்பாளை, கிடாரங்கொண்டான். தொலைபேசி எண்கள் 9448-8761, 9600-5069 மற்றும் 9965342-967. பயிற்சி நிலையத்தின் தற்போதைய இடம் திருவிக அரசு கலைக்கல்லூரிக்கு எதிர்ப்புறம் கலைஞர் நகர், கிடாரங்கொண்டா.
0: இன்றைய மனம் விழுகுதே நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் ஆர். ஜீவா ரத்ன சபாபதி அவர்கள். இவரது சிறிய அறிமுகம். நமது பண்பலையின் விசிறி நான். இப்போது முகநூலில் பதிவு படைத்து வேறளவலாக செல்கிறது காரைக்கால் பண்பலை. வாழ்க வளமுடன். இவரது முதல் பாடல் தெரிவிற்கான விளக்கம்.

0: காரைக்கால் பண்பலையின் மனமெழுகுதே நிகழ்ச்சியில் பங்கேற்கும் இந்த நேயர் சிதம்பரம் ஆர் ஜீவா ரத்தின சபாபதி அவர்கள் கடித வழி பாடல்களுடன். இவரது அடுத்த பாடல் தெரிவிற்கான விளக்கம் இது: போனது எதுவும் திரும்பாது, வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தாலே போதும். இருந்த போதிலும் என்ன சொல்வேன், என் உள்ளம் தாங்கல.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கோ உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
3: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.

0: காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
0: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நேர்களுக்கு உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: நேர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவிப்பவர்கள் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
8: தஞ்சை உழவன்னா
7: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
9: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500.
6: தஞ்சை உழவன்.
10: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: காரைக்கால் பண்பலையின் 100.3 மனம் இழியதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 4:17. கடித வழி பாடல்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நேயர் சிதம்பரம் ஆர் ஜீவா ரத்தின சபாபதி அவர்கள். இவர் தனது அடுத்த பாடலுக்கு இவ்வாறு விளக்கம் கூறியுள்ளார். இப்பாடலின் பிரம்மாண்டம், கவின்மிகு காட்சி பிரமிக்க வைப்பவை. இதை நானும் கண்முன் நிறுத்த விரும்புகிறேன். இப்பொழுது அந்த காட்சிகளை நம் கண்முன் நிறுத்துவோமா?

நேரம் இப்பொழுது 4:25. காரைக்கால் பண்பலையோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விழுகுதே. சிதம்பரம் ஆர் ஜீவா ரத்ன சபாபதி அவர்கள் தனது கடித வழி பாடல்களோடு இடம்பெற்றிருக்கிறார் இன்றைய நிகழ்ச்சியில்.

சின்ன பிள்ளை வாழ்க்கை என்றும் ரசிக்கத்தக்கது. சின்ன பிள்ளை வாழ்க்கை என்றும் ரசிக்கத்தக்கது. இப்பாடலை கேட்டு மாறுவோம் மழலையாய் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த பாடல்.

0: பங்கேற்ற நேயர் கடித வழி பாடல்களோடு சிதம்பரம் ஆர் ஜீவா ரத்தின சபாபதி அவர்கள். இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 4:30 நேயர்கள் இனி கேட்கலாம். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா. இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர்.

0: நேயர்களை கேட்கலாம். பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நன்பேண்டா. இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா
3: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
7: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344555500.
6: தஞ்சை உழவன்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
9: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
8: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
10: காரைக்கால் பண்பலை 100.3 மூன்றிலேதான் நன் வேண்டா. நண்பின் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் தங்களுடைய விருப்பப்பாடல்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 4368 இது முன் இணைப்பு எண், 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 மூன்றோடு.

single.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் முழுவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கரகரப்பன் மையின் நண்பேண்டா நிகழ்ச்சிக்கு நீங்கள் கல்லூரி மாணவர்களாக இல்லை இருக்கலாம், அல்லது கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்க காத்திருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், இல்லை கல்லூரி முடித்த உடனே இப்பொழுது வேலைக்கு செல்ல காத்திருக்கோம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி உள்ள இளைஞர்கள் வந்து பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். இதை நண்பேண்டா

0: காரைக்கால் பண்பலையின் நண்பேண்டா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த நேரை அழைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் பனையூர்லேருந்து கார்த்தி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லமா இருக்கும் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ரெண்டு படத்துலேருந்து காதல் பிசாசு அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரிங்க, பாடல் வருது கேட்கலாம். நண்பர்களுடனான உங்களது ஏதாவது ஒரு சிறிய அனுபவத்தை கூட சொல்லலாம்.
1: இல்லை இல்லை மேம், நான் வந்து நண்பர்களோட இல்லை மேடம், தனியாக இருக்கேன்
0: மேடம். சரி ஓகே, பாடல் கேட்கலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி.
0: கரகப்பண்புலியின் உருப்பள்ளி மூன்றில் இது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் நண்பேண்டா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா?
3: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
7: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
6: தஞ்சை உழவன்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
9: கார்கற்பன்புறையின் ஒரு புள்ளி மூன்றில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடைக்காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுதா. தார்பாய்கள், கிரீனெட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
9: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

0: உங்கள் கார்கேர் பண்படையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ்.
1: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: அரைக்கற் பண்வெளியின் நண்பேண்டா நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய அடுத்த நேரை நாம் சந்திப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என் பேர் யோகேஷ், நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறேன்.
0: அரியலூர்லேருந்து பேசுகிறீங்க. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஊர்?
1: ஆலத்தியூர்.
0: ஆலத்தியூர், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க யோகேஷ்?
1: நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன், இமர்சிவ் டெக்னாலஜி.
0: காலேஜ் செகண்ட் இயரில் என்ன படிக்கிறீங்க?
1: இமர்சிவ் டெக்னாலஜி.
0: அது படிச்சுட்டு அது படிக்கிறீங்கன்னா அதனுடைய பயன் என்ன?
1: வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு புது கோர்ஸ் பத்தி பண்றது. அதுல வந்துட்டு நம்மளோட இமேஜினேஷன் வந்து ரியாலிட்டி கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குற மாதிரி.
0: ஓஹோ, அது மாதிரி. அது நீங்க படிச்சிட்டு என்ன, அது மூலமா என்ன வேலைக்கு போகலாம் அப்படினு நீங்க வெயிட் பண்றீங்க?
1: அது ஐடி ஃபீல்ட்ல தான் வர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது நான் படிச்சு முடிச்சிட்டு.
0: சரி சரி. யோகேஷ்க்கு விருப்ப பாடல் என்ன பாடல் கொடுக்கலாம், என்ன பாடல் பிடிக்கும்?
1: விஜய் படத்துல இருந்து செல்ஃபி புள்ள.
0: செல்ஃபி புள்ள பாட்டு வேணுமா விஜய் படத்துல இருந்து? சரி, ஓகே, நன்றி. நன்றி, பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய நண்பேண்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: மாலையின் மயக்கத்திலே மனங்களின் சங்கமத்திலே இதோ ஒரு இனிய வசந்த காலம் மாலை பொழுதில் நாம் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கின்றோம். அன்பான மாலை வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 5 மணி.
1: கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: சித்ராங்கி சிறுகதையின் தொடர்ச்சி.
1: எண்ணமும் எழுத்தும்
2: கடலூர் மாவட்டம்.

0: அயங்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்கள்ட்ட சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு கடலூர் மாவட்டம் அயங்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம் எழுதிய சித்ராங்கி சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சு ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
1: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
0: குமரன் சித்ராங்கி இருவரும் வெவ்வேறு கடலோர கிராமத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றனர். ஆனால் அவர்கள் வாழும் 2 கிராமத்திற்கும் பிரச்சனை இருந்ததால் குமரன் சித்ராங்கி இருவரும் வாழ்க்கையில் இணைவது ஒரு கனவாக மட்டுமே இருந்தது. இந்த சூழலில் குமரன் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் பொழுது புயலில் சிக்கி பக்கத்து மாநிலத்தில் உள்ள ஒரு கடற்கரையில் ஒதுங்குகிறான். அங்கு ராமையா என்பவர் அவனை காப்பாற்றுகிறார். குமரனை ராமையாவின் மகள் ஜெயா நன்கு கவனித்துக் கொள்கிறாள். இச்சூழலில் சித்ராங்கியை நினைத்து குமரனும் குமரனை நினைத்து சித்ராங்கியும் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர்.
1: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
0: சில நாட்களில் குமரன் பரிபூர்ணமாக குணமடைந்ததும் தன் சொந்த ஊருக்கு போக வேண்டும் என ராமையாவிடம் கேட்டுக்கொண்டான். அவரும் சந்தோஷமாக அவனை வழி அனுப்பி வைத்தார். அனைவரிடமும் விடைபெற்ற குமரன் ஜெயாவை தனியே அழைத்துச் சென்று அவளின் கைகளை பற்றிக் கொண்டு, ஜெயா, நீ செஞ்ச உதவிய நான் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் என்றவனிடம் வண்ணத்தால் சுற்றப்பட்ட ஒரு சிறு பெட்டியை எடுத்து நீட்டினாள் ஜெயா. என்னது என்றபடியே அந்த வண்ணத்தாளை பிரித்து பெட்டியை திறந்தான் குமரன். அதில் ஒரு அலைபேசி அழகாய் ஜொலித்துக் கொண்டிருந்தது. இது உங்களுக்காக நான் கொடுக்கிற முதல் பரிசு. ஊருக்கு போய் சேர்ந்ததும் மறக்காம எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் அம்மா, தம்பி, தங்க எல்லாரையும் விசாரிச்சு என்ன சொல்லுங்க என்ற ஜெயா கலங்கியபடியே குமரனை அனுப்புவதற்கு மனமில்லாமல் அனுப்பி வைத்தாள். குமரன் ஊருக்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்ததும் குமரனின் அம்மா, தம்பி, தங்கைகள் என அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். குமரனின் அப்பா இறப்பதற்கு முன்பு கட்டுமரத்தில் சென்று மீன்பிடித்து வந்து படிப்படியாக உயர்ந்து 2 விசைப்படகுகளை வாங்கி வைத்திருந்தார். அதோடு சில மனைகளை வாங்கி போட்டிருந்தார். வங்கியில் கணிசமான அளவில் பணத்தையும் இருப்பு வைத்திருந்தார். குமரனை நன்கு படிக்க வைத்து பட்டதாரியாக்கினார். உயிர் பிரியும் சமயத்தில் குமரனிடம் தன் பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டுதான் கண்மூடினார். குமரன் வேலைக்கு போக விருப்பமில்லாமல் தந்தை செய்து வந்த மீன்பிடி தொழிலையே மேற்கொண்டான். தம்பியை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தான். தங்கையை உயர்நிலை பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தான். அவனிடம் உள்ள 2 விசைப்படகுகள் மூலமாக நிறைய வருமானம் கிடைத்தது. உயிர் பிழைத்து ஊர் வந்து கொண்டிருக்கும் குமரனின் வருகையை அவன் குடும்பமே ஆவலோடு எது நோக்கி காத்திருந்தது. குமரனும் நல்ல விதமாக ஊர் வந்து சேர்ந்தான். 6 மாத காலம் ஓடியது. ஜெயாவின் மனதில் குமரனின் முகம் பசுமையாக படர்ந்திருந்தது. குமரனின் 1 வார கால நெருக்கம் ஜெயாவின் மனதில் காதலை வளர்த்து விட்டிருந்தது. அவனின் பார்வையும் கனிவான பேச்சும் ஜெயாவை வெகுவாக கவர்ந்திருந்தது. இனம் புரியாத ஒருவித இன்ப உணர்வு ஜெயாவின் உடலெங்கும் பரவியிருந்தது.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோமதிராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: குமரனின் எண்ணத்திலேயே இருந்த ஜெயா தன் தந்தையின் அனுமதியுடன் குமரனின் வீட்டிற்கு வந்துவிட்டாள். குமரனின் தாயும் அவளை அன்போடு வரவேற்று சில நாட்கள் தங்கிச் செல்லும்படி கூறினாள். அவளின் அன்பு கட்டளைக்கு கட்டுப்பட்ட ஜெயா குமரனின் வீட்டிலேயே தங்கிவிட்டாள். இச்செய்திகள் அனைத்தையும் அறிந்த சித்ராங்கி ஒரு முடிவுக்கு வந்தவளாய் தன் தம்பி செந்தமிழ் செல்வனை அழைத்துக் கொண்டு குமரனின் வீட்டிற்கே வந்தாள். அங்கு ஏற்கனவே வந்திருந்த ஜெயாவை அருகில் அழைத்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். ஜெயாவின் மனதில் குமரன் முழுமையாக இடம் பிடித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சித்ராங்கி வெளியில் எதையும் காட்டிக் கொள்ளாமல் குமரனை தனிமையில் சந்தித்து பேசினாள். பிறகு ஏதோ ஒரு திட்டத்தை குமரனிடம் தெரிவிக்க அவன் வேகமாக மறுக்க, பேசாம நான் சொல்றதை கேளுங்க என்று அவனை உரிமையுடன் அதட்டினாள் சித்ராங்கி. உடனே மௌனமானான் குமரன். பிறகு தம்பியோடு வீடு திரும்பிய சித்ராங்கி தனது திருமணத்திற்காக அவளின் பெற்றோர் வாங்கி வைத்திருந்த புது துணிமணிகளை எடுத்துக் கொண்டதோடு தங்க தாலி ஒன்றையும் வாங்கி பெட்டியில் வைத்துக் கொண்டாள். இனியும் தாமதித்தால் குமரனை தான் காதலித்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்று எண்ணியபடி தன் தம்பி செந்தமிழ் செல்வனை அழைத்துக் கொண்டு வெளியே கிளம்பினாள் சித்ராங்கி. அவளை பார்த்த சித்ராங்கியின் பெற்றோர், சித்ரா எங்கம்மா போற என்றனர். அவர்களை ஏறிட்டு பார்த்த சித்ராங்கி, அப்பா அம்மா உங்க மக எப்பவுமே முறைத்தவறி நடக்க மாட்டா. நான் இப்போ அவசரமா ஒரு திருமணத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன். என்னோட நெருங்கின தோழி ஒருத்திக்கு இன்னைக்கு திருமணம் என்றவள் உடனே அங்கிருந்து வெளியேறினாள். திட்டமிட்டபடி பக்கத்து நகரத்தில் உள்ள ஒரு திருமண அரங்கத்தில் குமரன் காத்திருந்தான். உடன் நண்பர்கள் உறவினர்கள் என நிறைய பேர் காத்திருந்தனர். அங்கு வந்த சித்ராங்கி மணமகள் அறைக்குள் நுழைந்தாள். விறுவிறுவென உடையை மாற்றத் தொடங்கினாள். குமரனும் மணக்கோலத்தில் தயாராக இருந்தான். சித்ராங்கி புது ஆடையுடன் முகமலர முன்னே வர அவளின் பின்னே ஜெயா மணப்பெண் அலங்காரத்தில் வந்தாள். ஜெயாவின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டு தன் மனைவியாக்கி கொண்டான் குமரன். அங்கு வந்திருந்த அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தினர். அனைவரின் வாழ்த்துக்களுக்கிடையே சித்ராங்கியின் வாழ்த்தை மட்டும் தனியாக உணர்ந்த ஜெயாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. குமரனும் நன்றி பெருக்கோடு சித்ராங்கியை நோக்கினான்.

திருமணத்தை நடத்தி வைத்தது மட்டுமல்லாமல் பூத்துவி வாழ்த்தி மகிழ்ச்சியோடு கொண்டாடிய சித்ராங்கியின் பெருந்தன்மையை நினைத்து நெகிழ்ந்து போயிருந்தான் குமரன். உடனே சித்ராங்கியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முற்பட்ட ஜெயாவை தூக்கி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் சித்ராங்கி. தான் எடுத்த முடிவு சரியானதுதான் என்று நினைத்த சித்ராங்கி குமரனிடம், குமரன், நம்ம காதலை விட நம்ம கிராம மக்களோட அமைதிதான் எனக்கு முக்கியம்.

0: பட்டுச்சு. பல பேரை துன்பப்படுத்தி நாம நிம்மதியா வாழ முடியாது என்றவள் தூரத்தில் தன் தோழிகளோடு மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கும் ஜெயாவை பார்த்து, அத பாருங்க, உங்க மனைவி ஜெயா முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு. இப்போ நம்ம ரெண்டு பேரோட கிராம மக்களுக்கும் சண்டை வராது. ஜெயாவோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஜெயா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனேயே தீர விசாரிச்சேன். அப்பவே அவ உங்களை விரும்புறாங்கறத தெரிஞ்சுகிட்டேன். ஜெயா போல ஒரு மனைவி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் குமரன் என்றாள் சித்ரா. இப்போ உன் வாழ்க்கை, எனக்கு இப்படி ஒரு திருமணத்தை பண்ணி வச்ச நீ கண்டிப்பா எனக்காக வேற ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியா வாழணும் என்றாள் குமரன். கவலைப்படாதீங்க குமரன், எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்புறம் நான் தொண்டு நிறுவனம் ஒண்ணுல செவிலியரா சேர்ந்திருக்கேன். அடுத்த வாரம் பயிற்சிக்காக கல்கத்தா போறேன் என்று சித்ராங்கி கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த குமரன், இல்ல நான் இதுக்கு ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன், எங்களை விட்டுட்டு போகாத சித்ரா என்றான். இல்ல குமரா, என்ன தடுக்காதீங்க, நான் இந்த வேலைக்கு விரும்பிதான் போறேன் என்று சித்ராங்கி விளக்கம் கொடுத்தாலும் பிடிவாதமாய் அவளை போக விடாமல் தடுத்தான் குமரன். பிறகு அவனை அன்பாய் அதட்டி சமாதானம் வாங்கிக் கொண்டான் சித்ராங்கி. பேருந்து புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி பழைய நினைவுகளிலிருந்து விடுபட்டால் நர்ஸ் சித்ராங்கி, குமரன், ஜெயா இருவரும் தன் குழந்தைகளுக்கு தன்னுடைய பெயரையும் தன் தம்பியின் பெயரையும் வைத்துள்ளது எண்ணி பெருமிதம் கொண்டாள் சித்ராங்கி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: சித்ராங்கி சிறுகதையின் நிறைவு பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: கடலூர் மாவட்டம் அயன்குறிஞ்சிப்பாடி ஆர் கே ராமலிங்கம்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். என்ன நேயர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை குறித்த உங்களது கருத்துக்களை 97 15 16 72 82 என்ற அலைபேசி எண்ணோடு தொடர்பு கொண்டு உடனே தெரிவியுங்கள். மீண்டும் அலைபேசி எண் 97 15 16 72 82. மீண்டும் அலைபேசி எண் 97 15 16 72 82.
2: நேயர்களே, இந்த கதையும் காணமும் நிகழ்ச்சி வாயிலா பல நேயர்கள் படைப்பாளிகளா உருவாகி வர்றாங்க. அந்த வகையில உங்க கதையும் இடம்பெறணுமா? உடனே எழுதுங்க. உங்க கதை உங்க சொந்த கற்பனையில உருவானதாகவும் வேறு எந்த ஊடகத்திலும் வெளிவராததாகவும் இருக்கணும். குறைஞ்சது 10 பக்கங்கள் கொண்டதாக இருக்கணும். எழுத வேண்டிய முகவரி: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர். மீண்டும் உங்கள் நினைவிற்கு உங்கள் கதைகளை அனுப்ப வேண்டிய முகவரி: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காலமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: ஆகாஷவாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 5:15.
7: திருச்சி சாரதாஸ்.
8: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
11: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
12: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
13: டைல்ஸ் உலக

0: குமுதா,
1: என்னம்மா இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு நான் என்னம்மா பண்ண போறேன்?
0: அது சரிதான், எந்திரிச்சு நீ என்ன பண்ண போற? சாப்பிடுவ, போனை நோண்டுவ, தூங்குவ, திரும்ப சாப்பிடுவ. வருஷம் 365 நாளும் இதத்தான் பண்ணிட்டு இருக்க. வேற என்னதான் செய்ற? உன்கிட்ட கத்தி கத்தி ஸ்ரேயா கோஷல் மாதிரி இருந்த என் குரல் இன்னைக்கு பாரு, சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு வந்துடுச்சு.
1: அதான் தெரியுதுல, அப்புறம் ஏமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எழுப்பேன். ஓகே, குட் நைட்.
0: அடியே அடியே அடியே, திரும்ப தூங்கி தொலைச்சிடாதடி. உன் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கடி. எழுந்திரிச்சு போய் கிளம்பு.
1: ஏமா, பிறந்தப்பதான் நிம்மதியா தூங்க விடாம தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்க, இப்பவுமா? போன வாரம் நீ புது புடவையும் நகையும் எடுக்கும் போதே யோசிச்சேன், அத எல்லாருக்கும் காட்டணும்னா சும்மா நீயே கட்டிட்டு போய் காமிக்க வேண்டியது தானே? எதுக்குமா என்னையே டார்ச்சர் பண்ற?
0: என்னடி ஒசுக்குன்னு உண்மைய சொல்லிட்ட? இதனால உனக்கு ஒரு 4-5 கிஃப்ட் வருமே, நீ ஜாலியா இருப்பியேன்னு யோசிச்சேன்.
1: எது ஜாலியா? யாரு நீ கூப்பிட்டுருக்கவங்க தானே? இன்னைக்கு என்ன கூத்தெல்லாம் பண்றாங்கன்னு பாரு. சரி, கிஃப்டெல்லாம் வேற கொடுப்பாங்கன்னு சொல்ற, கண்மணியும் வேற வர மாதிரி சொன்னா. நானும் போய் கிளம்புறேன்.
2: கலை, ஏ கலை, என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா?
0: முடிக்கலன்னா மட்டும் வந்து அப்படியே செஞ்சு தள்ளிடுற மாதிரி தான் கேப்பா. வா மல்லிகா, வா வா, இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: நீதான் திறமசாலியாச்சே கலை, எத்தனை பேருக்குனாலும் அசால்ட்டா சமைச்சிருவியே.
0: மல்லிகாவா கொக்கா, வேலை சொல்லிடுவேன்னு எவ்வளவு நேக்கா எஸ்கேப் ஆகுறா. ஆமா மல்லிகா, ஏ மல்லிகா, நீ கொஞ்சம் வர்றவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு பாத்துக்கிறியா?
2: சரி கலை, நீ போய் சமையல் வேலைய முடி, நான் போய் வர்றவங்களை கவனிச்சுக்கிறேன்.
3: நானே என்ஜாய் பண்ண வந்தேன், இவளுக்கு வர்றவங்களை கவனிக்கணுமாமே.

0: ஆர்வத்தில் பாடிக்கிட்டே போய் காவலை விழுந்துடாத, ஓரமாக வாங்கிட்டு.
1: காவலை விழுந்தாலும் அப்படியே எரிஞ்சு போய் பிரியாணியை சாப்பிட்றான். தேவா நல்லா விசாரிச்சுட்டு இல்ல, பிரியாணி தானே இன்னைக்கு?
0: ஓ மேல சத்தியனே, நாலு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்கனா பாத்துக்கேன். நம்ம கலையக்கா இன்னைக்கு அந்த கிழமை இந்த கிழமை அந்த விரதம் இந்த விரதம் அப்படின்னு எந்த காரணமும் சொல்ல முடியாதுன்னா பாத்துக்கேன்.
1: இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிடுறத அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாதுங்கிற.
2: வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன தேவா ரொம்ப எலச்சு போன மாதிரி தெரியற?
0: ஆட நம்ம மல்லிகாக்கா எங்க போனாலும் நீதான்க்கா தெரியற. ஏங்கா ஏதோ நாங்க 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்த மாதிரில கேக்குற.

0: பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அந்த தெருமுக்குல பாத்துக்கிட்டான். அதுக்குள்ளயா 10 கிலோ குறைஞ்சிருக்க போறேன்?
1: காலங்காலமா ஃபங்க்ஷன்னா இந்த கேள்விய எல்லாரும் கேக்குறது சம்பிரதாயம் இல்லையா? அதான் கேட்டேன்.
0: ஏகோ ஏங்கா நீ வேற சம்பிரதாயம் சாம்பிராணின்னு வலிய உடுகா, காத்து வரட்டும்.
2: ஏ மல்லிகா, அங்க வர்றது சுந்தரி தானே?
1: ஐயோ இவளா, இவ போடுற சீனை பூமி தாயாலேயே பொறுக்க முடியாதே. ஏ சுந்தரி, வா வா வா, எப்படி இருக்க? எங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தியா?
2: இல்ல சுந்தரி, பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்கு. நீ வேணா பெயிண்ட்ட போய் புடிச்சுக்கிறியா?
3: ஓ மல்லிகாவா, நான் நல்லா இருக்கேன். என்ன ஒரே பிஸியா இருக்கேன். காது குத்து, கல்யாணம், பிறந்த நாள், எல்லாத்துக்கும் வாங்க வாங்கன்னு என்னதான் கூப்பிடுறாங்க.
0: எதுக்கு இலை எடுக்கவா?
3: தம்பிக்கு எப்போதும் விளையாட்டு தான். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தலைமை தாங்குன்னு ஒரே அன்பு தொல்லையா இருக்கு.
2: இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியல. சும்மா காதுகிட்ட வந்து கொய்யும் கொய்யும்னு கத்திட்டு கிடக்கு.
0: ஏன்னா வர கோபத்துக்கு அடிச்சு கிடிச்சு கூடாதானே கொசு பாவம்ல.
3: பாண்டி யாருகிட்டயோ பேசிட்டு இருக்குது, நம்மள இல்ல. இதோ கமலாவும் வந்துட்டா. ஹே வா வா கமலா.
4: வந்துட்டேன் வந்துட்டேன். அப்புறம் தேவா, படிச்சு முடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அடுத்து என்ன பண்ண போற?
0: கல்யாணம் தான்.
4: இது என்ன அடி கூத்தா இருக்கு? கல்யாணமாமுல்ல கல்யாணம்.
0: பின்ன என்னக்கா, படிச்சு முடிச்சிட்டு அடுத்து என்ன படிக்கலாங்கிற புக்க இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை படிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்லட்டுமா ஆன்டி?
4: ஓகே ஓகே, அடுத்து உன்ன பாக்குறப்பையும் இதே கேள்விய கேக்குறேன்.
0: அப்ப நானும் இதே பதில சொல்றேன் ஆன்டி. ஆஹா கமலா ஆன்டி, இன்னந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன கேள்வியெல்லாம் யார் யாரை கேட்க போகுதுன்னு தெரியலையே.
5: ஏண்டி மல்லிகா, கல்யாணம் ஆகி முழுசா 2 மாசம் ஆச்சு, ஏதாவது விசேஷம் இல்லையா?
1: ஏன் இல்ல, விசேஷம் தானே. அடுத்த வாரம் எங்க ஊரு திருவிழா இருக்கே.
0: ஐயா அவுட்டு அவுட்டு, கமலா ஆன்டி நீ அவுட்டு.
6: ஆத்தாடி என்னடி இது, எல்லா வில்லங்கமும் ஒட்டு மொத்தமா ஹால சுத்திட்டு இருக்கு. குமுதா பிறந்த நாள்ல கூட சேர்ந்து கும்மி அடிக்காம போக மாட்டாங்களாட்டிருக்கே இவங்க. இருக்கு, குமுதா கொண்டாட்டத்துல இன்னைக்கு சம்பவம் இருக்கு.
1: உலக போரே வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படி ஓரமா போய் சண்டை போட்டுக்கங்க. கிஃப்ட் முக்கியம் பிகிலே.
6: கிஃப்டா? கிஃப்ட் யாரும் எடுத்துட்டு வந்த மாதிரியே தெரியலையே. பாரு கைவி செம்மா கைவீசுன்னு வெறுங்கையோட நிக்கிறத.
1: ஏய் ஏய் நல்லா பாருடி, நம்ம பாண்டியன்ன பெரிய பையா வச்சிருக்கு. கிஃப்டும் பெருசா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
6: நினைப்புதான் போல பையும் கெடுக்குது. கெடுக்கட்டும் ஓ நினைப்பு.
1: இது என்ன காதல் பாடலா?
6: தத்துவ பாடல். வாங்கடி முதல்ல போய் அட்டண்டன்ஸ போடுவோம். ஏய் கீர்த்தனா நீயும் வந்துட்டியா? வா சேர்ந்தே போய் அட்டண்டன்ஸ் போடுவோம்.
7: ஹாய் கைஸ்.
4: இருக்கட்டும். கீர்த்தனா எப்படி இருக்க? உனக்கென்ன, நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வயசாயிட்டே போகுது போல. எப்ப கல்யாணம் பண்ண போற?
1: ஏன் ஆண்டி நீங்க இன்னுமா கல்யாணம் பண்ணல?
4: ஏ நான் உன்னைய சொன்னேன்,
1: கல்யாணம் தானே பண்ணிடலாம் ஆண்டி, பண்ணிடலாம். ஒரு 20 லட்சம் மட்டும் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னா போதும். உங்க தலைமையிலேயே நாளைக்கே என் கல்யாணத்தை 40 வகை சாப்பாட்டோட ஜாம் ஜாம் நடத்திடுற.
0: ஆண்டி அப்படியே எனக்கும் ஒரு 5 லட்சம்.
4: 60ஆம் கல்யாணத்துக்கு எதுக்குடா 5 லட்சம்? த பக்கத்துல இருக்கிற திருக்கடை ஊருக்கு போனாலே போதுமே.
0: அப்ப வாங்க ஆண்டி போவோம்.
4: என்ன எதுக்குடா கூப்பிடுற?
0: என்ன 60ஆம் கல்யாணம் உங்களுக்கு தானே?
4: என்னது

0: கல்யாணம் மாமுள்ள கல்யாணம், ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, சட்டு புட்டுன்னு வாங்க.
1: அப்பா பாப்பா பாப்பா, எவ்வளவு வேலை எவ்வளவு வேலை, எல்லாரும் வந்து நேரம் ஆயிடுச்சா? கிளம்பி வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இந்த டைமண்ட் நெக்லஸ்ல இதுதான் பிரச்சனை, கழுத்த கவ்வுது. வேணான்னு சொல்ல சொல்ல கேட்காம என் வீட்டுக்காரு வாங்கி கொடுத்துட்டாரு.
2: பேசாம ஒன்னே வேணான்னு சொல்லிருக்கலாம்.
1: அட சும்மா இரு பாண்டின, இந்த 1,00,000 ரூபா பட்டு புடவை வேற நிக்கவே மாட்டேங்குது.
2: இந்தா வந்துருச்சுல்ல, அடுத்து நம்ம பெரும் பீத்தல் கலையக்கா. ஏன் கலையக்கா, அவ்வளோ கஷ்டமா இருந்தா அந்த நெக்லஸை கலட்டி என்கிட்ட கொடுத்துறேன், நான் பத்திரமா அடகு கடையில வச்சுக்கிறேன்.
1: ஐயோ, உனக்கு எதுக்குப்பா கஷ்டம், எல்லா கஷ்டமும் இந்த கலையோடவே போகட்டும்.
3: ஆன்டிஸ், இப்படி கஜ கஜன்னு பேசிட்டே இருக்கீங்களே, எப்படா கேக் கட்ட போறீங்க? எனக்கு பசிக்குல்ல.
4: ஆமாண்ட தங்கம், பிரியாணி வேற வெயிட் பண்ணுது, வாசனை வேற வித்தியாசமா கம கமன்னு வருது. சரி சரி, எல்லாரும் வாங்க, கேக்க கட் பண்ணுவோம்.
2: ஏனே என்ன நடந்தாலும் ஓ விஷயத்துல கரெக்டா இருக்கல நீயே.
4: ஏன்பா நீ வேற? சரி சரி, கம்பெனி ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லாத. குமுதா வா வா, வந்து கேக் கட் பண்ணு. எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தம்பி வேற பசிக்குதுன்னு வேற சொல்றான்.
2: ஏனே தம்பிக்கு பசிக்குதா இல்ல உனக்கு பசிக்குதா?
4: எப்படி பார்த்தாலும் பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்கறது நம்ம வழக்கம் தானே.

0: அடடா ஆண்டிக்கு இழுக்குது பாரு.
1: ஹாப்பி பர்த்டே டு யூ. போதும் போதும், பாட்டு ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. கேக்கு தான் வெட்டியாச்சு, எல்லாரும் வந்து கிஃப்ட் கொடுங்க பாப்போம். குமுதா, நமக்குள்ள என்னடி கிஃப்ட்? அதெல்லாம் கொடுத்து நம்மள நாமளே பிரிச்சு பாத்துற கூடாதுன்னு தான்.
2: பிரிச்சு பாத்துற கூடாதுன்னு
1: எதுவும் வாங்கலடி.
3: நல்லா இருக்கதா கேக்கு? சூப்பரா இருக்கு. பிரியாணி எல்லாம் எப்பதான் போடுவீங்க?
4: இந்த கதைய இஷ்டப்பட்டு எழுதி கஷ்டப்பட்டு பாட்டெல்லாம் பாடி நடிச்சது நம்ம ஆர்ஜே நித்யா. கூட சேர்ந்து நடிச்சவங்க நம்ம ஆர்ஜேஷ், ஈஸ்வரி முத்து, செந்தில் குமரன், மீனாட்சி, ராஜி, லதா, வெண்முகி, ஆக்கம் பா வாசுதேவன், உதவி செந்தில் குமரன்.

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஒய்என்ஜிசி காவிரி அசெட் காரைக்கால் சேகர்டேசர்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒய்என்ஜிசி காவிரி அசெட் காரைக்கால்.
1: ஒய்என்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒய்என்ஜிசி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பன்மொழி ஒலிபரப்பு. நேரம் 5:30.

0: ஒரு நாளின் மிக அழகான பகுதி இந்த மாலை பொழுதுதான். பகலின் உழைப்பை களைந்து இரவின் அமைதிக்கு முன்னால் நம் மனங்களை மகிழ்விக்க காத்திருக்கும் இந்த காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
3: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
4: அதுக்குதான் வசந்தன் கோ.
2: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
5: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: இம்பார்ட்டன்ட்.

0: நற்றினையின் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விவிஎன் ஆயில்.
1: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: நேயர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி.
0: நாளைய இன்சொல் அமுது நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி, எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
4: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
3: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
5: திருச்சி சாரதாஸ்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
11: அக்கா, வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
13: தஞ்சை உழவன்னா?
11: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
14: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
15: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
14: தஞ்சை உழவன்.
16: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பூந்தோட்டம்.
17: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
16: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நமது காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலர்ல வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
18: சுனு,
19: एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
20: तुम रिपोर्ट्स लाई हो ना?
21: नहीं, मुझे लगा तुम लाए हो।
22: चिक, चिक, चिक, चिक, खिच पिच, खिच पिच।
20: तुम हो ही भुलक्कड़।
21: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
22: ली। चिक, चिक, चिक, चिक।
19: लड़िए मत, जानिए आभा के बारे में।
21: आभा?
19: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
23: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி!

நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விவி

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை காலை மணி 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: நாளை காலை 7:25 தகவல் நேரம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நேர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
3: நேர்களுக்கு நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை மணி 5:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள். நேர்களுக்கு தஞ்சை உழவன் நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெயின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
8: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
9: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
10: அதுக்குதான் வசந்தன் கோ.
11: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
12: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
13: இம்பார்ட்டன்ட்.
3: இது சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
10: சரி சரி சரி சரி
11: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: சரி சரி.
0: விளக்கேற்றும் வேளையில் அடுத்து எமில் ஜெபசிங் மற்றும் கிழவினர் பாடியிருக்கும் பாடல்.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: விளக்கேற்றும் வேலை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. இனிவரும் பாடல் கமலா மோகன் பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்டது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியவர் வசந்தன் கோ.
1: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம் திருவாச்சி மணி.

0: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
1: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
2: அதுக்கு தான் வசந்தன்கோ.
3: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
5: இம்பார்ட்டன்ட்.
6: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. பன்னிசை அன்பால் அடைவது என தொடங்கும் பன்னிசை.

பண்ணி செய்கேட்டோம். இறைவனை தனது தலைவனாக கொண்டு பல நாள்களும் போற்றி வழிபடுகின்ற அடியார்களின் துன்பங்களை போக்குபவனும் அன்பு உடையவனுமாகிய சிவபெருமானை எங்களை காத்தருளும் அடைக்கலம் என்று சரணடைந்து அவனுக்கு அடிமையானவர்கள் பிறவி பெருங்கடலில் மூழ்கி துன்புற மாட்டார்கள் என்பது பாடலின் பொருளாகும்.

0: காத்திருங்கள் நேயர்களே, நமது காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். இன்று இரவு 9:30 கதை களத்துடன் உதய கீதம் இசை ஊஞ்சல் ஒருபட பாடலாய் இணை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திருக்கே. அதனை தொடர்ந்து மாநில செய்திகள் புதுச்சேரியில்
1: இருந்து. Prime Minister Narendra Modi and U.S. Secretary of State Marco Rubio today discussed sustained progress in the India-U.S. Comprehensive Global Strategic Partnership and issues related to regional and global peace and security. Mr. Rubio called on the Prime Minister at Seva Teerth in New Delhi this afternoon. Mr. Modi said in a social media post that India and the U.S. will continue to work closely for the global good. External Affairs Minister Dr. Jaishankar and NSA Ajit Doval were also present during the meeting. The Prime Minister's office said in a statement that Secretary Rubio briefed Mr. Modi on the sustained progress in bilateral cooperation across a wide range of sectors, including defence, strategic technologies, trade and investment, energy security, connectivity, education and people-to-people ties. Mr. Rubio shared U.S. perspective on various regional and global issues, including the situation in West Asia. The Prime Minister reaffirmed India's consistent support for peace efforts and reiterated the call for peaceful resolution of the conflicts through dialogue and diplomacy. Prime Minister Narendra Modi has emphasized that government jobs serve as a vital means to improve and ease the lives of citizens. He made these remarks while addressing the 19th Rozgar Mela through video conferencing today. The Prime Minister highlighted that the world is eager to be a part of India's growth journey. He said the country is also partnering with the various countries of the world aimed at providing opportunities, employment and global exposure to the youth of the nation.
2: दुनिया भारत के युवाओं और भारत की टेक्नोलॉजिकल प्रोग्रेस को लेकर बहुत उत्साहित है. आज दुनिया भारत की विकास यात्रा का हिस्सा बनना चाहती है. भारत भी दुनिया के अलग अलग देशों के साथ पार्टनरशिप कर रहा है. इसका उद्देश्य यही है कि भारत के युवाओं को अवसर मिले, रोजगार मिले, उनका सामर्थ्य खिल उठे. साथ साथ मैं चाहता हूं मेरे देश के नौजवानों को ग्लोबल एक्सपोजर भी मिले.
1: Commerce and Industry Minister Piyush Goyal today said India continues to witness strong economic fundamentals and robust export growth amid global turbulence. He said the pace of export growth recorded in April has continued into May, reflecting the resilience of the Indian economy amid global adversities. Briefing media in New Delhi, Mr. Goyal highlighted that the government has absorbed the burden of elevated fertilizer prices to protect farmers from rising input costs. Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri today informed that Oil India Limited has successfully unlocked a new gas-bearing pay zone in the Dandewala field in Rajasthan. In a social media post, Mr. Puri said the flow of natural gas for the first time from the shallower Sanu formation at nearly 25,000 standard cubic meters per day marks a significant achievement. In China, the death toll due to a gas explosion in a coal mine in Shanxi province has risen to 90. The gas explosion occurred at the Liu Shenyu coal mine in Qinyuan County yesterday. The state media reported that 201 miners have so far been rescued, while rescue efforts are ongoing. The Ayushman Bharat scheme will start in West Bengal from July this year. Chief Minister Shubhendu Adhikari announced this in Kolkata today after a virtual meeting with Union Health Minister J.P. Nadda. The existing beneficiaries under the state health scheme Swasthya Sathi will be incorporated into the Ayushman Bharat scheme. The Memorandum of Understanding in connection with the Ayushman Bharat Arogya Mandir will be signed in June in New Delhi. In wrestling, Indian grapplers Suraj Vashisht and Sagar Singh advanced to the finals of the men's Greco-Roman categories at the Asian Under-23 Wrestling Championships in Da Nang, Vietnam today, assuring India of at least 2 silver medals. In the 60-kilogram category, Suraj Vashisht edged past Kyrgyzstan's Nuristan Serkulov 3-2 to book his place in the final. He will now take on Aybek Aitbekov of Kazakhstan in the gold medal clash. In the 67-kilogram category, Sagar Singh registered a commanding 4-0 victory over Saudi Arabia's Munteer Abdullah Ejandu in the semi-final. And with that, we end this news bulletin.
3: Neeram.
4: Vanakkam. ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். ரிசர்வ் வங்கி உபரி வருவாய் தொகையாக 2.86 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க உள்ளது. புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தமிழக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இனி விரிவான செய்திகள். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று 19வது வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அவர் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மத்திய அரசு சார்பில் நடத்தப்படும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ரயில்வே, வங்கித்துறை, பாதுகாப்புத்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு அளித்து வரும் முன்னுரிமையை எடுத்துக் கூறுவதாக அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான உறுதிப்பாட்டுடன் ஒவ்வொரு இந்தியரும் செயல்பட்டு வருவதாக

0: வருவதாகவும் அதனை அடைய நாடு பல துறைகளில் முதலீடு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்கள் IGOD கர்மயோகி இணையதளத்தை அதிகம் பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். இது அவர்களின் பொறுப்புகளை எளிதாக புரிந்து கொள்ள உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாட்டின் முன்னேற்றத்தில் பங்களிப்பார்கள் என்றும் வளர்ந்த இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்கு அவர்களின் தேவை அதிகம் இருப்பதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் 47 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமின் ஒரு பகுதியாக சென்னை ICF வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். மேலும் ஒரே ஆண்டில் 12 லட்சம் பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேலை வாய்ப்பை வழங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில்,
1: மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மும்பை, அகமதாபாத், சென்னை, பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உள்கட்டமைப்பு, மின்னணுமயம், வர்த்தகம், வேலைவாய்ப்பு போன்றவை விரைவாக வளர்ச்சி அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் பயனடைந்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
0: இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பின்னர் இருதரப்பு நல்லுறவு குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, செமிகண்டக்டர்கள், விண்வெளி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் இந்தியாவிற்கும் சைப்ரஸிற்கும் இடையே ஒத்துழைப்பிற்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று கூறினார். மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் பலதரப்பு அமைப்புகளின் சீர்திருத்தம் போன்ற முக்கியமான பிரச்சினைகளில் சைப்ரஸ் வழங்கும் ஆதரவையும் அவர் பாராட்டினார். சைப்ரஸின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு இந்தியாவின் அசைக்க முடியாத ஆதரவை குடியரசுத் தலைவர் மீண்டும் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய சைப்ரஸ் அதிபர், இந்தியா சைப்ரஸ் இடையேயான நல்லுறவு நட்புறவு பல நூற்றாண்டுகளை கடந்தது என்று குறிப்பிட்டார். நாட்டின் உயரிய விருதுகளான பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுடில்லியில் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. பத்ம விபூஷன் விருது மறைந்த ஹிந்தி நடிகர் தர்மேந்திரா, மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி KT தாமஸ் உள்ளிட்ட 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. பத்ம பூஷன் விருது மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சுபு சோரன், நடிகர் மம்முட்டி, பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் KR பழனிசாமி, யூரோட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் SKM மயிலானந்தன் உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டது. இதேபோல் நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, எழுத்தாளர் சிவசங்கரி, சென்னை IIT இயக்குனர் காமகோடி உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா வருகின்ற 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பத்ம விருதுகளை வழங்க உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ரிசர்வ் வங்கி உபரி வருவாய் தொகையாக 2.86 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க உள்ளது. மத்திய அரசுக்கு கடந்த 2024-25 நிதியாண்டில் ரிசர்வ் வங்கி 2.69 லட்சம் கோடி ரூபாயை உபரி வருவாய் தொகையாக வழங்கியது. நெருக்கடி நேரத்தில் மத்திய அரசின் நிதி நிலைமையை வலுப்படுத்த ரிசர்வ் வங்கி இந்த உபரி வருவாயை வழங்கி வருகிறது. தற்போது மேற்காசிய விவகாரத்தில் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைபட்டு இற

0: இறக்குமதி கட்டணம் அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையை சமாளிக்கும் வகையிலும் மத்திய அரசின் நிதி நிலைமையை வலுப்படுத்தும் வகையிலும் ரிசர்வ் வங்கி தற்போது மத்திய அரசுக்கு 2.86 லட்சம் கோடி ரூபாயை வழங்குகிறது. இது கடந்த முறையை காட்டிலும் சுமார் 6.7% அதிகமாகும். மும்பையில் நேற்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் 623வது கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. எவரஸ்ட் சிகரத்தின் உச்சியில் இந்திய தேசிய கொடியை வெற்றிகரமாக ஏற்றிய இந்தோ திபெத் எல்லை காவல்படையின் பெண்கள் பிரிவிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மிக கடுமையான நிலப்பரப்பிலும் கடும் தட்பவெப்ப சூழ்நிலையிலும் இந்த சிறப்பான சாதனையை புரிந்த பெண்கள் மலையேற்ற குழுவினருக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தோ திபெத் காவல் படையினரின் குறிக்கோளான தன்னை விட தேசமே பெரியது என்ற சாதனையை இந்த மலையேற்ற குழுவினர் நிலைநிறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்து சேர்ந்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இந்தியா வருவது இதுவே முதன்முறையாகும். இது குறித்து மேலும் சில தகவல்கள்.
1: இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஒத்துழைப்பு குறித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாளை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசும் அவர் அமெரிக்க தூதரகத்தின் சுதந்திர தின கொண்டாட்டத்திலும் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை அன்று ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க் ரூபியோ பின்னர் புதுடெல்லியில் நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார்.
0: புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனாவுடன் இணைந்து தொடக்கி வைத்தார். இதன் தொடக்க விழா உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கான நிலம் கையகப்படுத்த தமிழக முதலமைச்சர் உறுதுணையாக இருப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை கல்வி, விளையாட்டு இரண்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் சிறிய மாநிலம் என்றும், விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு உரிய இட ஒதுக்கீட்டினை வேலைவாய்ப்பு உயர்கல்வியில் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதற்கான ஊக்கத்தொகையும் அவர்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸ் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். ரிசர்வ் வங்கி உபரி வருவாய் தொகையாக 2.86 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க உள்ளது. புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தமிழக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.
2: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:20.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
5: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
7: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
4: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.

0: காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
2: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
4: வணக்கம். சமுதாயத்தின் பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்கள் என அனைத்து கூறுகளுமே நம்பிக்கையை சார்ந்தது. சமுதாயத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை சூழல் மனிதனின் எண்ணங்களால் உருவானதே. நம்பிக்கைகள் வாழ்வு தொடர்பான குழந்தை பற்றிய நம்பிக்கைகள், திருமணம் பற்றிய வழிபாடு பற்றிய நம்பிக்கைகள், சகுனம் பற்றிய கனவு பற்றிய நம்பிக்கைகள், ஊழ்வினை பற்றிய மந்திர தந்திரங்கள் பற்றிய நம்பிக்கைகள் மக்கள் மனதில் வேரூன்றி நிற்கின்றன. பெயர் சூட்டும் சடங்கில் தலைப்பிள்ளைக்கு தகப்பன் பெயரும் மறுபிள்ளைக்கு மாதா பெயரும் இடுவீர். தலைப்பிள்ளை ஆணாக இருந்தால் தாத்தா பெயரையும், பெண் பிள்ளையாக இருந்தால் பாட்டியின் பெயரையும் வைக்கும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது. திருமணச் சடங்கின் போது மாப்பிள்ளை அழைப்பு மற்றும் மணப்பெண் அழைப்பின் போது ஆலத்தி எடுக்கப்படுகிறது. அத்தைதான் ஆலத்தி எடுக்க வேண்டும் என்று ஆலத்தியின் தன்மையை இப்பாடல் நமக்கு காட்டுகின்றது. திருமணத்திற்கு வந்தவர்களை உபசரிக்கும் மாண்பினை, வந்தவர்கள் எல்லோருக்கும் சந்தனமும் குங்குமமும் வகை வகையாய் கொடுக்கணுமே என்ற பாடல் காட்டுகிறது. மாப்பிள்ளை மற்றும் மணப்பெண்ணிற்கு நிச்சயம் செய்யும் போது சம்பந்தி முறையில் உள்ளவர்களுக்கும் புதிதாக சம்பந்தம் போடுபவர்களுக்கும் வெற்றிலை பாக்கு பழம் கொடுக்கப்படுகிறது. இதை முகூர்த்த கால் ஊனுறதும் ஊர் வெற்றிலை வைக்கிறதும் முதல் வேலைன்னு சொல்லுங்க என்ற பாடலும், சம்பந்தக்காரருக்கு சரியான பழம்பாக்கு சட்டப்படி வைக்கணுமாம், திட்டவட்டமாய் செய்யணுமாம் என்ற பாடல் உணர்த்துகிறது. குழந்தை பிறப்பில் சில வகையான நம்பிக்கைகள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. கொடி சுற்றி பிறந்தால் கோத்திரத்திற்கு ஆகாது, மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது என்று நம்பப்படுகிறது. மக்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளுக்கு பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே காரணம் என்று நம்புகின்றனர். சதுரமணி போட்டு ஜாதகம் பார்த்தாலும் சதுர தலையெழுத்தை சாதகமும் சொல்லலையோ என்ற பாடல் உணர்த்துகிறது. அன்று தொடங்கி இன்று வரை நம்பிக்கைகள் பெரிதும் போற்றப்படுகின்றன. நம்பிக்கைதான் வாழ்க்கையின நம்புவோம், நலமுடன் வாழ்வோம். நன்றி.
5: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்,
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
0: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
11: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: ஆகாஷவாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6:25. லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே சேகலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியல் மாடி தோட்டம். திருநள்ளாறு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ் கலிபெருமாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: இன்று இரவு 8 மணிக்கு இளைய பாரதம் வானொலிக்கு 90 சிறப்பிக்கும் வகையில் காரைக்கால் பண்பலையும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழக வளாகத்தில் இம்மாதம் 11 தேதி இணைந்து நடத்திய இளையோர் முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற உடனடி பேச்சு போட்டியின் தொகுப்பு. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். இன்று 10:00 திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வழங்கும் இரவும் மலரும். 10:30 பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தொழிலும் முன். இதுவரை இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி விவரம் அறிந்தோம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை முராசன் சன் ரெடிமேட், சானில் பாசா, திருச்சி மற்றும் சேலம் மங்கள் எண்மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள். நாளை காலை 6:00 குரலோசை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலரில் வழங்கும் பசுந்தளிர். நாளை பங்குபெறும் சிறுமி எஸ் பவிஷா. நாளை இரவு 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். முன்னதாக 7:00 திரை இசை. நாளை காலை 7:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 நாகை மூராசன் சன் ரெடிமேட்ஸ், குளமங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும்

அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய இரண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்

0: பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டுமென்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1 தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும், அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார்.
2: மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை, எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு, தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றது சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவதும், ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பது எந்த மாற்றுக்கும். நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துல அங்கே இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ

0: அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கியிருக்கிறது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
1: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி காரைக்கால்.
4: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
5: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
4: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
5: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும்
14: நலமாய் வாழ
13: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடைக்காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடைக்காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
15: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடைக்காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
13: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
15: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
16: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து

0: விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
0: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தொடர்புக்கு 8925936936.
2: மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக்கலாவுதீன் அவர்கள். ஒருத்தவங்க குடிபோதை பழக்கத்திலிருந்து மீண்டும் வெளியில வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது சாத்தியப்படுமா? அதுக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள், சிகிச்சை முறைகள் இருக்கு டாக்டர்?
3: அதாவது இந்த சயின்ஸினுடைய முன்னேற்றத்தில் எல்லா வியாதிக்குமே நம்ம மருத்துவம் வந்துருச்சு. இதை பொறுத்தவரை முதல்ல ஆரம்பத்தில் வந்து இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் வந்து காலேஜ் சேர்க்கும் போதோ இல்லை ஸ்கூலில் வந்து போர்டிங் ஸ்கூலில் சேர்க்கும் போதோ எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் அவங்கள போய் திரும்ப திரும்ப நம்ம பையனை போய் ஒரு தடவை பார்க்கணும், அந்த பொண்ணை போய் பார்க்கணும். ஒன்று அடுத்த விஷயம் என்னென்னா அவனோட ஃப்ரெண்ட்லியாக பேசணும். எப்போதுமே தோளுக்கு வந்தால் தோழன்னு சொல்லக்கூடிய பழங்காலத்தை சொல்ல பழமொழியை நம்ம பயன்படுத்த கிடையாது. ஒரு கேப் கொடுத்துட்றோம், 2K கிட்ஸா 21 கிட்ஸா இப்படி நம்ம பார்த்து கொஞ்சம் கேப்பு கொடுக்குறோம். அந்த கேப்பு கூடாது, ஏன்னா தோளுக்கு போயிருந்தால் தோழன் தான். ஏன்னா எப்போதுமே வந்து பையன் வந்து அம்மா மேலே வந்து ரொம்ப பற்றாக இருப்பான், பொண்ணு வந்து அப்பா பேர் ரொம்ப பற்றாக இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய அந்த பற்றுதலை நம்ம வந்து லெமன் டெஃபெக்ஷனை நம்ம பயன்படுத்தி என்னம்மா செஞ்சு, என்ன என்னம்மா நடந்தது, என்னம்மா பண்ணேன், என்ன செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன் நம்ம கேட்டோம்னா டெஃபினட்டாக அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு தீய பழக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அவங்க மனசாட்சி உறுத்திட்டு தான் இருக்கும். இதை நம்ம யார்ட்டையா சொல்லி இதில் நிறுவி பண்ணணும்னு தான் நினப்பாங்க. கவுன்சிலிங்கே பார்க்குறோம், சில பேரண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் உட்கார வச்சு இப்படி உட்கார வச்சுட்டு அந்த பையன் எடுத்து பேசும்போது நீ அதை சொல்ல, நீ அதை சொல்லக்கூடாது, நான் தான் கண்டித்து வச்சுருக்கேன், நீ எப்படி போனேன், இப்படி தான் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறதுனா, சார் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போய் உட்காருங்க, நாங்கள் முதல்ல இந்த பையனுக்கு கவுன்சிலிங் படிச்சுட்டு உங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவன் சொல்ல வர விஷயத்தை கூட காதில் வந்து வாங்கிக்காம அப்படிலாம் கிடையாது. அப்போ நீ பணத்தை எவ்வளோ செலவுட்டீங்க, அப்போ நான் எப்படி பணம் கொடுப்பேன், ஒரு த்ரெட்டனிங் லெவலில் தான் அவங்க போகிறாங்களுடைய. இப்போ நம்முடைய ஓன் சன்னாச்சே நம்ம இவன் நாளைக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியத்துவத்து வரப்போகிறானே அப்படிங்கிற நிலைமையை நம்ம மறந்து அவனுக்கு வந்து இல்லாத டார்ச்சர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
2: அதனால் சார் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் ரொம்ப சரின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து நம்மளால இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட முடியாது, எல்லா முடிவுகளையும் நம்ம எடுத்துட முடியாது. குழந்தைகளை வாழ விடணும், வாழ கத்து கொடுக்கணும்.
3: அதுதான் முக்கியமான. மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது நல்லதுன்னு சொன்னேன். அது மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க, அது பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ. இது பேசுகிறத விடவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் அவனுக்கு நல்லா இருக்கணும். அதான் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா யூஸ்வலாக சைக்காலஜிக்கலாக நாங்கள் என்ன சொன்னால், பெண் பிள்ளைகள் வந்து அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கும், ஆண் பிள்ளைகள் வந்து அம்மா மேலே பாசமாக இருக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
4: காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய
2: நலமாய் வாழ. மது பழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கினார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேக்கலாவுதீன் அவர்கள்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பைகள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
5: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

இது மாமன் திரைப்பட பாடல். இந்த பாடலை விவேக் ஏக்நாத் இயற்ற, ஹேஷம் அப்துல் வகாப் இசையமைக்க, ஹேஷம் அப்துல் வகாப், சரண்யா ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல். இந்த பாடல் கல்லாலியே கல்லாலியே என தொடங்கும் பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு.

0: மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தரப்பைகள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நேயர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
3: மசம்ப வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை தி நாட்ஸ் அண்ட் மற்றும் அறிவியல் மற்றும் கலை கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 12:50 பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
9: உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
12: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: 7:30 காரைக்கால் ஒயன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒயன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால்.
14: ஒயன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயன்ஜிசி
15: கலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.

இது மெட்ராஸ்காரன் படத்திலிருந்து தை தக்கா கல்யாணம் அப்படிங்கிற பாட்டுங்க. எலன் இயற்றிய பாடல் சாம் சீஸ் மியூசிக்கில் கபில் கபிலன் அபர்ணா பாடியிருக்கிற பாட்டுங்க இது.

0: அப்புறம் வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
1: தஞ்சை உழவன்னா?
0: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
2: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
3: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
2: தஞ்சை உழவன்.
4: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
11: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
12: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
5: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
4: நிறைவு பெற்றது இசை தூரிகை. ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 7 மணி.
13: ஆல் இண்டியா ரேடியோ.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: என்பது சும்மாவா வந்தது.
2: காந்திஜி டாண்டியில் உப்பு சத்தியாகிரகம் செய்த போது வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னீர்கள். உப்பு சத்தியாகிரக போராட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற்றதா தாயே?
3: எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி பெற்றது மகனே. உப்பு சத்தியாகிரகம் உப்பு சப்பற்ற கிளர்ச்சி போல் ஆகிவிடும் என்று அரசாங்கம் எதிர்பார்த்தது. ஆனால் போராட்டத்தின் தீவிரத்தை கண்டு கலக்கமடைந்தது. வழக்கம் போல் அடக்குமுறையால் போராட்டத்தை ஒடுக்க நினைத்தது. ஏப்ரல் 27 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தை கலைக்க போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். அதில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 5 பேர் படுகாயம் அடைந்தார்கள். அனைத்து கட்சிகளும் போலீசின் அத்துமீறலை கண்டித்தன. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அடங்கிய குழு ஊட்டிக்கு சென்று ஆளுநரிடம் கண்டனம் அறிக்கை அளித்தது. துப்பாக்கிச் சூடு குறித்து விசாரித்த சென்னை மாகாண சபை வன்முறைக்கு காரணம் போலீசாரே என்று குறிப்பிட்டது. உப்பு சத்தியாகிரகம் மாபெரும் மக்கள் இயக்கமாக விரிவடைந்ததை கண்ட ஆங்கிலேய அரசு 1930 மே 4 காந்தியை நள்ளிரவில் கைது செய்து புனேயில் உள்ள ஏர்வாடா சிறையில் அடைத்தது. காந்தி கைது செய்யப்பட்டதை அறிந்த மக்கள் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினார்கள். பம்பாயில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது.

ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 40 மில்கள் மூடப்பட்டன. ஷோலாப்பூரில் காவல் நிலையம் ஒன்று கொளுத்தப்பட்டது. இதையடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அதில் 25 பேர் உயிரிழந்தார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தார்கள். சூரத் மாவட்டத்தில் தர்சனா என்ற இடத்தில் அரசாங்க உப்பு மண்டியை சரோஜினி நாயுடு தலைமையில் தொண்டர்கள் தாக்கினார்கள். சரோஜினி நாயுடு கைது செய்யப்பட தொண்டர்களோ கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு இலக்கானார்கள். இப்படி உப்பு சத்தியாகிரகம் ஒருபுறம் பெரிய ஆவேசத்தை ஏற்படுத்தி இருக்க, மறுபுறம் சட்ட மறுப்பு இயக்கத்தின் இன்னோர் அம்சமான விதேசி துணி புறக்கணிப்பு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. பம்பாய் மாகாணத்தில் இது பெருவெற்றி பெற்றது. மதராஸ் மாகாணத்தின் பல மாவட்டங்களில் நெசவாளர்கள் விதேசி துணி கடைகளுக்கு முன் மறியலில் ஈடுபட்டார்கள். சேலத்தில் ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார்கள். கோயம்புத்தூரில் நெசவாளர்கள் விதேசி துணிக்கடை மறியலிலும் கள்ளுக்கடை மறியலிலும் ஈடுபட்டார்கள். குடியாத்தத்தில் நெசவாளர்கள் பெரும் கூட்டமாக சென்று போலீசாரை தாக்கினார்கள். மதுரையில் என்எம்ஆர் சுப்பராமன் தலைமையில் சௌராஷ்டிரா மக்கள் விதேசி துணி புறக்கணிப்பை வெற்றிகரமாக செய்தார்கள். மதராஸ், சேலம், வேலூர், மதுரை, வேதாரண்யம் ஆகிய பகுதிகளிலும், ஆந்திராவின் ராஜமகேந்திரபுரம், பெர்ஹாம்பூர், காக்கிநாடா, எல்லூரிலும், கேரளாவில் பாலக்காடு கள்ளிக்கோட்டையிலும், கர்நாடக பகுதியில் மங்களூரு, பெள்ளாரி, உடுப்பி ஆகிய பகுதிகளிலும் அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டம் மிக தீவிரமாக நடந்தது. இன்னொரு புறம் வரிகுடா இயக்கம் புதிய உத்வேகத்துடன் நடத்தப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்டோலியில் வரிகுடா இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினான். அவனை பின்பற்றி அகமதாபாத், கேட்டா, பரோச், சூரத் ஆகிய இடங்களிலும் போராட்டம் பரவியது. இந்த கிளர்ச்சியை அடக்க அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது. விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டன. கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். ஐக்கிய மாகாணத்தில் வரி கொடுக்க மறுத்த ஜமீன்தார்களும் விவசாயிகளும் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். அதே நேரம் ரே பரேலியில் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்த ஜமீன்தார்களோ விவசாயிகளால் தாக்கப்பட்டார்கள். காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தின் போது மட்டும் 70,000 பேர் சிறைக்கு சென்றார்கள். சட்ட மறுப்பு இயக்கம் பல்வேறு கட்டங்களாக பலமுனை தாக்குதலில் இருந்ததால் தலைவர்கள் கைதான போதும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. நாடெங்கும் போராட்டத்தின் வீச்சு இப்படி சென்று கொண்டிருந்த போது வங்காளத்தில் மட்டும் அது பின்னடைவை சந்தித்தது. சுபாஷ் சந்திர போஸ் குழுவுக்கும் சென்குப்தா குழுவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் இயக்கம் பலவீனப்பட்டது. வங்காள முஸ்லிம்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த இயக்கத்தில் இருந்து ஒதுங்கியே இருந்தார்கள். வரிகொடா கிளர்ச்சி மற்ற இடங்களில் தீவிரமாக இருந்தது போல மதராஸ் மாகாணத்தில் ஆதரவு இல்லாமல் நீர்த்து போய்விட்டது. இது விந்தையான நிகழ்வுதான். பீகாரில் சில இடங்களில் சட்ட மறுப்பு இயக்க விதிகள் மீறப்பட்டன. கட்டாக், மத்திய மாகாணத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் பள்ளி கல்லூரி மறியல்களில் ஈடுபட்டார்கள். அதோடு பொது சொத்துக்களையும் சேதப்படுத்தினார்கள். அரசாங்க ஊழியர்களின் குடும்பங்கள் பல தொல்லைகளை சந்தித்தன. அடக்குமுறையால் மட்டும் இந்த

இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்வது தேசபக்தி பாடல் திரை இசை பாடலாக.

திரையிசையில் தேசபக்தி பாடல் கேட்டோம். இனி தொடர்வது தமிழ் செய்திகள்.

கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 மாதங்களுக்கு ஒருமுறை

0: தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர், பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், சென்னை ICFல் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
1: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICFல இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோக திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்குங்களையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்து இருக்கின்ற எங்க ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேணும்.
0: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழால வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா ESCC பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் சரவணகுமார், நான் வந்துட்டு ESIC புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் NARSET 9 எக்ஸாம் நான் எழுதினேன், அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
0: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21 அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 இலிருந்து 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட் கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷின் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ரானா ஃப்ளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதி ஆட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 13-11, 4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
2: திருச்சி சாரதாஸ்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்கள் பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
6: 105 கால நம்பிக்கை, 1,000,000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
3: நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்.
4: அப்படி என்னதான் வச்சிருக்க காமிய?
3: நான் என்னன்னு சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கத்திரிக்காயில என்னெல்லாம் செய்ய தெரியும்னு சொல்லுங்க.
4: கத்திரிக்காயில என்ன? சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், என்ன கத்திரிக்காய் பண்ணலாம், புளிப்பு பச்சடி கூட பண்ணலாம்.
3: நினைச்சேன் நீங்க இதான் சொல்லுவீங்கன்னு. நீங்க கத்திரிக்காயில ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டது இல்ல தானே?
4: கத்திரிக்காயில ஸ்வீட்டா?
3: இத சாப்பிட்டு பாருங்க.
4: அட, என்ன சித்ரா இது? கத்திரிக்காய்ன்றதுக்கான அடையாளம் கூட இல்ல. அருமையா இருக்குமா. யார் பண்ணது? நீ பண்ணியா?
3: அத நான் தான் பண்ணினேன். நீங்க சொன்னீங்கல்ல கத்திரிக்காய்ன்றதுக்கு அடையாளமே இல்லைன்னு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது எங்க வீட்டுல விளைஞ்ச பாலூர் 2 ரக கத்திரிக்காய் தான்.
4: என்ன என்ன, பாலூர் 2 ரகமா?
3: ஆமாக்கா, இந்த பாலூர் 2 ரக கத்திரிக்காய் ரொம்ப சிறப்பானதுன்னு சொன்னாங்க. அது எப்படி தான் இருக்குன்னு வாங்கி வளர்த்து பார்த்தேன். உண்மையாவே சூப்பரா இருக்குக்கா.
4: அப்படியாம்மா? நீ இதை எங்க வாங்கின, எப்படி பயிர் பண்ண, அதை பத்தி கொஞ்சம் சொல்றது.
3: இதோட விதைய என் ஃப்ரெண்டு கொடுத்தாக்கா. இந்த கத்திரிக்காய் நல்லா பல பலன்னு முட்டை வடிவத்துல இருக்குக்கா. அது மட்டும் இல்ல, இது மற்ற கத்திரிக்காயெல்லாம் விட நல்ல மகசூல கொடுக்குதுக்கா. இந்த விஷயத்தை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
4: எந்த விஷயத்தை கேட்டா?
3: மற்ற கத்திரிக்காயிலாம் இந்த தண்டு துளைப்பான், காய் துளைப்பான், பூச்சிலாம் அதிகமா வரும்ல?
4: ஆமா.
3: ஆனா இந்த கத்திரிக்காயில அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு விற்பனை பண்றாங்களாம். இது எல்லா பருவத்திலுமே பயிர் செய்யலாமாக்கா.
4: அட, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பயிர் பண்றதெல்லாம் எப்படி?
3: இத நாற்றாங்கல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி தொழு உரம் போட்டு 2% தாமிர கரைசல நல்லா மண்ணில் நனைகிற மாதிரி போட்டுட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் வரிசையில் 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் தான் இதை விதைக்கணுக்கா. 30-35 நாளில் இந்த நாற்று தயாராகிடுது.
4: உரம்லாம் எப்படி சித்ரா?
3: உரம்னு பார்த்தீங்கன்னா நல்லா நிலத்தை உழுதுட்டு நம்ம எங்கே அந்த செடியை நடப்போகிறோமோ அந்த இடத்துல பார் அமைச்சிட்டு இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வளர்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு போடணுக்கா. மணற்பாங்கான இடத்துல மேலூரம் போடணும்னா 2-3 தவணையே போடலாம். அதுக்கப்புறம் களை எடுத்துட்டு தலைச்சத்து போட்டா போதும். இதுல களை ஏதாவது இருந்துச்சுன்னா களைக்கொல்லியை கூட பயன்படுத்திக்கலாம்க்கா. இதையே பெரிய அளவுல பண்றாங்கன்னு வச்சுங்க, வளர்ச்சி ஊக்கியா பூ மலர்ந்த நாள்லேருந்து 60-70 நாள்ல 2 PPM 2-4D இல்லைனா ட்ரையா காண்டனால் அப்படின்ற வளர்ச்சி ஊக்கிய வாரத்துக்கு 1 தெளிக்கலாம்க்கா.
1: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
1: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
5: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
7: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை

0: ஐயத்தை அணுகவும்.
1: இன்றைய கிசான் வாணியில் மாடித்தோட்டம் குறித்து திருநள்ளாறு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ் கலிபெருமாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
2: சொல்லுங்க, மாடித்தோட்டம் 10 வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம், எப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: அது அரசு பணியில தலைமை ஆசிரியர் இருந்தேன். ஓய்வு பெற்றோடனே ஏதோ பொழுதுபோக்குன்னு செய்யறதுக்காக மாடியில தோட்டம் அமைக்க ஆரம்பிச்சேன்.
2: சரிங்க.
3: முதல்ல பூச்செடிகள், மூலிகை செடிகள் வளர்த்தேன். அப்படியே கொஞ்சமா காய்கறிகள் இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன்.
2: மூலிகை செடியில் ஆரம்பிச்சிங்க, இப்போ காய்கறியும் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் வேற என்னென்னங்கள்லாம் வச்சிருக்கீங்க?
3: இப்போ மூலிகை செடினாக்கா துளசிலையும் நான்கு வகை துளசி இருக்கு. செந்துளசி, கருந்துளசி, விக்ஸ் துளசி, லெமன் துளசி, அது மாதிரி துளசியில் இருக்கு. திருநீற்று பச்சை வச்சிருக்கேன். மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கறி மஞ்சள், வெள்ளை மஞ்சள் வச்சுருக்கேன். கரிசலாங்கண்ணியில் வந்து மஞ்சள் வெள்ளை வச்சுருக்கேன், லெமன் கிராஸ் வச்சுருக்கேன், பூனைமீசின்ற ஒரு மெடிசன் இருக்கு.

0: விக்ஸ் துளசி, லெமன் துளசி, அது மாதிரி துளசியில் இருக்கு. திருநீற்று பச்சை வச்சுருக்கேன். மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கறி மஞ்சள், வெள்ளை மஞ்சள் வச்சுருக்கேன். கரிசலாங்கண்ணியில் வந்து மஞ்சள் வெள்ளை வச்சுருக்கேன். லெமன் கிராஸ் வச்சுருக்கேன். பூனை மீசின்ற ஒரு மெடிசன் இருக்கு, அது வச்சுருக்கேன். கல்யாண முருங்கை, தூதுவளை, துருவாச்சி, கறிவேப்பிலை, ரம்பை, காக்ராட்டம், ஆல் ஸ்பைசஸ்ஸு, பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை சொல்கிறாங்கல்ல அந்த பிரிஞ்சி இலை, திப்பிளி, சித்திரத்தை, வெட்டிவேறு, நித்திய கல்யாணி, இந்த ஓமவள்ளி, இது போல் வீட்டுக்கு தேவையான மூலிகைகள் வளர்த்துட்டு இருக்கேன்.
1: எவ்வளோ பரப்பு இருக்கும் உங்களோட மாடி தோட்டம்?
0: 40x25 வீடு ஃபுல்லாக மேல் மாடியில்.
1: பொதுவாக வந்து மாடியில் வந்து வெயிட் ஏற்றினாலே வந்து பிரச்சனை வரும், தண்ணீர் கசியும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: அதுதான் தேங்காய் நாரை கழுவப்பட்டிருக்கோம், கழிச்சு கலந்துவோம். மண்ணும் இருக்கும், தேங்காய் நாரை கழுவி கலந்துட்டோம்னாக்கா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது நேரடியாக தரையில் வைக்காமல் ஸ்டாண்ட் வச்சு, ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கேன். பாட்டெலாம் ஸ்டாண்டு மேலே வச்சு, தண்ணி கீழே இறங்காது. தண்ணி இறங்கினாலும் ஆவியாகி போயிடும். தண்ணி தேங்கி நிற்காத அளவுக்கு கீழே டெரஸில் அந்த கோட் அடிச்சிருக்கேன், தண்ணி கீழே இறங்காத அளவுக்கு.
1: சரிங்க, நீங்கள் மண்ணுக்கு பதிலாக, அதாவது மண்ணும் சேர்த்து,
0: மண்ணும் சேர்த்தோம்,
1: என்னென்ன கலந்து நீங்கள் அதை பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறீங்களா?
0: ஆ, சொல்கிறோம்மா. மணல், தோட்டம் மண், கொஞ்சம் சென்னை நார் கழிவு, மண்புழு உரம், ஆட்டு மாட்டு உரம்லாம் இருக்குது. எல்லாம் கலந்துக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்காது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது போடுவோம், காய்ந்த இலைத்தழைகள் போட்டுவோம். அப்புறம் உரமாக வந்து பஞ்சகாவியம், மீனமிலம், புண்ணாக்கு கரைசல், வீட்டில் காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்குல்லங்க,
1: அதில்
0: வேஸ்ட்டில் இருக்க அதை விட்டு ஒரு இதில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை ரெண்டு நாள் சென்று வடிகட்டி ஊற்றினோம்னா இன்னும் வளர்ச்சி விக்கியாக இருக்கும், செடிகள் நன்றாக வளரும். அது
1: ஓஹோ, இதெல்லாம் கண் கூட நீங்கள் பார்த்தீங்களா? நல்லா வளர்றது,
0: நல்லா வளருது. வந்து இங்கே கேவிக்கலேருந்து வந்து பார்த்துட்டு வந்து பார்க்குறாங்க. சார் ஆலோசனை கேட்பேன், அப்படி நாள் வளரலைனாக்கா அவங்க சார் வந்து பார்த்துட்டு இதுக்கு புண்ணா கரைசல் கொடுங்க சார் சொல்லுவார். சார்
1: மாடித்தோட்டம் வரவங்க வந்து எப்படின்னா, நிலம் இல்லாமல் நம்ம விவசாயம் செஞ்சு பார்க்கணும், செடி வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் வருவாங்க. நீங்கள் எப்படிங்கய்யா, உங்களுக்கு நிலம் இருக்கா, விவசாயம் பண்ணுறீங்களா, எப்படி இந்த மாடித்தோட்டத்துக்கு?
0: இல்லை, வீட்டு தோட்டம் இருக்குது, வீட்டு தோட்டம் தான் பண்ணிட்டு இருந்தேன். மரங்கள்லாம் அதிகமாக போனதுனால நேரில் வந்துட்டு, நேரில் சரியாக செடிகள்லாம் கிளம்பல. அப்புறம் அந்த மீடியாக்கில் எல்லாம் பார்த்தோன்னா மாடித்தோட்டம் தெரிஞ்சுது, உடனே மாடித்தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: ஆஹா, இப்போ நீங்கள் இந்த மாடித்தோட்டம் வைக்கிறதுக்குன்னு செலவுன்னு பார்த்தா எவ்வளோ ஆயிருக்கும், முதலீடு எவ்வளோ பண்ணியிருப்பீங்க?
0: செலவு அது கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோமா, ஒன்றும் தெரியும், அதிகம் முதலீடுலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். வீட்டில் உள்ள பாத்திரங்களும் முதல்ல சின்ன வாளியெல்லாம் இருக்குல்ல, அந்த வாளியை வச்சு ஆரம்பித்தோம். அப்புறம் பாட்டெலாம் வாங்கிக்கிறோம் வெளியிலையும், அப்படியே வாங்கிக்குவோம்.
1: இப்போ வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக மொத்தமாக வந்தது இல்லை, சின்ன சின்னதாக,
0: சின்ன சின்னதாக முன்னாடி வீட்டில் உள்ள பாத்திரங்களை வச்சு பழைய வாளியெல்லாம் இருக்குல்ல வைக்கிறது, பக்கெட்ஸ் இருந்தால் அதில் போட்டுக்கிறது, இந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். யூரியா சாக்கு, இந்த அரிசி சாக்கு இருக்குல்ல, அரிசி சாக்கில் ஓட்டை போட்டு அதில் வச்சுக்குவோம், மணல் போட்டு ஆரம்பித்தோம். இப்போ பாட்டு எல்லாம் வாங்கிட்டுருக்கோம், பாட்டு இருக்குது, பை இருக்குது, வளர் பைகள் வைக்கிறாங்க, அது அது வாங்கிட்டுருக்கோம்.
1: நெட்லாம் போட்டிருப்பீங்களா? ஷேட்,
0: ஆ, ஷேட் நட்டுப்பாக போட்டிருக்கேன். இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால க்ரீன் ஷேட் நட்டு போட்டுக்கிருக்கேன், அதனால் வெயில் அதிகம் தான் இருக்காது, மழையும் ரொம்ப அதிகம் உள்ள போகிறாரு.
1: ஓ, மழை நேரத்துக்கும் அது உதவி,
0: மழையும் உதவியாக இருக்கும். வெயில் சுத்தமாக அரை வெயில் தான் படும், ஆனால் வெயில் பட்டால் தான் செடி கிளம்ப முடியுங்க, அதனால் இந்த நிழல் வேலை தானே, நிலை உள்ளதுனால வெயிலும் வரும்.
1: கீரைகள்லாம் போடுவீங்களா?
0: ஆ, கீரை வச்சுருக்கேன். கீரைகள் பார்த்தீங்கன்னாக்கா முளைக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, சிவப்பு தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை, மாயன் கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, நீ கேள்விப்படாத கீரை எல்லாம் இருக்கும். மாயன் கீரை ரொம்ப சத்துள்ள கீரை, மாயன் கீரை. அடுத்தது தவசிக்கீரைன்னு ஒன்று இருக்குது, மணத்தக்காளி, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி, பசலைக்கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி இருக்குது, பாலக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளும் வச்சிருக்கோம் நிறையா.
1: சரிங்க, எப்படி உங்களோட தேடல் இருந்துகிட்டே இருக்கு போல, ஏதாவது
0: அதான் அதில் வந்து ஒரு 10 ராஷ்டப் குழு இருக்கு, அந்த குழுக்கள் நான் தினமும் என்னுடைய என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போடுவேன். அதே மாதிரி அவங்களும் எனக்கு போடுவாங்க, அதை பார்த்து யாராட்டும் என்னென்ன இருக்கோ அதை கேட்டு வாங்கிக்குவோம். கொரியர் பண்ண அனுப்பி கொரியர் மூலமாக வாங்கிக்குவோம்.
1: விதைகள்லாம்,
0: விதைகள், செடிகள் எல்லாமே பரிமாறிக்குவோம். அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் உள்ள அத்தனை மாவட்டத்தில் உள்ள மக்களும் என்னுடைய தொடர்பில் இருக்காங்க.
1: நீங்கள் கொடுப்பீங்களா?
0: நானும் விதைகளை என்கிட்ட இருக்க கேட்பாங்க, நான் அனுப்பி வைப்பேன். செடிகளை கேட்பாங்க, அனுப்பி வைப்போம், கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம்.
1: இப்போ மாடித்தோட்டத்துலேருந்து அறுவடை செஞ்சு நீங்களும் விதை எடுத்துருவீங்க?
0: விதைடுவோம்.
1: என்னென்ன செடிகளுக்கு அந்த மாதிரி
0: செடிகளை? பூச்செடி விதைகள் அனுப்புவோம், காய்கறி விதைகள், என்ன

0: வெண்டை இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அனுப்புவோம்.
1: கொடி வகை காய்கறி
0: இருக்கு, செடி வகை காய்கறி இருக்கு, எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்.
1: பூச்செடிகள்ல என்னென்னலாம் வச்சிருக்கீங்க?
0: மல்லிகை இருக்குங்க, மல்லிகையிலே வந்து குண்டு மல்லி, ரோஜா மல்லி, அடுக்கு மல்லி, இருவாச்சி மல்லி, மைசூர் மல்லி, இந்த சாதா முல்லை, சந்திர முல்லை, பவுன் முல்லை. பவுன் முல்லைன்னா இந்த கக்கலாட்டம் சொல்ல முடியல, வெள்ளை கக்கலாட்டம், அது அதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ரோஜா பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா, பெங்களூர் ரோஜா, பட்டன் ரோஜா, செவன் டேஸ் ரோஜா, சேஞ்சிங் ரோஸு, இது மாதிரி ரோஜாக்கள் வச்சுருக்கேன்.
1: ஒரு பண்ணையே வச்சுருக்கீங்க?
0: ஒரு 500 செடி இருக்கிறது இல்லை.
1: ஒரு பூச்செடினா அதுக்கு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறீங்க, காய்கறினா அதுக்கு ஒன்று, மூலிகைனா அதுக்கு ஒன்று.
0: ஆமாம், ஒரு பாலைவன ரோஜா,
1: பாலைவன ரோஜாவா?
0: அடினியம், அடினியம்னாக்கா வீல தான் கிளம்பு, அந்த அடி வச்சிருக்கேன். பால்சம், ஜினியா, சாமந்தி, செவந்தி, பாலிஜாதம், செம்பத்தில் ஒரு 10 வகை வச்சிருக்கேன்.
1: நான் அதை கேட்கலான்னு வந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க.
0: செம்பத்தில் 10 வகை வச்சிருக்கேன், அடுக்கு இருக்கு, ஒற்றை இருக்கு, பல வண்ணங்கள்ல இருக்கிறது. அள்ளி தாமரை வச்சிருக்கேன், பிளாஸ்டிக் பதிவிக்கிறாங்களோ தொட்டி மாரி, அந்த தொட்டியில போட்டு அள்ளி இருக்கு, தாமரை இருக்கு, வாட்டர் ரோஸ்னு ஒன்று இருக்கு, எல்லாம் தண்ணியிலே இருக்கலாம். அது வச்சுருக்கேன். பிச்சி பூ, இட்லி பூ, அரளி, அரளி 2 வகை வச்சுருக்கேன். அலமண்டா வச்சுருக்கிறேன், நந்தியாட்டம் இருக்குது. எங்கள் வீட்டு வாசலில் நுழைஞ்சி நுழையும் போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரோஜாம்ப கலரில் அள்ளி போய் அரளி பூ இருக்கும், இந்த பக்கம் மஞ்சள் கலரில் இருக்கும், இந்த பக்கம் அலமண்டா இருக்கும், வாசல்லையே வச்சுருக்கேன். வீட்டு
1: சரிங்க, போது மாடியிலே உயிர்கோளமே உருவாக்கியிருக்க மாதிரி அந்த வழக்கத்துக்கு மாறாக அந்த தாமரை, அள்ளி அதெல்லாம் கூட மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்க. மரங்கள்லாம் இப்போ எல்லாம் வைக்கிறாங்களே, சின்ன செடியிலே காய்க்கிற மாதிரி அதெல்லாம்
0: வச்சு வச்சுருக்கேன். பொழுதுபோக்கே வந்து மாடி தோட்டம் தான், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடி தோட்டம் தான். வாக்கிங் போயிட்டு வந்தேன்னா வந்த பிறகு மாடி தோட்டம் தான் எனக்கு பொழுதுபோக்கே.
1: உங்களை வீட்டில் பார்க்குறத விட மாடியில் தான்
0: மாடியில் தான் பார்க்க முடியும், மாடியில் தான் இருப்பேன். அப்போ அழகு செடிலாம் வச்சுருக்கேன், குரோட்டன்ஸ், மணி பிளாண்டு, ரெயின் லில்லி, ஃபீஸ் லில்லி, ஸ்பைடர் பிளாண்டு, கிறிஸ்மஸ் ட்ரீ, காக்டஸ், காக்டஸ் வந்து கள்ளி வகைகள், கள்ளி வகைகள் வச்சுருக்கேன். சங்கு பூக்கள் வந்து அடுக்கு சங்கு, ஒற்றை சங்கு, அதில் நீலம், வயலட்டு, அந்த கலர் வச்சுருக்கிறேன். அப்புறம் காய்கறிகள் நிறைய போட்டிருக்கேன்.
1: இப்போ
0: காய்கறி தான் இங்கே கேவிகள் வந்து பயிற்சி கொடுத்தாங்க, விதைகள், கன்றுகள்லாம், இது கத்திரி கன்றுகள், தக்காளி கன்றுகள்லாம் கொடுத்தாங்க, அதை வச்சு கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அதை கதிரவனை சாரிக்கிற முனைவர் கதிரவன்ற அவர் வந்து போகும்போது கேட்பேன், டவுட் கேட்பேன், உடனே வீட்டு வசதியில் இறங்கி மேடையில் வந்து பார்த்துட்டு இந்த இதுக்கு இந்த நோய் இருந்துச்சுன்னா இதுக்கு இந்த உரம் போடுங்க, இந்த பூச்சி மருந்து அடிங்கன்னு சொல்லுவார். பூச்சி மருந்து வந்து இயற்கையான பூச்சி மருந்து தான் செய்கிறேன், அனுப்புகிறேன். இயற்கையான பொந்து பூச்சி மருந்துன்னா திருச்சி கரைச்சல்னு போடுவோம். திருச்சி கரைனா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 300 கிராம் எடுத்து அரைச்சி அதை தண்ணியில் வடிகட்டி புழிஞ்சி அதை ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸ்ப்ரே பண்ணுறக்கா சாதாரண பூச்சிலாம் போயிடும். உங்களுக்கு
1: சரிங்க, நிறையா தேடி தேடி வளர்த்துட்டு இருக்கீங்க.
0: ஆமாம்,
1: பொழுதுபோக்க ஆரம்பித்த இந்த மாடி தோட்டத்தினால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது எந்த வகையில் வருது?
0: வீட்டுக்கு தேவையான காய்கறி எடுத்து கிடைக்குது,
1: உங்களுக்கு மிச்சமாகுது.
0: ஆமாம், வெளியில் வாங்க வேண்டிய தேவையில்லை. பச்சை மிளகாய் வேணா போய் பறிச்சிக்கிறோம், கத்திரிக்காய் வேணா பறிச்சிக்கிறோம், தக்காளி வேணா எடுத்துக்கிறோம், கீரை வேணா பறிச்சிக்கிறோம். போய் எங்களுக்கு போக பக்கத்து வீட்டில் கேட்குறவங்களுக்கு சொந்தக்காரவங்களுக்குலாம் கொடுத்துருக்குறோம். இந்த வகையில் தான் பயன்படுத்துவோம், வியாபார நோக்கத்தில் போகல.
1: பூக்கள்லேருந்து விதை எடுத்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்பாங்க கொடுப்பேன்னு சொன்னீங்க, எந்த மாதிரியான பூக்கள்லேருந்து விதை எடுத்து கொடுக்குறீங்க?
0: சாமந்தி, ஜினியா, பால்சம், செவந்தி, இந்த துர்க்கம் சம்மந்தி சொல்லுமில்ல அந்த பூ, சங்கு பூ, இந்த மாதிரி பூக்கள்லாம் அனுப்புவோம்மா.
1: ஓஹோ, கொடி வகை காய்கறிகள்லாம் என்னென்ன வச்சுருக்கீங்க?
0: கொடி வகை காய்கறி வந்து புடலை, அவரை, பாகல், கறி கோவைக்காய்னு சொல்லுமில்ல, மலேசியன் கோவைக்காய் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், அதெல்லாம் வச்சுருக்கேன்.
1: எங்கேருந்து விதைகளும் நீங்கள் இந்த மாதிரி தான் வாங்குறது?
0: விதைகள் கன்றுகளாக வாங்குவேன், விதைகளாக வாங்குவேன். காய்கறிகள் பொறுத்த வரைக்கும்
1: பந்தல்லாம் போட்டிருக்கீங்களா?
0: கிரீன் ஹவுஸ் போட்டுருக்கோம்ல, அதுக்கு கீழே கம்மியை கட்டி விட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வச்சுருக்கேன், கத்திரிக்காயிலே 2-3 வகை இருக்குது, எல்லாம் நிறைய இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்போம். அப்படியே சேலம் முள் கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், வெங்கேரின்னு ஒன்று இருக்குது, பாம்பு கத்திரிக்காய் ஒன்று இருக்குது, தேவதை கத்திரிக்காய்னு இருக்குது, அப்புறம் இங்கே கிரிக்கையில் கொடுத்தா பாலூர் கத்திரிக்காய், சிலுகுரி கத்திரிக்காய், இவங்க கன்றுகள் கொடுத்தாங்க கேவி கேட்டது, அது வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, வெண்டை, சுண்டைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், பீர்க்கன், பீன்ஸு, அவரை, காராமணி, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, கரணக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, கேரட்டு பீட் கூட போட்டுருக்கோம்.
1: மரவள்ளி கிழங்கு,
0: மரவள்ளி கிழங்கு, மரவள்ளிக்கும் சேலத்துலேருந்து வர வச்சாங்க.
1: அதெல்லாம் எந்த மாதிரியான பைகளில்?
0: 25-40 இருக்கும், பெரிய பை இருக்கும்.
1: சரி,
0: அந்த பெரியவில் போட்டு வச்சிருக்கோம்.
1: 25-40 ஆழம் எவ்வளோ இருக்கும்?
0: ஆழம் வந்து ஒரு 2 அடி இருக்கும்.
1: 2 அடி
0: இருக்கும்.
1: அதுலேருந்து அறுவடை செஞ்சீங்களா?
0: இல்லை, இப்போ போட்டு வச்சிருக்கேன், நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு.
1: ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வேளாண் அறிவியல் நிலையத்தில்
0: கேட்டுக்கலாம். நிறைய இங்கே பயிற்சியில் வந்திருக்கேன்.
1: மரங்கள் வகையில் என்ன வச்சிருக்கீங்க?
0: மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை வச்சிருக்கேன் மாடியிலே, பெரிய டம்ளர் 50 லிட்டர்
1: காய்க்க ஆரம்பிச்சு,
0: 50 லிட்டர் கேன்ல காய்க்குது, கொய்யா காய்க்குது, மாதுளை காய்க்குது.

0: பால்பொடாசு சரி இருக்குல்ல, சரின்னா சின்னதாக பால்பொடாசு சரின்னு இருக்கும், அது காய்க்குது. மல்பெரி காய்க்குது. மற்றெல்லாம் இன்னும் போட்டிருக்கேன், இன்னும் கலந்து இதாகலை. மாவு வச்சுருக்கேன், ஸ்டார் போட்டு வச்சுருக்கேன், ஆரஞ்சு சீத்தா முள் சீத்தா இந்த கேன்சருக்காக வச்சுருக்கேன், இது அது போட்டிருக்கேன். நெல்லி, வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் காய் வைக்கல, இன்னும் சப்போட்டா பிஞ்சு வச்சுருக்கேன், இன்னும் காய்க்கலை. அது மரமும் வச்சுருக்கேன், பெரிய பெரிய கேனை வாங்கி 50 லிட்டர் கேனாக இருப்பாருங்க, ஆயில் வர கேனு, அதை கட் பண்ணி அதில் தேங்காய் நார்க்கெல்லாம் போட்டு இந்த இயற்கை உரங்கள்லாம் போட்டு அதில் வச்சுருக்கேன். நல்லா முருங்கை விட வச்சுருக்கேன் மடியில்.
1: இவ்வளோ மரங்கள் வச்சுருக்கீங்க, இப்போ முருங்கை வைக்கலாம் இப்படி
0: அதெல்லாம் வச்சுருக்கோம்.
1: இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி கலவைகள் தான், மண் அந்த மாதிரிலாம் கூட
0: மண்ணை கலந்து மண் கலந்து கலவை தான் கலவை தான். அதான் மணல், தோட்டம் மண், தென்னை நார் கழிவு, தொழு உரம், காட்டு உரம், சாணி உரம்லாம் போட்டு மக்க வச்சு ரொம்ப நாள் கிழிஞ்சு வாங்கிக்குவோம். ஒரு லோடு வாங்கி வச்சுட்டு
1: ஆடு மாடு நீங்கள் வளர்க்கல,
0: வாங்கி வச்சுருக்கோம். ஒரு லோடு அடிச்சுக்குவேன், அதுலேருந்து கலந்து வளர்த்தும் மணல்லாம் வருது இல்லை, அது மணலில் சேர்த்து வச்சுக்க முடியாது, ஒரு லோடு வச்சுக்க முடியாது, எல்லாம் சேர்த்து கலந்துக்கிட்டு நாங்களாக தயார் பண்ணி வைக்கிறது தான், வெளியில் வாங்குறது இல்லை எதுவுமே, நாங்கள் தான் தயார் பண்ணிருக்கோம். காய்ந்த இலதுறையெல்லாம் போட்டு கொள்ளத்தையும் அப்புறம் கேவிக்கையில் கிடைக்குது, பஞ்சகாவியம், மீனமிலம், தேங்காய் கழுவி இங்கே கிடைக்குது, இங்கே வாங்கி வந்துடும். விதைகளும் இங்கே கிடைக்குது, கேவிக்கையில் விதைகளை கிடைக்குது, விதைகள் வாங்கிட்டு போகிறேன் இங்கே தான்.
1: சரிங்கய்யா, இப்போ வந்து ஆனால் பொதுவாக மாடி தோட்டனாலே இது மாதிரி வாங்கி தான் பயன்படுத்தணுமா இல்லை எப்படிங்கய்யா? இப்போ எந்தெந்த விஷயங்களுக்கான அந்த தென்னை நார் கழிவு சொன்னீங்க, இதெல்லாம் வந்து எல்லாராலையுமே பண்ண முடியுமா
0: இல்லை ரொம்ப
1: முதலீடு அதிகமாக
0: ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் நமக்கு கிடைக்குது இல்லை பொழுதுபோகுதில்லை உங்களுக்கு
1: இல்லை. இப்போ பஞ்சகவியா அதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியுமா?
0: என்ன எல்லாம் பண்ணலாம், அதான் எல்லாம் பண்ணலாம், நம்ம வீட்டில் தயார் பண்ணலாம், எல்லாம் கற்றுக்குறாங்க, இங்கேயே கேவிக்கெல்லாம் கற்றுக்குறாங்க, பஞ்சகாவியம் படி தயார் பண்ணுறது கற்றுக்குறாங்க. தேங்காய் நார் இருக்கணும்னா தேங்காயிலேருந்து உரிச்ச தேங்காய் உரிச்ச பிறகுல நார்லாம் வந்து பாருங்கள், நார்லாம் எடுத்து போட்டு வச்சுருந்து அதை கொஞ்சம் மக்கூல் கட் பண்ணி மக்க வச்சு போடணும். இது என்னக்கா தேங்காய் நார் கழிவுனாக்கா இதே விற்கிறாங்க, இதுக்காகவே விவசாயம்ன்றது வரக்காக வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப விலை கூட இல்லை, கம்மியாக இருக்கும். ஒரு கேக்கு இருக்கும், ஒரு 200 ரூபா இருக்கும் ஒரு கேக்கு, ஊராட்சோம்னா அப்படியே பெருசாக வரும், அதை அள்ளி போட்டுக்கிட்டு கலந்து கலந்துக்குவோம்.
1: சரிங்க, நீங்கள் வந்து காய்கறி கழிவு மட்டும் வச்சு உரம்
0: தயாரிக்கிறீங்க,
1: அப்புறம் 3G கரைசல் நீங்களே தயாரிக்கிறீங்க, அது ஊற வைக்கிறது கோமியம் இல்லையா நீர்லையா?
0: தண்ணியிலே நான் கோமியம் தான், கோமியம் மட்டும் மாடு இல்லை, தண்ணியை ஊற்றி ஒரு பொடி நாட்டு சர்க்கரை போட்டு வச்சிங்களேன், அது வந்து எல்லாத்தையும் அப்படியே கரை இது ஆகிடும், ஜெர்மன் ஆகிடும், அதை ஆக்கி சீக்கிரம் சேர்க்க வச்சிருவோம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரம் வச்சுருப்பேன், அது மேலே இன்னொரு இந்த வாட்டர் கேன் இருக்குங்களே, அந்த வாட்டர் கேன் அடியில் ஒரு வலையை வச்சுட்டு அதுக்கு கை வச்சுட்டு மேலே கட் பண்ண வேண்டியது, கட் பண்ணிட்டு அன்னன்னைக்கு கிடைக்கிற காய்கறி கழிவுகள், பழங்கள், தோல்லாம் இருக்குல்ல மேலே உள்ள போட்டு முடியுது, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சர்க்கரை போட்டோம்னா அந்த சொல்லி சொல்லிட்டு அது கீழே அடிக்கிடும். தண்ணி பிடிக்கிறோம்ல, அதுமாரி பைப்பை வச்சு பிடிச்சிக்கிட்டு செடிக்கு ஊற்றினோம்னா நல்ல உரமாயிடும்.
1: ஓ,
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
3: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம், மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.

0: இன்றைய பரபரப்பான நகர்ப்புற சூழலில் ரசாயனங்கள் இல்லாத ஆரோக்கியமான காய்கறிகளை நாமே விளைவித்து அறுவடை செய்யவும் மன அமைதிக்கும் மாடி தோட்டம் ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது. நம்ம வீட்டினுடைய மொட்டை மாடியில் எளிய முறையில் எப்படி தோட்டம் அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மாடி தோட்டம் அமைப்பது குறித்து திருநள்ளாறு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ் கலியபெருமாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: வியாபார ரீதியா நீங்க யோசிக்கலையா? எதுவும்
2: இல்ல, இதுக்கு மேல நம்ம என்ன, அந்த வயசு ஆயிட்டு பொழுதுபோக்கு தான் மெயின் சொல்லிட்டு விட்டானா? சின்ன பிள்ளைங்க என்ன செய்யலாம், பிள்ளைங்க எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் வந்து செய்யறாங்க, வந்து கூட துணையா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த என்னுடைய பயன் என்ன இருக்குன்னு தெரியுது, அவங்களே விட்டு அறுவடை செய்ய சொல்லுவேன். அதனால அவங்களுக்கு அந்த விவசாயத்துல ஆர்வம் வர வைக்கிறேன்.
1: இப்ப நீங்க ஒரு நாளைக்கு இப்ப அறுவடைக்கு போனீங்கன்னா என்னென்னலாம் கிடைக்கும்? காய்கறி எல்லாம் நிறையவே கிடைக்கும், கிலோ கணக்குல கிடைக்கும்.
2: கிலோ கணக்குல கிடைக்காது, ஒரு அண்ணனைக்கு தேவையானது கிடைக்கும், எடுத்து பறிச்சு போனாங்க,
1: கலந்து
2: பெரிய அளவு நல்லா.
1: அப்ப நீங்க காய்கறி வெளியில வாங்க வேண்டிய தேவை கொஞ்சம்
2: தேவை குறைஞ்சிடும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் அங்கேயே கிடைச்சிடும், கத்திரிக்காய் கிடைச்சிடும். வேற ஆங்கில காய்கறிகள்லாம் அவ்வளவு விளையாதுங்க, பச்சாத்தா முறையில் நம்ம கேரட்லாம் நிறைய போட முடியாமல், அதெல்லாம் வெளில வாங்கி தான் வைக்கணும்.
1: கேரட், முள்ளங்கி இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா?
2: வச்சிருக்கேன், முள்ளங்கிலாம் வச்சிருக்கேன், இப்போ என்ன கலந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தை பட்டம் வந்து ஓயில சீசனாக இருக்குது, அடுத்த ஆடி பட்டம் திரும்ப போடணும், அதுக்கு மண்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேன், விதைகள்லாம் வாங்கிட்டு சேர்த்துட்டு இருக்கேன்.
1: இப்போ வந்து எந்த மாதிரியான நேரத்தில் மாடி தோட்டத்தை வந்து நல்லா கவனிக்கணும்? இப்போ நல்லா பச்சுன்னு பசுமையாக இருக்கும், இப்போ ஒரு கோடையோ இல்லை எப்படியா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தோய்வு ஏற்படும் இல்லையா, ஒரு பழுத்து போன இலை மாதிரியோ இல்லை ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுப்போ வந்து எந்த மாதிரி நேரத்தில் நல்லா பராமரிக்கணும், கவனிப்பு தேவை?
2: இல்லை வெயில் காலத்தில் மண்ணு காயமாக பார்த்துக்கணும்,
1: கோடையில் தான்,
2: கோடையில் தான் பார்த்துக்கணும். மழை காலத்தில் ஒன்றும் தேவையே இல்லை, மழை காலத்தில் நமக்கு வந்து இந்த திட உரவெல்லாம் போடணும். வெயில் காலத்தில் திரவ உரம் நிறைய போடுறோம், இதில் மழை காலத்தில் வந்து திட உரமாக போடணும், திட உரம்னாக்கா மண்புழு உரம் போடலாம், மண்புழத்தை போட்டிங்கன்னா போதும். அது
1: அருமையாக சொன்னீங்க, திட உரங்களை போடணும் இல்லைன்னா வேரழுகள் அந்த மாதிரி வரும்,
2: வேரழுகள் வந்துடும். வெயில் காலத்தில் நம்ம திரவத்தில் எல்லாம் கலந்து ஊற்றலாம், நிறைய ஊற்றலாம்.
1: சரிங்க,
2: அது மட்டும் அடியில் வந்து துளை வர துளை இருக்கிறதுனால தண்ணி தேங்காது, கீழே விளைஞ்சிடும் தண்ணி,
1: கண்டிப்பா துளைகள் இடணும் இல்லையா?
2: எல்லாத்தையும் துளை கொடுத்துருக்கணும், விளைந்தால் தான் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி கீழே போனாலும் வேலையில் வந்துடும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து தண்ணியை அதிகமாக ஊற்ற தேவையில்லை, இன்னைக்கு ஊற்றுறோம் ஒரு நாள் விட்டு ஊற்றுறோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி கீழே செஞ்சாமல் கொஞ்சமாக ஊற்றினா போதும், அந்த தண்ணியை எடுத்துக்கும், ஒரே இடம் இரவே இருக்கக்கூடாது, சரியும் தான் கிளம்பவும் கிளம்பாது.
1: சரிங்க, நீங்கள் 10 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, இப்போ வந்து ஒரு தொட்டியில் இப்போ ஒரு மண் நிரப்பியிருக்கீங்கன்னு வச்சுங்க, அது 10 வருடமாக காய்ச்சிக்கிட்டே இருக்குதுன்னா அப்போ அதுக்கு நீங்கள் வந்து அந்த கொடுக்குற உரங்களே போதுமானதா இல்லை மறுபடியும் எடுத்து மாற்றுறது?
2: வெண்டை கத்திரிக்கெலாம் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிட மாட்டோம், ஏன்னா காய்ப்பு திறன் குறைஞ்சிரும். அப்போ அந்த அப்படியே அந்த எல்லாத்தையும் பிடிங்கி எரிஞ்சிட்டு அந்த மண்ணை கீழே கொட்டி காய வச்சுட்டு அதில் உள்ள வேர்க்கெல்லாம் எடுத்துட்டு திரும்ப அந்த மண்புழு உரம் வேப்பமுன்னாக்கு இந்த உயிர் உரங்கள்லாம் சேர்த்து கலந்து போட்டு அதை நிரப்பி தான் வைக்க முடியும்.
1: இப்போ வந்து அறுவடை முடிஞ்சு இந்த 6 மாதத்துக்குள்ள பயிர் இதெல்லாம் வந்து மாற்றுவீங்க? தொடர்ந்து அந்த மாதிரி இருக்கிற பயிர்னா இதை சொல்லலாம், மரப்பயிர்கள் சொல்லலாம்.
2: மரப்பயிருக்கு தான் மேலே போட்டுகிட்டே இருக்காம உங்களுக்கு கிண்டி விட்டு போய் மேலே போட்டு
1: உரங்கள் கொடுத்துட்டே
2: இருக்காங்க, போதும் அது, அது போதும்.
1: அறுவடை முடியும் போது மற்ற தொட்டிகளுக்கு மாற்றிடுவீங்க?
2: தொட்டி மாற்றணும், மாற்றி தான் செய்யணும். புது புது மண்ணை கலந்துடோம்ல, உரங்கள்லாம் கலந்துக்கிட்டு புதுசாக போட்டோம்னா அது அந்த வளர்ச்சி இதை எடுத்துக்கும், அது சத்தை எடுத்துக்கும்.
1: பூச்சி நோய் தாக்குதல்லாம் எப்போதும் உள்ள சாப்பிடையில் உள்ள மாதிரி வருதுங்களா?
2: வரும் வரும், வந்து மாவு பூச்சி அதிகமாக வரும், இந்த மாவு பூச்சியாக திருச்சி கரைசல் போடுவோம், அப்படியும் ஒரு நாள் இல்லைனாக்கா பார்ப்போம், இந்த வேப்பெண்ணையும் காதி சோப்பியும் கலந்துருவோம், இல்லாட்டி ஷாம்பு இருக்கும், ஷாம்பும் வேப்பெண்ணையும் கலந்து நல்லா கலக்கிட்டிங்கன்னா டைலூட் ஆகிடும், அதை ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம், ஏதாவது ஸ்ப்ரே அதெல்லாம் வாங்கிச்சிருக்கோம், சின்ன சின்ன ஸ்ப்ரே எல்லாம் வாங்கிச்சிருக்கோம், அதை வச்சு வச்சுலாம் பாட்டில் ஓட்ட போட்டு கூட உள்ள அந்த இல்லை, இன்னும் காசு கொடுத்து வாங்கணும்னு இல்லை, ஒரு பாட்டு மொழி ரெண்டு ஊக்கால ஓட்டையை போட்டு அதில் போட்டு கலக்கி நீங்கள் அடிச்சுனாலும் கட்டுப்படுத்தும்.
1: பொதுவாக மாவு பூச்சி கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க,
2: வரும் தான் செய்யும், அதான் அது கவனமாக பார்த்துட்டு வரவிடாமல் அதுக்கு அப்பப்போ ஒரு 15-20 நாளைக்கு வந்துடுவ ஏதாவது ஒரு கரைசல் அடிக்கணும், குளிர்ந்த தண்ணி அடிச்சாவே போடுங்க, பிரஷ் வச்சு தீத்துருவோம், அதாவது பார்த்துட்டு அது கஷ்டம் தான், மாவு பூச்சி வந்துட்டு தான் இருக்கும், வராமல் எப்படியும் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருந்தாலும் வந்து ஸ்திரீனு ஒரு சீசன் மாறின உடனே மாவு பூச்சி வரும், அது முதல்ல பிரஷ் வச்சு தீத்தி கீழே தள்ளிவிட்டுருவோம், அதுக்கடுத்து இந்த மாதிரி திரிஞ்சி கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல் இதெல்லாம் அடிச்சிருவாங்கல்ல, இன்னும் கேட்டால் கொஞ்சம் இப்போ தண்ணீரில் சம அளவு கொஞ்சோண்டு வினிகர் இருக்கு பாருங்க, வினிகரை கலந்துட்டு அடிக்கலாம், அதுக்கு அந்த சமயத்தில் இதாகும், அதுவும் கட்டுப்படியாக கட்டுப்படுத்தும்.
1: பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீர் அடித்தாலே அதில் மேலே உள்ள மாவு அது போயிடுச்சு,
2: அது மேலே ஒரு வெள்ளையாக மாவு மாதிரி இருக்கும், அது போனாவே அதில் சக்தி இழந்துடும், அது அது எறும்பு வந்து கொஞ்சம் கீழே அந்த எறும்பு வராமல் இருக்குது, வேப்பம் நாக்க போட்டிங்கனாக்கா எறும்பு வராது, இந்த எறும்பு தான் தூக்கி கொண்டு போய் மேலே வைக்கும் அந்த

0: வெள்ளைப்பூச்சியவே
1: செடி
0: மாத்தது எறும்பு தான். அந்த எறும்பு வராமல் ஆகிட்டோம்னா வெள்ளைப்பூச்சியை கட்டுப்படுத்திடலாம்.
1: வேப்பம்புண்ணாக்கு அடிவுரமா பயன்படுத்துவீங்களா?
0: அடிவுரமா பயன்படுத்துவோம், கலந்து போடுவோம். மேல வேப்ப எண்ணெய் தான் கரைச்சி போட்டுருவோம்ல, தெளிச்சு
1: பயன்படுத்திக்கிறீங்க.
0: பயனுள்ளதாக இருக்குது வீட்டுக்கு, எங்களுக்கும் பயனாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்கு இல்லை சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துக்கும் இதாக இருக்குது. சின்ன பையன் தனியாக இருக்கான், அவனுக்கு எடுத்து ரெண்டாயிரத்துல அவனுக்கு எடுக்கணும் கொடுத்து அனுப்பிடுவோம்.
1: ஓஹோ, காய்கறி செலவுங்கிறதே அதனால இல்லைன்னு கூட சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு மன நிறைவு, பொழுதுபோக்கு.
0: தினமும் காலையில போயிட்டு பூஜைக்கு தேவையான பறிப்பு எல்லாம் பூலாம் வச்சுருவேன். மல்லிகை, முல்லை, இந்த செம்பருத்தி, ரோஜா எல்லாம் பச்சு வருவேன். அதை பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. பக்கத்தில் உள்ள கோயில் இருக்கு, கோயிலுக்கு போட்டுருவோம்.
1: மூலிகை
0: வீட்டுக்கு தேவையான இருமல்னாக்கா இந்த துளசி இருக்கு, தூதுவளை இருக்கு, அது போட்டுவோம். பிரண்டை இருக்கா? பிரண்டையில மூணு வகை இருக்கு.
1: பிரண்டை
0: உருட்டை, பிரண்டை பட்டை, பிரண்டை இலை பிரண்டைன்னு மூணு வகை வச்சிருக்கேன். இன்னொரு வகை வந்து ஓலை பிரண்டை இருக்கு, அது கிடைக்கல, இன்னும் கேட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட.
1: இதெல்லாம் இப்ப நீங்க தேடிட்டே இருப்பீங்களோ?
0: தேடிட்டு தினம் பாக்குறோம்ல.
1: நீங்க சொன்ன பிறகுதான் தெரியுது பிரண்டையில இத்தனை வகை இருக்கு.
0: ஆமா, பிரண்டையில இருக்கு. கத்தாழையில ஒரு ரெண்டு வகை இருக்கு, சிவப்பு கத்தாழை இருக்கு, சாதா கத்தாழை இருக்கு. சொட்டு கத்தாழை இருக்குல்ல, கட் பண்ணா சிவப்பா இருக்கும் அது, சொல்றேன். அது இதோட கொஞ்சம் சத்து அதிகமானது, அது வச்சிருக்கிறோம். இதே மாதிரி ஒன்று தேடிச்சேதான் வாங்கணும். பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போட்டே இருப்பாங்க இதை இந்த வச்சிருக்கேன்ட்டு. உடனே ஃபோன் பண்ணி இதை அனுப்புங்க, எவ்வளோ கிடைக்கும்.
1: உங்கள்கிட்ட இருக்கிறதுலே அரிய வகையான செடியோ மூலிகையோ அப்படின்னா என்னத்தை சொல்லுவீங்க?
0: நிறைய இருக்கு, எல்லாமே பெரும்பாலும் கிடைக்காத. மாயன்கிற தவசிக்கிற எல்லாம் பெருமை எல்லாருக்கிட்டே இருக்காது.
1: அதெல்லாம் எங்கேருந்து வாங்கினீங்க?
0: அது வந்து நம்ம பஜனைக்குள்ள இருக்கு. பஜனைக்குள்ள யாருக்கும் தெரியாது, அவங்க வச்சிருக்காங்க. அங்கே வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் சூப் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது.
1: விற்பனைக்கு கொடுக்குறாங்க?
0: விற்பனை கொடுக்குறாங்க. ஒரு செடி போறான்னு கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்கும். அதெல்லாம்
1: மூலிகைகள்லாம் பயன்படுத்திக்கிறீங்களா? எல்லாமே
0: பயன்படுத்துவோம். இப்போ சங்குப்பூ இருக்குங்க, சங்குப்பூவில் வந்து டீ போடலாம். ஈவினிங் அதில் சங்குப்பூ வச்சு போட்டு டீ போட்டோம்னா
1: அந்த நீல கலர் பூ
0: அருமையாக இருக்கும். வெள்ளை சங்கட்டை வந்து குழந்தைங்களுக்கு அரைச்சி ஊற்றுவாங்க சளி பிடிக்காமத்துக்கு. தூதுவளை சாப்பிடலாம். ஓமவல்லி இருக்கு சளி பிடிச்சா சாப்பிட்றதுக்கு. எல்லா வகையான வச்சிருக்கிறேன்.
1: சரிங்க, இப்போ வந்து நிலமே இல்லை அதனால விவசாயம் பண்ணலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க மாடித்தோட்டம்
0: வச்சு
1: சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாவும் ஆர்வமாவும் இருக்கும்.
0: பாக்குறவங்க
1: இல்ல, நிலம் இல்லைன்னு சொல்லி ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப நீங்க சொல்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். மரங்கள்ல இருந்து பூக்கள்ல இருந்து மூலிகை காய்கறி அனைத்தும் வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இளைஞர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவீங்க மாடித்தோட்டத்தை பத்தி?
0: வீணாக பொழுது கழிக்காம வீட்டுல பயன்படுத்தி வச்சிட்டோம்னாக்கா, அதை மாடித்தோட்டம் போட்டோம்னாக்கா வீட்டுக்கு தேவையான காய்கறி கிடைச்சிரும், மன நிம்மதி கிடைக்கும்.
1: தக்காளி
0: போட்டு காய்கறி அதிகம் போட முடியல, வர்ற ஆடிப்பட்டத்தில் பூச்செடிகளை கொஞ்சம் குறைச்சிட்டு காய்கறிகளை அதிகம் வைக்கலாம்.
1: மனசும் முயற்சி, ஆர்வம், உழைப்பு இதெல்லாம் இருந்தா எல்லாமே சாத்தியம் தான்.
0: யாருக்கும் சாகுபடியை பத்தி சந்தேகனாக்கா என் நம்பர் கொடுங்க, கேட்கிறவங்கள்ட்ட சொல்றேன்.
1: ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப உங்களோட அலைபேசி நான் கொடுக்குறேன். கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இப்ப நீங்க நிறைய மூலிகைகள் சொன்னீங்க, நிறைய அரிய வகை செடிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு வேணும் இல்ல அதை பத்தின சந்தேகங்கள் உங்கள்ட்ட கேட்கணும்னா கேட்பாங்க. குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, திருநள்ளார் எஸ் கலியபெருமாள் அவங்களோட அலைபேசி எண் 9159587029. மீண்டும் ஒரு முறை 9159587029. ரொம்ப நன்றிங்கய்யா.
0: காரைக்கால் வானொலிக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி.
1: நன்றிங்கய்யா.
2: இதுவரைக்கும் மாடி தோட்டம் அமைப்பது குறித்து திருநள்ளார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எஸ் கலிபெருமாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். இன்றைய பரபரப்பான நகர்ப்புற சூழலில் ரசாயனங்கள் இல்லாத ஆரோக்கியமான காய்கறிகளை நாமே விளைவித்து அறுவடை செய்யவும் மன அமைதிக்கும் மாடித்தோட்டம் ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். நம்ம வீட்டினுடைய மொட்டை மாடியில் எளிய முறையில் எப்படி தோட்டம் அமைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம செய்யலாங்க. வாட்டர் ப்ரூஃபிங்

0: மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை மாடியினுடைய தரையில் நீர் கசிவு ஏற்படாமல் இருக்க தகுந்த வாட்டர் ப்ரூஃபிங் பூச்சு நம்ம செய்கிறது நல்லது. தரைக்கு மேலே பிளாஸ்டிக் ஷீட்டுகளை பரப்புறது அவசியங்க. தொட்டிகள், இந்த க்ரோ பேக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடியினுடைய எடையை குறைக்க சிமெண்ட் தொட்டிகளுக்கு பதிலாக நம்ம இலகுவான தரமான யூவி கதிர்வீச்சால் பாதிக்கப்படாத க்ரோ பேக்குகளை நம்ம பயன்படுத்தலாம். அது மாதிரி மாடி செடிகளுக்கு வெறும் மண்ணை மட்டும் பயன்படுத்தக்கூடாதுங்க, அது எடையை அதிகரிக்கிறதோடு இறுகிவிடும். செடிகள் செழித்து வளரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பங்கு செம்மண் மண் சத்துக்காக, ஒரு பங்கு தேங்காய் நார் கழிவு, இது ஈரப்பதத்தை தக்க வைக்கும், எடையும் குறையும். ஒரு பங்கு மண்புழு உரம் அல்லது மட்கிய தொழு உரம், இது ஊட்டச்சத்திற்காக. இதோட வேரெழுகள் நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆரம்பத்தில் எளிதாக வளர்க்கக்கூடிய செடிகள்லேருந்து நம்ம தொடங்கணுங்க இந்த மாடி தோட்டத்தை. கீரைகள், பாலைக்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி மற்றும் புதினா, இது போன்ற கீரைகளை நம்ம பயிரிடலாம். அப்புறம் தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய், கொத்தவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், பாகற்காய், இப்படி மாடி தோட்டங்களுக்கு ஏற்ற காய்கறிகளை நம்ம பயிரிடலாம்.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 8 மணி.
2: இளைய பாரதம்

வணக்கம் நேயர்களே, இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பிக்கும் வகையில் காரைக்கால் பண்பலையும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அப்பல்கலைக்கழக வளாகத்தில் இம்மாதம் 11 இணைந்து நடத்திய இளையோர் முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற உடனடி பேச்சு போட்டியின் தொகுப்பு.

0: வானொலிக்கு 90 இந்த சிறப்பு நிகழ்ச்சியில யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்காக நம்ம திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுப்போம், அந்த தலைப்பை எடுத்துட்டு அவங்க உடனடியாக அதில் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் பேசணும். உங்களுக்கான தலைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் எடுத்துக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: எல்லோருக்கும் வணக்கம், என் பெயர் பரமநாயகி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் காதுகள் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: வெகுஜன மக்கள் தொடர்பியல் துறையில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறேன்.
0: சரி, உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் என்ன வருங்க?
1: நாகப்பட்டினம்.
0: நாகப்பட்டினம். இந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கான முதல் காரணம் என்ன? ஏன்னா இந்த யூனிவர்சிட்டிங்கிறது உங்களுக்கும் யூனிவர்சிட்டி எவ்வளவு தொலைவு இருக்கு, நீங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு வரதுக்கான முக்கிய காரணம் என்ன?
1: ஆனால் யூஜி வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் படித்தேன். அப்போ படிக்கும்போது எனக்கு இங்கே திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட சீனியர்ஸ் வந்து தென் இங்கே வந்து பிஜி படிச்சாங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி அவங்க மூலமாக தான் இங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, இங்கே இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு அவங்க சொல்லி தான் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன்.
0: சரி, நீங்கள் ஒரு கற்பனையோடு வந்திருப்பீங்களா இந்த யூனிவர்சிட்டிக்கு வரும்போது? இப்படிலாம் இருக்கும், இங்கே ஃபேக்கல்டிஸ் இப்படி இருப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும்னு கற்பனையோட இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது இங்கே எப்படி இருக்குது?
1: நான் எதிர்பார்த்ததை விட இங்கே நான்
0: சரி இப்போ

0: வானொலிக்கு 90ல் உடனடி தலைப்புல இப்ப நீங்க பேச போற தலைப்பு
1: இளைஞர்களின் வாழ்வில் வானொலியின் பங்கு.
0: இளைஞர்களின் வாழ்வில் வானொலியின் பங்கு பேசுங்க மேடம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு இளைஞர்களின் மத்தியில் வானொலியின் பங்கு. ஃபர்ஸ்ட், வானொலியின் பங்கு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றதை பத்தி நான் சொல்றேன். இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி வந்துட்டு வானொலி இல்லைன்னா நிச்சயமா நடக்காது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு மக்களுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு வந்து வானொலி வந்து ரொம்ப பெரிய முக்கியமான காரணமா இருந்தது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, குடும்ப கட்டுப்பாடு, போலியோ அவேர்னஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரேடியோ மூலமா தான் வந்துட்டு கிராமப்புறத்துல எல்லாம் போயிட்டு ஈஸியா மக்கள் வந்து அப்ரோச் பண்ணி அந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து எல்லார் வீட்லயுமே வந்துட்டு தொலைக்காட்சி இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஸோ வானொலி வந்து ஒரு வீட்டில் வானொலி இருந்தா போதும், அந்த தெருவே வந்துட்டு வானொலி மூலமா கேட்டு பயன்பெறலாம். ஸோ அப்படிதான் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னா வானொலி வந்துட்டு ஈஸியா இருந்தது. ஏன் வானொலி வந்துட்டு இப்பயும் நம்ம கேட்டுட்டு இருக்காங்களா இளைஞர்கள் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஒரு சில இளைஞர்கள் கேட்கறது இல்லை, ஆனா மேக்சிமம் வந்து இளைஞர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இந்த காலகட்டத்திலயும் வந்துட்டு வானொலி முக்கியம் அப்படின்னா, வானிலை அறிக்கையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த ரீசன் வந்துட்டு இப்ப கடலுக்கு எல்லாம் போறாங்களே மீன் பிடிக்க, ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு நெட்ஒர்க் கிடைக்காது. ஸோ டிவிலையோ மொபைல்லையோ வந்துட்டு அவங்களால நியூஸ் பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் வந்துட்டு ரேடியோ தான் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இன்னுமே வந்துட்டு ரேடியோ வந்து இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, நான் நாகப்பட்டினத்துல இருக்கன்றனால காரைக்கால் எஃப்எம் வந்து சின்ன வயசுல கேட்டிருக்கேன். பட் அப்போ வந்துட்டு காரைக்கால் எஃப்எம் 100.3 சொல்லிட்டு அந்த இது பண்றது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியா இருக்கும். நாகப்பட்டினத்துல உள்ள மீனவர்களுக்கு வந்து இன்னுமே காரைக்கால் எஃப்எம்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியே எடுத்துப்போமே, சில இடத்துல வந்துட்டு நெட்ஒர்க் கிடைக்காது. ஆனால் அப்படி இருக்கிற இடத்துலையுமே வந்துட்டு ரேடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கேட்கறதுக்கு. புக்கு வந்து எப்படி ஒரு நண்பன் சொல்லுவாங்களோ அதே மாதிரி ரேடியோவுமே ஒரு நண்பன் தான். இன்னொன்று வந்து இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் மூழ்கிருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளோட கற்பனை திறன்கள் வந்து ரொம்பவே கம்மி ஆகிட்டு இருக்கு. நம்ம யோசிக்கவே மாட்டோம், எதாக இருந்தாலுமே வந்துட்டு மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரேடியோவில் ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா நம்மளோட கற்பனை திறன்கள் அதிகரிக்கும். ரேடியோவில் மட்டும்தான் ஃபேக்கான நியூஸ் எதுவுமே வராது. இப்போ எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கோ அதே அளவுக்கு வந்துட்டு ஃபேக் இன்ஃபர்மேஷன், மிஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு நியூஸ் வந்துட்டு உண்மையா இருக்குன்னு நீங்க எங்க போயிட்டு கேட்க முடியும்னா ரேடியோல, ஆகாஷவாணி ஆல் இண்டியா ரேடியோல எல்லாம் போயிட்டு போனீங்கன்னா அவங்க அபிஷியலா ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு நியூஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. ஃபேக்கான நியூஸ் இதுவரைக்குமே ஆல் இண்டியா ரேடியோ ஹிஸ்டரியிலேயே ஒரு நியூஸ் வந்திருக்காது. அதுவும் இல்லாம கான்ட்ரோவர்சியான, சர்ச்சைக்குள்ளான, மக்களோட உணர்ச்சியை தூண்ட விதமா ஒரு வயலன்ஸை கிரியேட் பண்ணாத அளவுக்கு ஒரு நியூஸ் வந்து ஆல் இண்டியா ரேடியோவால மட்டும்தான் கொடுக்க முடியும். கொரோனா காலகட்டத்தில எல்லாம் வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவா மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கற ஒரு ஊடகமா வந்துட்டு ஆல் இண்டியா ரேடியோ தான் இருந்துச்சு. அவங்க மட்டும்தான் கரெக்டான ரிப்போர்ட்டை வந்துட்டு மக்களுக்கு கொடுத்து ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு கொடுக்கற விதமா வந்துட்டு நியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பொன்னியின் செல்வன் புக்ஸ் நம்ம படிக்கிறோம்னு வைங்களேன், அதோட கற்பனை வந்துட்டு இப்படிதான் இருப்பானா ராஜேந்திர சோழன், இப்படிதான் நந்தினியோட கேரக்டர் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணுவோம். சேம் திங் நம்ம வந்து ரேடியோல ஒரு நியூஸ் கேட்கறோம் அப்படிங்கும் போது நம்மளோட இமேஜின் பவர் வந்துட்டு அதிகமாகும். ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்கள் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் கேட்கறது இல்லை ஆல் இண்டியா ரேடியோல. நான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறேன், யாராவது கேட்கல அப்படின்னா இனிமேல் கேட்க ஆரம்பிங்க. வாய்ப்பளித்ததற்கு நன்றி.
0: தேங்க்யூ. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு மாணவர் வராங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: குரல்களின் வழியே செவிகளுக்குள், நான் ரோஹித்.
0: உங்களுக்கு என்ன ஊருங்க?
2: நாகப்பட்டினம்.
0: நாகப்பட்டினம் தான். அப்ப பக்கத்துல உள்ள நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க?
2: நான் இங்க முதுகலை செவ்வியல் தமிழ் முதலாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு
0: இருக்கேன், தமிழ் துறை. அதனால நாங்க உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறோம், என்ன தலைப்புல பேச போய் நாங்களும் ரொம்ப எதிர்பார்க்கிறோம்.
2: கண்டிப்பா.
0: உங்களுக்கான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எடுங்க.
2: எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஒழுக்கத்தின் முக்கியத்துவம்.
0: ஒழுக்கத்தின் முக்கியத்துவம் பேசுங்க.
2: முந்து புகழ் செந்தமிழை சிந்துகவி சிந்தி மனம் சொந்தமுடன் பாட வேண்டும். நம் சந்ததமும் வந்ததனும் வந்தமுடன் சிந்தையிலே கந்து தமிழ் சூட வேண்டும். புது விந்தை தரு சந்தமுடன் வந்து மன சந்துகளில் குந்து தமிழ் காண வேண்டும். திரு மந்தநகை சந்தனமாம் எந்தனுகை செந்தமிழால் இந்த நிலம் வாழ வேண்டும், இந்த நிலம் வாழ வேண்டும். அவைக்கு என் முதல் வணக்கம். குரல்களின் வழியே செவிகளுக்குள், நான் உங்கள் ரோஹித். இரண்டடி வாங்கினால்தான் திருந்துவீர்கள் என்றால் அந்த அடியை வள்ளுவனிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாபழி அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். வாழ்க்கைக்கான அத்தனையுமே திருக்குறளில் இருக்கு. அப்படிப்பட்ட திருக்குறளில் 40வது அதிகாரத்தில் தான் கல்வியை சொல்லுவார். ஆனால் 14வது அதிகாரத்திலேயே ஒழுக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ஒழுக்கம்தான் ஒரு மனிதனை மனிதனாக்கும். ஒழுக்கம்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனை மனிதன்கிற அங்கீகாரத்தை பெற்று தருவதற்கான வழிமுறையாக இருக்கும். When health is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். அது போல தான் இங்கு ஒழுக்கம் அப்படின்னுங்கிற அந்த பெயர் தமிழில் மிக ஒரு அருமையான பெயர் அல்லவா? அந்த அந்த சொல்லுக்கான அர்த்தம் இருக்கு இல்லையா? இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று சொட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல சொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொட்டுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒழுகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒழுகுது அப்படிங்கிறதுடைய மூல வடிவம் தான் ஒழுக்கம்னு சொல்லப்படுது. ஒன்று தொடர்ந்து கற்பிக்கப்படுவது, ஒன்று தனக்கு

0: உள் ஆழமாக கற்பிக்கப்பட்ட ஒன்றுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம்தான் தீய ஒழுக்கம், நல்லொழுக்கம் அப்படின்னு அதை வகைப்படுத்தப்படுது. தமிழிலேயே அகஒழுக்கம் புற ஒழுக்கம்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தையே பிரித்து வாழ்ந்தது தான் நம்ம சங்க இலக்கிய முறையில் தமிழர்களுடைய மரபாக இருக்குது. அப்படி இந்த மனிதர்களுடைய வாழ்வியலுக்கு, வாழ்க்கைக்கு, சமூக அங்கீகாரத்திற்கு என அனைத்திற்கும் முக்கியத்துவமாக விளங்குறது தான் ஒழுக்கமாக இருக்கு. உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அது ஏன்னா உன் நண்பனுடைய ஒழுக்கத்தை வச்சு தான் நீ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். வானொலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இரு நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்ட இந்திய தேசத்தில் முதல் முதலாக ஒரு ஒளி இந்த மண்ணிற்கான விடுதலை ஒளியை கூறியது. அவ்வொளி தேநீர் கடைகளின் வாயிலில் அமர்ந்திருந்த பாமரனுக்கும் இந்த சுதந்திர தாகத்தினை வெளிப்படுத்திய ஒளி. அவ்வொளி மண்ணின் ஒளி, ஆனால் அது அழைக்கப்படுவது வானொலி. அவ்வொளி இந்த மண்ணின் ஒளி, ஆனால் அது அழைக்கப்படுவது வானொலி. அந்த வானொலி மகிழுந்தில் பயணிக்கும் பொழுதும் ஒளிபரப்பப்படும் ஒளி. அவ்வொளி பேரிடர் காலங்களில் நம்மை காக்கும் மொழி. எத்துணை அலைகள் இந்த மண்ணை கடலிலிருந்து வந்து அலையெடுத்தாலும் வானொலியின் அலைகள்தான் இங்கு செவிகளில் கேட்கின்பம் பெற செய்கிறது என்றால் அதுதான் வானொலியின் பண்பு. வானொலியின் வாயிலாக உங்களிடம் ஒழுக்கத்தின் மேன்மையை கூறுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். வாய்ப்பளித்தமைக்கும், வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி சார்கிறேன்.
1: ரொம்ப சூப்பராக பேசுறீங்க சார்.

0: வானொலிக்கு 90 யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தான் மாணவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம், கலந்துரையாடிக்கிட்டு இருக்கோம். உடனடி தலைப்பு அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு மாணவர்கள் ரொம்ப சூப்பராக அசத்திட்டாங்க. அடுத்து ஒரு மாணவர் வராங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி.
0: கிருஷ்ணமூர்த்தி, என்ன ஊருங்க?
1: நான் வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து வரேன்.
0: இப்போதான் நாங்கள் நாகப்பட்டினத்தை கடந்து திருச்சிராப்பள்ளிக்கு போயிருக்கோம். எப்படி காவேரி திருச்சியிலேருந்து இங்கே வருதோ அவர் நீங்களும் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க?
1: நான் வந்து வேதியியல் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், முதலாம் ஆண்டு.
0: இந்த வேதியியல் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது எப்படி?
1: நான் வந்து பள்ளி பருவத்திலே வந்து சயின்ஸில் ஆர்வமாக இருந்ததுனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஏதாச்சும் எடுக்கலாம்னு இருந்தேன். அதில் எனக்கு இப்போ கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் நான் இப்போ கெமிஸ்ட்ரி எடுக்கும்.
0: சரி, இப்போ நாங்களாம் சின்ன வயசில் தான் பீரியட் பிப்பர்ட்னு சொல்லுவாங்க, அது ஒரு கலர் பிங்க் கலர் வரதுக்கு அப்படியே பண்ணிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வரும்போது?
1: நாங்கள்
0: அதே தான் இருக்குமா இல்லை மாறி இருக்குமா தெரியல. எங்களுக்கு
1: தொடக்க நிலை இப்போ தான் முதலாம் ஆண்டு படிக்கிறோம், இப்போவும் அந்த ஒரு நிலையில் தான் இருக்குது. இனிப்பு வரும் காலகட்டத்தில் அதாவது 2-3 ஆண்டுகளில்
0: பேச போறார்.
1: அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுக்கணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, உன்னை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச எடுத்திருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விழிப்புணர்வு. ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உடல் ஆரோக்கியத்தை வந்து எப்படி பேணி பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு கோர், ஒரு கருத்து, ஆரோக்கியத்திற்காக ஒன்று கூடுவோம், ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கோர். இதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம வந்து ஆரோக்கியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆரோக்கியம் என்று ஒரு சொல்ல சொல்கிறப்போ நம்ம என்ன நினைப்போம்னா உடல் வியாதி இதெல்லாம் தான் நினைப்போம். ஆனால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறது உடல் அளவுலேயும் சரி, மனசளவுலேயும் சரி, சமூக அளவுலேயும் சரி, ஒரு நலனாக இருக்கிறது தான் வந்து ஆரோக்கியம்னு சொல்லி சொல்கிறோம். இதை வந்து திருமூலர் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடல் ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல்னு சொல்லி திருமூலர் அப்பவே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இந்த ஊனுடல் ஒரு ஆலயமாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 தூண்கள் இருக்கிறது. அந்த 3 தூண் தான் வந்து உடல்

ஆரோக்கியம், மனதளவில் ஒரு ஆரோக்கியம், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், இதில் ஏதாவது எந்த ஒரு தூண் சரிஞ்சாலும் அந்த ஆலயம் வந்து சரிஞ்சிடும். அப்போது அந்த ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு மக்கள் இடையிலே வந்து ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. அந்த விழிப்புணர்வு போய் சேரும்போது தான் அந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சொல்கிறோம் உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிற வரையில் எத்தனை பேர் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது டவுட். உடல்ங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட் ஸ்டைல்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கி வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம், எதை சாப்பிட்றோங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாமல் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். அதை வந்து மக்களிடையில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய நல்லது கெட்டதை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு விழிப்புணர்வு. எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நம்முடைய பல்கலைக்கழகத்திலேயே ஓரிரு வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய விடுதிகள்லையும் கேன்டீனுக்கு முன்னாடியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ சர்க்கரை இருக்குது, அதாவது நம்ம வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் எவ்வளோ சர்க்கரை வெள்ளை சர்க்கரையோட அளவு இருக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஆனால் அதையும் பார்த்துட்டு நம்ம போய் வாங்கி சாப்பிட்றோம். ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு பிஸ்கட்டாக இருக்கட்டும், ஒரு ஜூஸாக இருக்கட்டும், பழச்சாராக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்கிறதுங்கிறது அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த மாதிரி விழிப்புணர்வுகள் கொடுக்குறப்போ அதை தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய ஆரோக்கிய கேடுகளை வந்து நம்ம குறைச்சிக்கணும். அப்போது சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும்தான் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறது கிடையாது. தூக்கம், இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து சமூகத்தில் வந்து மிகப்பெரிய தூண்கள்னு நம்ம இளைஞர்களை சொல்கிறோம். ஆனால் அந்த இளைஞர்கள் இன்னைக்கு எவ்வளோ மணி நேரம் தூங்குறாங்கங்கிறது நமக்கு தெரியுதா? காலையில் எந்திரிக்கிறப்பவே அலாரம்ங்கிற பேரில் நம்ம கையில் ஃபோனோடு தான் எந்திரிக்கிறோம். அலாரத்தை ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்போது காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம ஃபோனில் இருக்கும், நைட்டு படுக்கிற வரைக்கும் ஃபோனில் இருக்கும். அப்போ கண்கள் பாதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் வந்து ராத்திரி நம்ம எவ்வளோ நேரம் ஸ்க்ரோல் பண்ண போயிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு இது இருக்காது, நேரத்தை வந்து திருடிக்கிட்டே இருக்கும் அது. அப்போது நம்ம வந்து நமக்கு மேலே ஒரு கட்டுப்பாடு இருந்து நம்ம வந்து தூக்கத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து இப்போது சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ இன்றைக்கி நேரத்தில் இல்லை, இப்போது இதுக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னார், திருவள்ளுவர் வந்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் சொல்லியிருக்கிறாரு திருக்குறள்னு சொல்லியிருக்காங்க. அப்போது திருவள்ளுவர் இப்போ இதை பற்றியும் சொல்லியிருப்பார் இல்லையா? அப்போ வந்து அவருக்கு இதுக்குன்னு ஒரு அதிகாரம் ஒதுக்கி மருந்துன்னு சொல்லி சொல்லியிருக்கார். அந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிறார். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு அளவாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மிகுதியானாலும், அதாவது அதிகமானாலும் குறைஞ்சாலும் அது நமக்கு என்ன ஆகுமா, அது நோயாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மருந்தென வேண்டா யாக்கைக்கு அப்படிங்கிறார். அதாவது ஒரு உடம்புக்கு மருந்துங்கிறது தேவையில்லை. எப்போன்னா அருந்தியது அற்றது, அது என்ன நம்ம என்ன சாப்பிட்டோம் சாப்பிட்றங்கிறத பார்த்து சாப்பிட்டோம்னா மருந்துங்கிறது வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ உணவு கட்டுப்பாடு இருந்தால் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்ததாக தூக்கம், தூக்கத்தை வந்து கரெக்டாக ஒரு டெய்லியும் இப்போ 9 மணினா அதுக்கு மேலே நம்ம வந்து நம்முடைய மொபைல் யூசேஜ் எல்லாம் குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு நம்ம வந்து நைட்டு எவ்வளோ தூங்குறோமோ அதுதான் அடுத்த நாளுக்கான ஒரு பவர் சார்ஜிங் மாதிரி. இப்போ நம்ம எப்படி மொபைலை சார்ஜ் போடுறோமோ அது மாதிரி நம்ம ஒழுங்காக தூங்கினா தான் அடுத்த நாள் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். அதனால தூக்கம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்று இன்றைய ஆரோக்கிய இதில். வானொலியின் பங்கு வந்து இப்போ ஆரோக்கிய விழிப்புணர்வுல பார்க்கணும்னா, இப்போ திருச்சிராப்பள்ளியில் வந்து எப்படின்னா, நாங்களாம் வந்து 2005 அந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்த ஆட்கள் வந்து நாங்கள் தொலைக்காட்சி, ஸ்மார்ட் ஃபோன்ஸ், வானொலி எல்லா காலகட்டத்திலையும் நாங்கள் வந்து ஒரு இடைநிலை காலகட்டத்தில் பயணிக்கிற ஒருத்தவங்க. நாங்கள் சின்ன வயசில் இப்போவும் நாஸ்டாலஜிக் மெமரிஸாக நாங்கள் திருச்சிராப்பள்ளி எஃப்எம் நிறைய கேட்டதுடைய இது இருக்குது. அதில் டாக்டர்ஸ் இருக்காங்க நிறைய. இப்போ நமக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அவங்கள்ட்ட நேயர்கள் மூலமாக கேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு கொரோனா காலகட்டத்திலலாம் மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், ஒரு சமூக இடைவெளிகளை பின்பற்றுற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தது வானொலி. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த ஆரோக்கிய விழிப்புணர்வில் வந்து ஆரோக்கியத்தை வந்து சீர்குலைக்கிறது வந்து போதை பழக்கம். நல்லா வாழக்கூடிய வாழ்க்கையை சீர்குலைக்கிறதுக்காக வர்றதுதான் அந்த போதை பழக்கம். ஒரு தாட்டி தானே ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி தொட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கையே சீர்குலைக்கும். எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைங்கில் தான் ஆரம்பிக்கும், அடுத்தது வந்து வாழ்க்கையே சீர்குலைக்கும். அப்போது அவங்கவங்க அதோடய அவேர்னஸாக இருந்து அதை வந்து தொடாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோளில். அது வந்து எல்லாருடைய வேண்டுகோள். நம்ம வீட்டையும் மற்றவங்களையும் நினச்சோம்னா அதை வந்து தொடுறதுக்கான மைண்ட் செட் நமக்கு வராது. அப்போது அது நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் போதை பழக்கம்ங்கிறது. தண்ணீர் குடிக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறோம் கேரளானா குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெயிலை சகிக்க முடியாமல் எல்லாம் கேரளாவுக்கு போயிட்டு இருந்தோம். ஆனால் அங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய வெயில் அளவுக்கு எட்டி நல்ல வெயிலாக இருந்துச்சு. அப்போது மக்கள்லாம் வந்து வெப்ப அலையில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போவும் அந்த வெப்ப அலையில் எப்படி மக்களை பாதுகாத்து கொள்ளுங்கிறதையும் இந்த அதாவது எல்லா தரமான விஷயத்துலையும் மக்கள் எப்படி மேன்மையாக இருக்குங்கிறது இந்த வானொலி கொண்டு போய் சேர்க்கும். அப்போவும் அவங்க சொன்னாங்க எப்படி தண்ணி நிறைய குடிங்க அப்படிங்கிற. தண்ணீருங்கிறது சராசரியாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற விஷயம். அதை நம்ம குடித்தோம்னாவே நிறைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் தானாகவே சரியாயிரும். இதுக்காக இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் அந்த கேர்னு நிறைய நம்ம சொல்கிறோம், ஹேர் கேர் ஸ்கின் கேர்னு. தண்ணியே பாதி விஷயத்தை சரி பண்ணிடும், அதுக்கப்புறம் எதுனா நம்ம பார்த்துக்கிறது தான். ஆனால் தண்ணியை எல்லாம் கரெக்டாக குடிக்கணும். தண்ணி, தூக்கம், கரெக்டான சாப்பாடு, நம்ம
என்ன சாப்பிட்றோங்கிறத பார்த்து சாப்பிடணும். வெள்ளை சர்க்கரை எல்லாரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனால் அதோட

0: பின் விளைவுகள் அன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அன்னைக்கு தெரியாது, பின்னாடி தான் தெரியும். எங்கள் தாத்தா பாட்டிட்டெல்லாம் போய் ஒரு பிஸ்கட் கொடுத்தா கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா நமக்கு அது டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க அந்த ஒரு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்த காலம் இல்லை, அதனால் அவங்களுக்கு அது டேஸ்ட்டாக தெரியலை. நமக்கு அது டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் உடம்புக்கு நல்லதான்னு கேட்டால் தெரியல. அப்போது சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் தூக்கத்திலையும் குடிக்கக்கூடிய தண்ணீருடைய அளவுலையும் நல்ல பழக்க வழக்கங்கள்லையும் இது பண்ணால் நம்முடைய ஆரோக்கியத்துக்கான விழிப்புணர்வுடைய வெற்றி அதில் தான் இருக்குது. நம்ம எல்லாரும் அதை பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழணுங்கிறது கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆளுநருக்கு நன்றி.
1: இந்த மாணவர் சூப்பராக பேசுகிறார். இந்த ஆரோக்கிய விழிப்புணர்வில் வானொலியின் பங்குன்னு சொல்லும்போது உங்களுக்கும் சில தகவல் சொல்லிக்கிறோம். வானொலி நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு நலமாய் வாழன்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம். கரண்ட் அப்டேட்டில் இப்போ என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ குழந்தை பராமரிப்புன்னு கொடுத்துட்டுருந்தோம்னா, இப்போ கோடைக்காலம் வந்து கோடைக்காலத்தில் பாதுகாப்பது எப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு கொடுக்குறோம். ஈவினிங் 6:40 நாங்கள் கொடுக்குறோம். அது போதா குறைக்கு நாங்கள் வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ப்ரோக்ராமும் கொடுத்துட்ருக்கோம். ஆரோக்கிய விழிப்புணர்வில் இங்கே வானொலி பங்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, கேட்டு பயன்படணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மாணவர் சந்திக்க போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் சார், என் பேர் ஈஸ்வர்.
0: ஈஸ்வருக்கு என்ன ஊருங்க?
1: இங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி.
0: பாத்தீங்களா, இப்பதான் கரண்ட் ஸ்ட்ரீட்டே வந்திருக்கோம் நம்ம. நாகப்பட்டினம் தாண்டி திருச்சிராப்பள்ளி போய் திருவாரூர் மன்னார்குடி பக்கமே வந்திருக்கிறோம். மன்னார்குடிக்கும் எங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோயில்ல ஆலய உள்ள ப்ரோக்ராம் அடிக்கடி பண்ணுவோம் நாங்க. அதனால வானொலி எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. உங்களை சந்திக்கிற எங்க ஈஸ்வர் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஃபர்ஸ்ட் இயர் சார், முதலாம் ஆண்டு.
0: சார், உங்களுடைய தலைப்பு எடுங்க.
1: இளையோரின் கனவுங்கிற.
0: இளையோரின் கனவு.
1: இளைஞர்களின் கனவு.
0: சார், உங்களுடைய கனவு என்னன்னு சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். போதிக்கு
1: இந்த யூனிவர்சிட்டி சேர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு கனவுலே தான் சார் வாழ்றோம். யூனிவர்சிட்டி வந்ததே ஒரு கனவா தான் நாங்க இப்ப பாக்குறோம். நாங்க படிச்சு மென்மேலும் வளர்றதுக்கு
0: யூனிவர்சிட்டி வரணுங்கிறது உங்களுடைய கனவு. அதை இப்போதைக்கு நிறைவேற்றிட்டீங்க. இதுக்கு அடுத்த லைஃப்ல இன்னொரு கனவு ஒண்ணு இருக்கும்ல,
1: எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு ரிசர்ச்சர் ஆகணும்.
0: ரிசர்ச் பண்ணணும்.
1: நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, எங்கள் நாவிலை உரைக்கும் தமிழை வணங்குகிறேன் தாயே தமிழே. ரேடியோன்னு சொல்லும் போது காரைக்கால் எஃப்எம் அப்படிங்கும் போது சிறு வயதிலிருந்து ரேடியோ கேட்குற அனுபவம், வானொலி கேட்குற அனுபவம்லாம் ரொம்ப இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா ஊரடங்கு சமயத்தில் வந்து வீட்டிலேயே தான் இருந்தோம். விளையாட போகிறது ஸ்கூல்லாம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால வீட்டில் என்னென்ன பழைய பொருட்கள்லாம் இருக்குது, பாட்டி வீட்டில் என்னென்ன பழைய பொருட்கள்லாம் இருக்குதுன்னு தேடும் போது ரேடியோ அப்படின்னு போட்டு அப்பா சிங்கப்பூர்லேருந்து வந்த ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதை எடுத்து சும்மா அந்த ஆண்டனா அதெல்லாம் தூக்கி தூக்கி பார்க்கும்போது எங்களுக்கு இது பண்ணதில், அப்போ இதை எப்படிப்பா செட் பண்ணுறது, அப்பா செட் பண்ணி கொடுத்தாரு. அப்போ இது பண்ணும்போது காரை பண்பலை 100.3 எப்பொழுதும் அந்த ஒரு பாட்டு வந்து ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்து மகரந்தத்தில் பாடல்கள் கேட்ட ஞாபகங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் ரேடியோ, அதாவது ஒளி சித்திரம் இல்லாத காலத்தில் செவி சித்திரமாக திகழ்ந்தது வானொலி அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து இளைஞர்களின் கனவுகள். தமிழ்நாட்டுடைய கடைக்கோடியான ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் உறங்கும் போது வருவது அல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே உங்கள் கனவு, அதுதான் லட்சிய கனவு அப்படின்னு சொன்னார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ட்ட கேட்டாங்களாம், இளைஞர்லாம் யார் சார், யூத்னா வாட் இஸ் யூத் அப்படின்னு கேட்டது. இளைஞர்கள் இத்தாய் திருநாட்டின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலளித்தார். அப்புறம் நாங்கள் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வர்றதுங்கும் போது நாங்கள் பல்வேறு கனவுகளை சுமந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இந்த ஒரு சோலைவனமான இந்த பூந்தோட்டத்தில் நாங்கள் ஒரு வர்றோம். பல கனவுகளை நாங்கள் சுமந்துக்கிட்டு வரோம். எங்களுடைய கனவுகள் அப்படின்னா, இப்போ ஒரு இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கனவுகள் என்ன ஒரு சராசரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்கு எங்களுடைய படிப்பு ஒரு அடித்தளம். இப்போ வந்து ஸ்கூல்ல இருந்தே நாங்கள் கனவு காண ஆரம்பிச்சிடுறோம். என்னன்னா, நாங்கள் ஒரு நல்ல காலேஜ் எங்களுக்கு கிடைக்கணும், நல்லா படிக்கணுங்கிறதே ஒரு மிகப்பெரிய கனவு. அதுக்கு அடுத்து வந்தோம் அப்படின்னா, நான் ஒரு வேலைக்கு போகணும், தான் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு. இப்போ ஒரு ஃபீஸ் கட்டணும், அப்பா இன்னைக்கு மிஸ் ஃபீஸ் கட்டணும் இன்னைக்கு தான் லாஸ்ட் அப்படின்னா அப்பா போட்டு விடுவார். எங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, திருப்பி அப்பாவுக்கு நாங்கள் சம்பாரித்த காசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை போட்டு விடணுங்கிறது இப்போ இருக்க இளைஞர்களுடைய முக்கியமான கனவாக ஒன்று இருக்குது. ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது கனவு. அப்புறம் எப்படி கனவு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் என்ன சொல்றாருன்னா, அறிவை விரிவு செய், அகண்டம் ஆக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, அணைந்து கொள். அப்படிதான் நம்ம கனவு காணணும். இப்போ இந்த யூனிவர்சிட்டியில வந்துட்டோம், வந்து நிறைய பேரை பார்க்குறோம் அப்படிங்கும் போது மாணவர்களுக்கு வந்து பல்வேறு விதமான கனவு. இப்போ நாங்கள் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இளைஞர்கள் தான். அப்போ ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு கனவு இருக்கு. அதுதான் வந்து ஒரு கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அடுத்து பாரதியார் என்ன சொல்றாரு, தேடி சோறு நிதம் தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிகு விளன்று, பிறர்வாட பல செயல்கள் செய்து, பல வேடிக்கை மனிதரை போல நரை கூடி கிளப்பருவம் எய்தி, கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொல்றாரு பாரதியார். அந்த மாதிரி ஒரு துணிச்சலுடன் கனவு காணுங்கள் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய இளைஞர்களுடைய கனவு வந்து மெய்ப்பட வேணுங்கிறதுக்காக வானொலியின் பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க படிச்சு இதை முடிச்சிட்டீங்க, அடுத்து ஒரு மாணவர்களுக்கான வழிகாட்டி, இளைஞர்களுக்கான வழிகாட்டி அப்படின்னு நிறைய ரேடியோஸில் போகுது. அது மாதிரி ஒரு இளைஞருடைய கனவு, அந்த கனவோட ஒரு புத்தகம் என்று ஒன்று சேர்ந்தா இந்த இளைஞர்களுடைய கனவு உலகத்தையே மாற்றும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ.
0: கனவை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசினார் அந்த மாணவர், அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது என்னென்னா, இவங்களாம் தமிழ் துறையில் தான் படிக்கிறாங்களா, இல்லை பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டா, இல்லை அவ்வளோ டவுட்டாக இருக்குது, எல்லாம் தமிழில் அப்படியே விளாசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மாணவர் சந்திக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: என்னோடய பேர் செம்மொழி.
0: செம்மொழிக்கு அந்த பேர், உங்களுக்கு அந்த பேர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலாக
2: எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிக்கும். தமிழ்

0: செம்மொழிங்கிற பேர். பிறந்த வருடத்துல வந்து தமிழ் செம்மொழியா மாத்தினாங்க, அதனால அதுக்கு வந்து என்னோட பேர் வச்சு.
1: சரி, அதனால உங்க இப்ப உங்களுக்கு ஈஸியா ஜிகே தெரிஞ்சிருக்குங்க. செம்மொழி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா டக்குனு உங்க விடையை நீங்க சொல்லிடலாம். ஒரு மார்க் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு டிஎன்பிஎஸ்சில பொறுத்த
0: வரைக்கும். இதை சொல்லிருக்கேன்,
1: ஒரு மார்க் கன்ஃபார்ம்டா உங்களுக்கு இருக்கு. அதனால மொழி பற்று உங்களுக்கு இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க என்ன துறை படிக்கிறீங்க?
0: நான் இயற்பியல் துறை படிக்கிறேன்.
1: இயற்பியல் துறை. சரி, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பான்னு பாருங்க பாப்போம்.
0: போதை விழிப்புணர்வு.
1: போதை விழிப்புணர்வு இந்த தலைப்புல பேசிடலாமா?
0: இது பேசலன்னு நினைக்கிறேன்.
1: சரி பேசுங்க.
0: மது ஒழிக்கிறோம்.

0: பிடிச்ச தலைப்பான்னு பாருங்க பாப்போம்.
1: போதை விழிப்புணர்வு.
0: போதை விழிப்புணர்வு இந்த தலைப்புல பேசிடலாமா?
1: இது பேசலாம் நினைக்கிறேன்.
0: சரி பேசுங்க.
1: இப்போ மது ஒழிக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே இறங்குறோம், போதைப் பொருளை ஒழிக்கிறோம் அப்படின்னு. அது படிப்படியாக தான் ஒழிக்க முடியும். இன்னைக்கு நம்ம இறங்கணும்னா இன்னும் 5 வருஷத்தில் ஒழிக்கலாம். நாம எல்லாருமே இதில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டா என்ன ஆகுமோ, வெளியில் சொன்னால் என்ன ஆகுமோ, நம்மளை அவங்க எதாவது பண்ணிடுவாங்களோ, வந்து காவல் நிலையங்களை சொல்றதுக்காக இருக்கட்டும், அதை ஒழிக்கிற வேலையை நம்ம எல்லாருமே கையில் எடுத்தாகணும். இது கவர்மெண்ட் மட்டும் செய்யறதும் ஒரு விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து மனிதர்களை வந்து ஒரு போதைங்கிறது அடிமையாகுது. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு உள்ள வந்து நம்ம இதை ஒழிச்சிட முடியாது. ஆனால் அதை கண்டிப்பாக படிப்படியாக ஒழிக்க முடியும். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் தொடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். வயதாகி முதிர்ந்து சாகிறவங்க கூட போதைப் பொருளுக்கு அடிமையாகி சாகிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகள் மேலே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் இங்கே போலீஸ் போட முடியாது, எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் பார்க்காது. நீங்கள் உங்கள் பிள்ளை மேலே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், இங்கே வேறு சமூகத்தின் மேலே ஒவ்வொருத்தவருக்கும் அக்கறை இருக்கணும். அப்போ மட்டும்தான் இதை நம்ம முழுசாக ஒழிக்க முடியும். என்னுடைய நண்பர்கள் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போதை பழக்கத்தை கையில் எடுத்த ஒருவனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அவனால் படிக்க முடியாது, அவனால் வேலை செய்ய முடியாது, அவனால் அடுத்த கட்ட விஷயத்துக்கு முன்னேறவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதைத்தான் வந்து நம்ம குழந்தையை ஃபாலோ பண்ணோம். அதனால் நீங்கள் முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவீங்க. தாய்மார்கள், நிறைய தாய்மார்கள் எனக்கு தெரியும், என்ன ஒரு உழைக்கிறாரு குடிக்கிறாரு, இன்னைக்கு குடிப்பாரு, நாளைக்கு குடிப்பாரு, நாளானைக்கு செத்து போயிடுவாரு. அதனால ஒரு உழைக்கிறாரு குடிக்கிறாருங்கிறதுனால அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுல இருந்து அவங்க எல்லாருமே நம்ம மீட்டு கொண்டு வந்தாகணும். இப்போ கூலி வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறதே 300-400 தான், அதை போய் 100-200 ரூபா நீங்க போதைக்கு கொடுத்துட்டு வந்துட்டு மீதியை வச்சு குடும்பம் பண்ணணும் நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாத்துக்கோங்க.
0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படின்னு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் அமைந்திருக்கிற இந்த யூனிவர்சிட்டியில் தான் உங்களை சந்திச்சுட்டு உங்கள்கிட்ட இந்த உடனடி தலைப்பில் பேச சொல்லியிருக்கோம். நிறைய மாணவர்கள் அவங்களுடைய தலைப்பை கொடுத்தோடனே டக்கு டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அனௌன்ஸர் நானே தடுமாறிவிட்டேன், டக்குன்னு கொடுத்தா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். ஆனால் யோசிக்கிற டைம் கொடுக்காம உங்களை பேச வச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மாணவரை சந்திக்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து அனுஜா முருகையா.
0: என்ன ஊருங்க உங்களுக்கு?
2: பெரம்பலூர் மாவட்டம், எலம்பலூர் கிராமம்.
0: இப்போதான் ஒரு கிராமத்து பேரை சொல்றீங்க, அது கேட்க சந்தோஷமா இருக்கு. நம்ம பிறந்த ஊர் தானே, நம்ம பிறந்த ஊர் நம்ம சொல்லாம யார் சொல்ல போறோம்? அது ரொம்ப தொலைவா பெரம்பலூர்ல இருந்து?
2: இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்.
0: வரும்போது
2: நல்ல மழை சீசன், இங்க மழை சீசன்ல வரும்போது நல்ல பனி மழை ரெண்டுமே சேர்ந்து அடிச்சதுனால டக்குன்னு எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, இந்தியா நுழைவு வாயில் மாதிரி நம்ம இங்க வந்து நிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
0: இங்க வரதுக்கு உங்களுக்கு இப்ப நிறைய பேர் பேசும்போது இளைஞர் கனவுன்னு பேசுனாங்க. அப்படின் போது அவங்களுடைய ஒரு ஒரு கனவும் ஒரு ஒரு விதத்துல இருக்கும். பள்ளி பருவத்துல இந்த காலேஜ் கனவுன்னு ஒரு மாணவர் சொன்னாரு, காலேஜ் படிக்கும் போது அடுத்து வேலை அப்படிங்கிற ஒரு கனவு வரும். அந்த மாதிரி உங்களுடைய கனவு என்ன மாதிரி ஆரம்பிச்சது இந்த யூனிவர்சிட்டி வரதுக்கு?
2: யூனிவர்சிட்டி வரணுங்கிறது எல்லாருக்கும் மாதிரி எனக்கு கனவுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நான் வந்து நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், நீட்டுக்கு கிடைக்காதனால சியூடி எக்ஸாம் எழுதினேன். அதில் எழுதி பாஸ் பண்ணி இங்கே உள்ளார வந்து.
0: என்ன டிபார்ட்மெண்ட்ல நீங்க படிச்சிட்டு?
2: மாஸ் கம்யூனிகேஷன்,
0: மாஸ் கம்யூனிகேஷன்
2: பிஜி ஃபர்ஸ்ட் இயர்.
0: அது எடுக்கிறதுக்கான காரணம்?
2: நான் யூஜி இங்கே சமுதாய கல்லூரியில் யூஜி படித்தேன், அதுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆசை, அதனால இங்கே திருப்பி ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன்.
0: இங்கே உங்களோட தலைப்பு எடுத்துக்கங்க,
2: கல்வியின் முக்கியத்துவம்.
0: பாருங்க, உங்களுக்கு ஏத்த தலைப்பு தான். நீட் ட்ரை பண்ணேன், கிடைக்கலன்னு சொல்லணும், வீட்டில் உட்காரல. அடுத்து சியூடி எழுதுனேன், கிடைச்சிருச்சு, நான் மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது நம்ம அச்சீவ் பண்ணுங்கும் போது நம்ம ஒரு நம்ம எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கலனாலும் நம்ம இதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். கல்வியின் முக்கியத்துவம் பேசுங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கல்வி என்பது முக்கியத்துவம். பொதுவாக கிராமப்புறங்களில் கல்வி என்பது இன்றளவும் குறைவாகவே இருக்கிறது. ஒரு மனிதனை மாற்றும் ஒரு ஆகச்சிறந்த கருவிதான் கல்வி. என்னை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. உணவு, உடை, இருப்பிடம் இவையோடு சேர்ந்து வருவதுதான் கல்வி. ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தெரியறதுக்கு ஒரு பகுத்தறிவுன்னு ஒன்று வேணும். அந்த பகுத்தறிவை, இதுதான் பகுத்தறிவு அப்படின்னு காமிக்கிறதுக்கு கல்வி வேணும். அந்த கல்வி தான் இப்ப நம்ம எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கல்வியே அழியாத ஒரு செல்வம். கல்வி என்பது மிகவும் ஆழமான, அழுத்தமான, ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் கல்வி. இப்போ ஒரு சிறிய கதை. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த ஒரு பெண் குழந்தை தன்னுடைய கல்விக்காக

0: கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தள்ளி போய் படிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அந்த 8 கிலோமீட்டர் படித்து 10வதுல நல்ல மதிப்பெண்களும் முதல் மதிப்பெண்களும் பெற்றால் ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ நோட்புக், எல்லாமே ஃப்ரீன்னு நினச்சி, நல்ல ஒரு நீட் கோச்சிங் கிடைக்கும், நல்ல ஒரு கோச்சிங் கிடைக்கும் நினச்சி அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் போயிட்டு படிக்கும் போது கொரோனா வந்து ஃபுல்லாக அந்த பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுருச்சு. திருப்பி போய் படிக்கணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட ஒரு பெரிய கனவாக இருந்தது. திருப்பியும் லாக்டவுன் முடிஞ்சு ஒரு கனவு தொடர்றதுக்கு ஒரு வழி வந்தது. திருப்பியும் ஸ்கூல் ஓப்பன் ஆனிச்சு. 12வது வகுப்பு போய் அதே ஸ்கூலில் போய் அந்த பொண்ணு சேர்ந்தது. சேர்ந்து எப்படியாவது தன்னுடைய பெற்றோர்களிடம் வந்து கேட்கும் போது உன் பொண்ணு எத்தனை மார்க்குன்னு கேட்கும் போது அட்லீஸ்ட் என் பொண்ணு ஒரு 501, 540 அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணோட வெறி இருந்தது. அந்த பொண்ணு படித்து கஷ்டப்பட்டு 501 மார்க் 12th எடுத்து நீட் படித்து சரி எப்படியா நீட்டுக்குள்ளார உள்ளார போயிடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 4 மார்க் டிஃப்ரென்ஸில் அந்த பொண்ணுக்கு அந்த நீட் சீட் போயிடுச்சு. எப்படியாவது திருப்பி நீட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொன்னாங்க, நீட் படி, திருப்பி படித்தா நல்லா ஆயிடலாம், நல்லா திருப்பி போயிடலாம், டாக்டர் சீட் கிடைச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதை பின்பற்றாமல் நம்மளோட பாதை இது கிடையாது, அடுத்து நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சியூடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணி திருப்பி அந்த பொண்ணு உள்ளார வந்து ஒரு கல்வி எவ்வளோ முக்கியம்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு பொண்ணு தான் நான். என்னோட கல்வியின் வாழ்க்கை பயணம் இது எல்லாமே உண்மையான சம்பவத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். கல்வி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது என்னை பொறுத்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இருக்கிற கல்வி வந்து மனிதர்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் சேர்றது கிடையாது. கல்வியை வந்து எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு ப்ரொமோஷனல் அப்புறம் ஒரு பேமெண்ட் ப்ராசஸ் இது மட்டும் தான் கல்வியை வந்து நினச்சிக்கிறாங்க. மற்றபடி கல்வி வந்து இன்னமும் சில பேர் இருக்காங்க கல்வியை வந்து எவ்வளோ முக்கியம், எப்படி படிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இன்னமும் சில பேர் இருக்காங்க. கல்வியை வந்து ஆகச்சிறந்த அழியாத ஒரு நண்பன் தான் வந்து கல்வி. ஒரு மனிதனை வந்து நல்ல மனிதனாகவும் கெட்ட மனிதனாகவும் வளர்ப்பது வந்து அவங்களோட அன்னை வளர்ப்பதற்கு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு குழந்தை நல்லவனாகுவதும் கெட்டவனாகுவதும் கல்வியும் ஒரு முக்கியத்துவம் தான் அப்படிங்கிறத சொல்லி கல்வியை வந்து யாரும் உதாசீனப்படுத்தாமல் இன்றையிலிருந்து நினைத்தால் கூட கல்வியை எங்கேயோ சென்று வென்றுவிடலாம் அப்படின்னு சொல்லி நன்றி, வணக்கம்.
1: கல்வியின் முக்கியத்துவம் குறித்து சூப்பராக சொன்னாங்க இந்த மாணவி, வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மாணவரை சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய பேர் குமர குருநாதன்.
0: நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க?
1: தமிழ் துறையில முனைவர் பட்டம் பண்ணிக்கிறேன்.
0: அப்படியா? ஆமா. நீங்க யூஜி பிஜி பண்ணதெல்லாம் இங்க
1: தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகத்துல ஒருங்கிணைந்த முதுகலை 5 ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்ட படிப்பு,
0: எம்ஏ,
1: இன்டகிரேட்டட் எம்ஏன்னு சொல்லுவாங்க. 5 ஆண்டுகள் அங்கதான் முதுகலை படிப்பை படிச்சேன்.
0: சரி, உங்களுக்கு என்ன ஊருங்க?
1: என்னுடைய சொந்த ஊர் இந்த ட்ரெயின் காரைக்கால் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வழியாக திருவாரூர் மன்னார்குடி தாண்டி திருச்சி பெரம்பலூர் வழியாக துறையூர் முசிறி பாலம் கடந்து குளித்தலையில் வந்து நின்று கொண்டிருக்கிறது. என்னுடைய ஊர் குளித்தலை.
0: குளித்தலை, கரூர் குளித்தலை. ஒரு வரலாற்று ஒரு சிறப்பான ஒரு
1: முன்னேற்றம் உட்காந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு முன்னேற்றம் தான். இதிலிருந்து ஒரு சமூக முன்னேற்றம் நம்மளால் பார்க்கலாம். பொதுவாக மனிதர்கள் வந்து ஒவ்வொரு சமூகமாக தன்னை பிரித்து கொண்டு அந்த சமூகத்தின் ஊடாக அதனுடைய அழுத்தங்களை எல்லாம் தலையில் சுமந்து கொண்டு ஒரு சமூக கூட்டங்களாக நாம் எல்லாம் திரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமூக குழுக்களாக இருக்கக்கூடிய இந்த மனித உடல்கள் எங்கு செல்கின்றது, எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையின் தேவை என்ன, பயன் என்ன, நாம் எதற்காக இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த ஓட்டத்தில், இந்த ஓட்டப்பந்தயத்தில் நாமும் முன்னோக்கி ஓட வேண்டும். அவரை விட முதன்மையான இடத்தில் ஓட வேண்டும். அவரை விடவும் அதிக உச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு போட்டியில், அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் ஒரு புகழையும் உச்சத்தையும் அடைய வேண்டுவதற்காக மனிதர்களாக இருக்கும் நாம் ஒரு சமூகத்திற்கு உட்பட்டு நம்மையும் நம்மை சார்ந்த சமூகத்தையும் ஏதோ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டத்தில் முன்னோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிக்கிமுக்கி கல்லை எடுத்துக்கொண்டு கல்லை உரசி கொண்டிருக்கின்ற பொழுது தீயை கண்டுபிடித்தான் ஒரு மனிதன். அன்றைக்கு அவன் கண்டுபிடித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. அவன் கண்டுபிடிக்கின்ற பொழுது மனிதர்களாக இருந்தவர்கள் அதன் பிறகு கண்டுபிடிப்பின் வளராக இனக்குழுக்களாக பிரிய ஆரம்பிக்கிறார்கள். அன்னைக்கு அந்த கண்டுபிடிப்பு இன்றைக்கு நிலவில் ஆராய்ச்சி செய்து பால்வெளியில் இருக்கக்கூடிய 1,000,000,000,000,000 மைல்களை தாண்டி இருக்கக்கூடிய நம்முடைய அண்டை கேலக்சியை கண்டுபிடிக்கின்ற அளவிற்கு சென்ற வாரம் அண்டை கேலக்சியை வந்து ஃபேஸ்லேருந்து ஃபோட்டோ பிடிச்சி நாசா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துச்சு. அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய அபரிகரமான வளர்ச்சியை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த பால்வெளி அண்டத்தில் இந்த உலகம் என்பது ஒரு மிகச்சிறியது. இந்த உலகத்தில் இந்தியா அதை விட சிறியது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவாரூரில் அந்த நீலக்குடி என்கின்ற ஒரு அழகான கிராமத்தில் மத்திய பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தில், அந்த பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறை, இந்த துறையில் முதலாவது தளத்தில் ஒரு அறையில் உட்காந்து நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் மிகப்பெரியது. நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் பல்வேறு எண்ண ஓட்டங்களை கொண்ட மனிதர்கள் பல சிந்தனைகளையும் கனவுகளையும் தங்களிடம் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு சிறுவன் விளையாடி கொண்டுதான் இருப்பான். அலாஸ்காவில் ஒட்டகம் மேய்ந்து கொண்டுதான் இருக்கும். ஜப்பானில் ஒரு பூ பூக்கத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. நாம் தான் இந்த உலகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விடவும் எல்லாம் இயல்பாக அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதில்லை, வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. முன்னேற்றம் முன்னேற்றம் என்று நம்மை நாமே ஏதோ ஒரு இக்கட்டான சூழலுக்குள் உட்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு துளைத்த உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது, புகழ் இருக்குது, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று பத்தலை, ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு தேவை என்பது இந்த மனித சமூகத்திற்கு இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் தான் நினைக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் கண்டிப்பாக தன்னையும் சரி தான் சார்ந்த சமூகத்தையும் முன்னேற்ற முடியும். ஆனால் தனக்கானது எது என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். நமக்காக இருப்பதிலிருந்து நாம் முன்னேற வேண்டும். இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் அடக்குமுறைக்கு உட்பட்டவராகவே இருப்போம். அப்பா நம்மை அடக்குமுறை செய்வார், ஒரு பெண்ணாக இருந்தார் ஒரு ஆண் அடக்குமுறை செய்வார், நான் இந்த குலத்தில் பிறந்தேன் என்றால் இன்னொரு சமூகத்தினர் என்னை அடக்குமுறை செய்வார், அந்த சமூகத்தினரை இன்னொரு சமூகம் அடக்குமுறை செய்வார், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவரை ஒரு ஆசிரியர் அடக்குமுறை செய்வார், ஆசிரியரை தலைமையாசிரியர் அடக்குமுறை செய்வார். அவருக்கு இப்படி ஒவ்வொரு படிநிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நமக்கு கீழுள்ள படிநிலைகளால் நமக்கு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு தான் கொண்டிருக்கின்றோம். அது முன்னேற்றத்திற்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும், அதுபடி தான் நம்ம நடந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிருக்கோம். இந்த மாதிரி சூழலில் ஏதோ சாதிக்கணும் என்று சொல்கிற முன்னேற்றம் அடைந்திருக்கின்றா என்று ஒரு பத்தால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம முன்னேற்றம் முன்னேற்றம் என்று சொல்லிக்கிட்டு நம்மளை நாமே முன்னேற்றமா, ஒரு கேள்விக்குறியில் இருக்கு. அப்படி அந்த கட்டத்தில் இருந்து நமக்கான தேவை என்ன? நாம் இன்று படிக்கின்றோம், எதற்காக படிக்கின்றோம்? வீட்டில் படிக்க சொன்னாங்க, அப்பா படிக்க சொன்னாங்க, அம்மா படிக்க சொன்னாங்க, ஊரில் இருந்து மாமா வந்தார், அவர் வந்து நீ பயோடெக்னாலஜி எடு, கெமிஸ்ட்ரி எடு, நீ தமிழ் படி. யாரோ ஒருவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவர்களாகத்தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கான ஆசை என்ன? நம் பிறப்பின் நோக்கம் என்ன? நாம் எதற்காக வாழ வேண்டும்? இப்படியாக இருக்கின்ற சூழல்களிலெல்லாம் நமக்கு பிடித்தது போல நாம் வாழ வேண்டும், மனநிறைவை வாழ வேண்டும். ஒவ்வொரு பொழுதுகளையும் நாம் ரசித்து செலவழிக்க வேண்டும். நாம் வாழ்வது என்பது, இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் எதை சாதிக்க வேண்டும், எதை முன்னேற்ற இருக்கின்றோம், நாம் எதற்காக இப்படி துடைக்கின்றோம், நாம் யார், நான் எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும், அட போங்கயா எல்லாத்தையும் விட்டு. ஒரு கட்டத்தில் ஒரு மனிதன் தனக்காக தன்னுடைய நிம்மதிக்காக ஒதுங்குவான். சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், மரணத்தை நெருங்கக்கூடியவர்களை சந்தித்த ஒரு நர்ஸு எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை சொல்கிறாங்க, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 மேற்பட்டவருடைய உயிர் போகிறத பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அவங்களுடைய இறுதி நாட்கள் அவங்க கூட இருந்திருக்கேன். நான் பார்த்த அந்த நபர்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்லேருந்து சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் சாக போகிறீங்க, நீங்கள் வாழ்க்கையில் எதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற பொழுது அவர்களுடைய ஒட்டுமொத்த பதிலாகின்றது, இந்த வாழ்க்கையை நான் எனக்காக வாழலை, என் வாழ்க்கையை நான் வேற வேறத்துக்காக வாழ்ந்திருக்கேன், என்னை முன்னேற்றணும், குடும்பத்தை முன்னேற்றணும், கல்வியில் முன்னேறி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான வாழ்க்கையை நான் வாழலை, நான் நிறைய டூர் போயிருந்துருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சந்தோஷப்படுற மாதிரி வாழலை, என் கூட இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கல அப்படிங்கிற இந்த ஒரு ஒருமித்த பதிலை வந்து அந்த நர்ஸு வந்து அந்த 15,000 மரணத்தின் விளைவாக அவங்க உணர்ந்து கொண்டது. அதே மாதிரி தான் முன்னேற்றம் முன்னேற்றம் சொல்லிக்கிட்டு மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி ஏதோ நோக்கி ஓடுறதை விட்டுட்டு, அதுவும் கட்டாயம் வேண்டும், வாழ்க்கையில் அது ஒரு அங்கம், நம்மை முன்னேற்றுவதற்கு, மனநிலையை வாழ்வதற்கு, நமக்கான ஒரு வாழ்வியலை, நமக்கு பிடித்தது போன்ற ஒரு செய்கைகளை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். மலைகளில் வாழும் மக்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கிறது, காடுகளில் வாழ்பவர்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கிறது, விவசாய நிலத்தில் விவசாய வேலை செய்பவர்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கிறது, ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கிறது. அவர்களெல்லாம் ஒரு சமூகம் தான், அந்த அவர்களுடைய வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சமூகத்தில், அத்தகைய வாழ்க்கை போராட்டத்தில் இரவு வீட்டுக்கு சென்றவுடன் அவர்களால் நிம்மதியாக உறங்க முடிகிறது. சக மனிதரின் மீது சக மனிதன் அன்பு செலுத்துவோம். மகாத்மா காந்தியடிகள் ஒரு வார்த்தை இதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவார், அவர்கிட்ட பிடிச்ச வார்த்தை என்னன்னா, நீ விரும்பும் மாற்றத்தை உன்னிடமிருந்து தொடங்கு, ஒரு மரம் நடு, கூட இருப்பவர்களும் அன்பாக பேசு, முகம் தெரியாத

0: காரைக்கால் பண்பலை 100.3 வானொலிக்கு 90 அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் நம்ம வந்து இளைஞர்கள்ட்ட வானொலிக்கு 90 பற்றி ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணணும். உடனடி தலைப்பு அப்படின்னு கொடுத்தோன்னே நிறைய மாணவர்கள் உடனடியாக பேசுவீங்க, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது

வானொலிக்கு 90 சிறப்பிக்கும் வகையில் காரைக்கால் பண்பலையும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அப்பல்கலைக்கழக வளாகத்தில் இம்மாதம் 11 இணைந்து நடத்திய இளையோர் முன்னெடுப்பு நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கேற்ற உடனடி பேச்சு போட்டியின் தொகுப்பு.

0: நேர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நேர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ஆட்சியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: நேர்களுக்கு தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும்.
5: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi reaffirms India's consistent support for peaceful resolution of conflicts through dialogue and diplomacy. US Secretary of State Marco Rubio terms India as cornerstone of United States approach towards Indo-Pacific region. Defense Minister Rajnath Singh asserts the country is becoming self-reliant in defense manufacturing, inaugurates artillery shell manufacturing plant at Shirdi in Maharashtra. Centre asks Gymkhana Club in New Delhi to hand over its premises by 5th of next month for strengthening defense infrastructure. 90 people killed in a coal mine explosion in China. And Indian grapplers Suraj Vashisht and Sagar Singh clinch silver medals at Asian Under 23 Wrestling Championships in Vietnam. Prime Minister Narendra Modi and US Secretary of State Marco Rubio today discussed sustained progress in the India-US Comprehensive Global Strategic Partnership and issues related to regional and global peace and security. Mr. Rubio called on Prime Minister Modi at Seva Tirth in New Delhi this afternoon. Mr. Modi said in a social media post that India and the US will continue to work closely for the global good. External Affairs Minister Dr. Jaishankar and NSA Ajit Dobhal were also present during the meeting. The Prime Minister's office said in a statement that Secretary Rubio briefed Mr. Modi on the sustained progress in bilateral cooperation across a wide range of sectors, including defence, strategic technologies, trade and investment, energy security, connectivity, education and people-to-people ties. Mr. Rubio shared the U.S. perspective on various regional and global issues, including the situation in West Asia. The Prime Minister reaffirmed India's consistent support for peace efforts and reiterated the call for peaceful resolution of the conflicts through dialogue and diplomacy. He requested Secretary Rubio to convey his warm greetings to U.S. President Donald Trump and said he looked forward to their continued exchanges. Secretary Rubio is on a four-day visit to India to take part in the Quad Foreign Ministers meeting on the 26th of this month. U.S. Secretary of State Marco Rubio today said that India is at the cornerstone of how the United States approaches the Indo-Pacific. Inaugurating the U.S. Embassy Support Annex building in New Delhi, Mr. Rubio said this is evident in the $20 billion that Indian companies invested in the United States and in India signing up for Pax Silica.
6: We've expanded commercial ties now with more than $20 billion in investments. $20 billion in investments from Indian companies in the United States. We've deepened a security partnership through military exercises in the Indo-Pacific. And of course, as part of that, we recognize that in order

14 லோகத்தின் அதிபதி.

0: வந்தியத்தேவனுடனான மதுராந்தகத்தேவரின் பரிவாரம் பழையாறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. இவர்கள் சோழ மன்னர்களின் புராதன அரண்மனை வீதியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பக்கமிருந்து பெரியதோர் ஊர்வலம் வந்து கொண்டிருந்ததைக் கண்டார்கள். அந்த ஊர்வலத்தின் மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவர் யாரென்பது நன்கு தெரியவில்லையாயினும் யாரோ சிவனடியார் என்றும் இளம் பிராயத்தினர் என்றும் தோன்றியது. சிவிகைக்கு முன்னும் பின்னும் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. கையில் தாளங்களை வைத்து இனிய ஜங்கார ஓசையை எழுப்பிக் கொண்டு சிலர் பல்லக்கின் முன்னாலும் பின்னாலும் பாடிக்கொண்டு வந்தார்கள். இடையிடையே திருச்சிற்றம்பலம், ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்களுடன் திருநாரையூர் நம்பி வாழ்க, பொல்லாப்பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்து வானை அளாவின. மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை அசூயை கொண்ட கண்களினாலேயே பார்த்தார். பக்கத்தில் இருந்த வீரனை பார்த்து ஏதோ கேட்டார். ஆம், பல்லக்கிலே வருகிறவர்தான் திருநாரையூர் நம்பி என்று அவன் மறுமொழி கூறினான். இருந்தாலும் என்ன தடபுடல், இந்த ஊரிலே நம்மையாரும் கேட்பாரை காணோம். இந்த நம்பியை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்றார் மதுராந்தகத்தேவர். அந்த ஊர்வலம் இவர்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தூரத்திலேயே சென்றது. ஆயினும் பல்லக்கின் அருகில் வந்தவர்களில் ஒருவர் முன்னொரு சமயம் கொள்ளிட நதியை படகிலே தாண்டிய போது ஆழ்வார்க்கடியானோடு சண்டையிட்ட வீர சைவர் என்று வந்தியத்தேவனுக்கு தோன்றியது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள். அரண்மனை வாசலிலேயே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார். யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக அவர் காத்திருந்ததாக தோன்றியது. மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார். வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகந்து அன்னை ஆசி கூறினார்.
1: மகனே, நல்ல தருணத்தில் வந்து விட்டாய். திருநாரையூர் நம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவசியமானால் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபாமண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார்.

மதுராந்தகரின் முகம் பொலிவு இழந்ததை வந்தியத்தேவன் கவனித்து கொண்டான். பாவம், தம்மை வரவேற்பதற்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருந்ததாக மதுராந்தகர் எண்ணியிருந்தார் போலும். என்ன ஏமாற்றம்! பல்லக்கிலே பின்னால் ஊர்வலமாக வரும் சிவனடியாரை வரவேற்பதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்று தெரிந்ததும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவருக்கு மிக்க ஏமாற்றமாயிருப்பது இயல்புதானே. அரண்மனையில் மதுராந்தகருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கெல்லாம் சென்றார்கள். மதுராந்தகர் உடைமாற்றுதல் முதலிய காரியங்களை சாவகாசமாகவே செய்து கொண்டிருந்தார். சபா மண்டபத்துக்குப் போக அவ்வளவாக ஆர்வம் கொண்டிருந்ததாக தெரியவில்லை. அன்னையிடமிருந்து ஆள்மேல் ஆள் வந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மதுராந்தகர் புறப்பட்டார். புறப்பட்டபோது, அந்த நிமித்தக்காரன் எங்கே என்று வினவினார். அவருடன் சபா மண்டபத்துக்கு போக துடிதுடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன், இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவனையும் இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு மதுராந்தகர் சபா மண்டபம் போய்ச் சேர்ந்தார். மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருந்தது. ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும் மற்றும் சில அரண்மனை பெண்களும் வீற்றிருந்தார்கள். சபையில் நடுநாயகமாக போடப்பட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் அமர்ந்திருந்தார். அவர் இளம் பிராயத்தவர், விபூதி ருத்ராட்சதாரி. அவருடைய திருமுகம் களையுடன் பொலிந்தது. அவர் எதிரில் ஓலைச் சுவடிகள் சில கடந்தன. கையிலும் ஓர் ஓலைச் சுவடியை அவர் வைத்து கொண்டிருந்தார். அவர் அருகில் விபூதி ருத்ராட்சதாரியான பெரியவர் ஒருவர் பரவசமாக நின்றார். இன்னும் சபா மண்டபத்தில் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். இளைஞர் பல்லக்கில் வந்தவர்தான் என்பதையும், பக்கத்திலே நின்றவர் முன்னொரு தடவை தான் கொள்ளிடத்துப் பாடகில் பார்த்தவர் என்பதையும் வந்தியத்தேவன் கண்டுகொண்டான். அவனுடைய கண்கள் சபா மண்டபத்தில் அங்குமிங்கும் சுற்றி சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் வீற்றிருந்த குந்தவையின் திருமுகத்திலேயே வந்து நின்றன. குந்தவை தேவியின் கண்களோ முதன்முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியை காட்டின. பிறகு அவன் பக்கம் இளவரசியின் கண்கள் திரும்பியதாகவே தெரியவில்லை. தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று கூட அவனுக்கு ஐயம் உண்டாயிற்று. மதுராந்தகர் சபா மண்டபத்தில் பிரவேசித்ததும் பெண்மணிகளைத் தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள். மதுராந்தகர் தம் பீடத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவரவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள். செம்பியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து, குமாரா, இந்த இளம் நம்பி திருநாரையூரைச் சேர்ந்தவர். அந்த ஊரில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் பூரண அருளை பெற்றவர். இதுவரையில் யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. முன்னொரு காலத்தில் நமது சோழ குலத்தில் உதித்த மங்கையர்க்கரசியர் பாண்டிமா நாட்டின் மகாராணியாக விளங்கினார். அவருடைய அழைப்புக்கிணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞான சம்பந்தர் மதுரை மாநகருக்குச் சென்றார். அங்கே சமணர்களை வாதப்போரில் வென்றார். அந்த சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமி பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்து மாதரசியை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்கும்போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது. உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார். நீயாவது கேள் என்று சொன்னார். மதுராந்தகர், கேட்கிறேன் தாயே, பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார். ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை. அவருடைய உள்ளம் வேறு எங்கேயோ இருந்தது. திருநீறு ருத்ராட்சமணிந்த சாதாரண சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீடத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை. அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தார். பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பி தம் கையிலிருந்த ஓலைச் சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார். ஞானசம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும் சிவபக்தி செல்வத்தில் சிறந்த மங்கையர்க்கரசியார் வாழும் பதியல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைம்மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடரும் வரவ பொங்கழலுருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவாவதும் இதுவே. மண்ணெலாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணிமுடிச் சோழன்றன் மகளாம் பண்ணினேர் மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளோர் இரு

0: மூவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே எனும் பாடல்களை கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்து முத்தாக ஆனந்தக் கண்ணீர் சொரிந்தது. அத்தகைய மங்கையர்க்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருந்த பூர்வ ஜன்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார். மதுராந்தகருக்கோ முன்னர் கூறிய பாடல்களில் மண்ணெலாம் நிகழ மன்னனால் மன்னும் மணிமுடிச் சோழன் என்னும் வரிமட்டும் மனத்தில் பதிந்தது. அத்தகைய புராதனப் பெருமை வாழ்ந்த சோழர்குலத்து மணிமகுடம் தன் சிரசை அலங்கரிக்க வேண்டியதிருக்க இன்னொருவர் அதை அபகரித்து கொண்டிருப்பதை நினைத்தபோது அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. சம்பந்தர் மங்கையர்க்கரசியை போய் பார்க்கிறார். பாண்டிமாதேவி அந்த பாலகரை பார்த்து, ஐயோ, இந்த இளம் பிள்ளை எங்கே? பிரம்மராட்சிதர்கள் போன்ற சமணர்கள் எங்கே? இந்த பிள்ளை அவர்களுடன் எப்படி வாதப்போரிட்டு வெல்ல முடியும் என்று கவலை உறுகிறார். அதை அறிந்த சம்பந்தர் பாண்டிமாதேவியை பார்த்து சொல்லுகிறார், மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெருந்தேவி கேள், பானல் வாய் ஒரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பறிவெய்திடேல், ஆனை மாமலையாதியாய இடங்களிற் பல அல்லல் சேர் ஈனர்கெளியேன் அலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே என்ற பதிகத்தை திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பாடியபோது செம்பியன் மாதேவி தம்மையே மங்கையர்க்கரசியாகவும் பதிகம்பாடிய நம்பியையே ஞானசம்பந்தராகவும் பாவனை செய்து கொண்டு இந்த உலக நினைவையே மறந்து மனம் பூரித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: வந்தியத்தேவன் முதன் முதல் பழையாறைக்கு வந்தபோது கம்சன் வேஷத்துல பார்த்தோம். இப்போ நிமித்தக்காரன் சொந்த முகத்தை மறைச்சு மரத்தாலான கோர மீசை கோரை பற்கள் வச்சு வர்ணத்தால எழுதியிருந்த பொய்த்தலை அப்ப நடிக்க வசதியா இருந்தது. இப்போ தன்னால பதற்றமும் அந்த திருநாரையூர் நம்பியினால பொறாமையும் தலைக்கேறவே தவிக்கிறார் மதுராந்தகத் தேவர். நிமித்தக்காரனுக்கு தேவையான முகபாவத்தை கொண்டு அவரை சரி கட்டணும். வந்த முக்கியமான வேலையை உடனடியா நிறைவேற்றணும். நேயர்களே, விளக்கம் தேவைப்படும் பல தொடர்கள் இந்த பகுதியில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜம்கார ஓசை, பொதுவா தேனீக்கள் முரளும் ஒலி ஜம்காரம் எனப்படும். இதன் அடிப்படையில வீணையை மீட்டினா எழற அதிர் ஒலி, உலோகங்களை தட்டும் போது பிறக்கிற கணீர்ங்கிற ஒலி, இவையும் ஜம்காரம் தான். பொள்ளா பிள்ளையார்ங்கிற தொடரிலிருந்து மாற்றம் பெற்று வேறு பொருளை தர்ற மாதிரி ஆயிடுச்சு. பொள்ளாதனா ஒளியால் செதுக்கப்படாத, அதாவது தானாக தோன்றிய ஸ்வயம்பூன் அர்த்தம். நாரை வழிபட்ட தலம் திருநாரையூர். இத்தலத்து பிள்ளையார் பொள்ளா பிள்ளையார், திருமுறை காட்டிய பிள்ளையார். சிரம பரிகாரம், இந்த தொடரை பிரிச்சா கஷ்டத்திற்கு தீர்வுன்னு பொருள் வரும். ஆனா உலக வழக்குல களைப்பு நீங்குதல், இழைப்பாறுதல், பயண களைப்பிலிருந்து விடுபட ஓய்வு எடுப்பது, இதெல்லாம் ருத்ராட்சதாரி, ருத்ராட்சம் தரித்திருப்பவர். ருத்ராட்சம் ருத்ர அக்ஷம், ருத்ரனின் கண், அதாவது ருத்ரனின் கண்ணில் இருந்து உதிச்சதாக கருதப்படுற புனிதமான மணி. தரித்திருப்பவர் தாரி. ஆளுடைய பிள்ளையார், இது திருஞான சம்பந்தரை குறிக்கிற சிறப்பு தொடர். பொதுவா ஆளுடையங்கிற முன்னோட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, இறையருள் பெற்ற என்பதையெல்லாம் குறிக்கும். இந்த வகையில ஆளுடைய அரசு திருநாவுக்கரசரையும், ஆளுடைய நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும், ஆளுடைய அடிகள் மாணிக்க வாசகரையும் குறிக்கும் சிறப்பு தொடர்கள். ஆலவாய், மதுரை மாநகருக்கு இந்த பேர் ஏற்பட்டதற்கான விளக்கத்தை திருவிளையாடற் புராணத்துல காணலாம். ஒரு பிரளயம் முடிஞ்சு படைப்பு தொடங்கின போது திடலாக காணப்பட்ட மதுரையை பழைய பொலிவோடு அமைக்க விரும்பினான் வங்கிய சேகர பாண்டியன்கிற மன்னன். இறைவனை வேண்ட சிவபெருமான் தம் கங்கணமாய் இருந்த நாகத்தை கொண்டு ஆதியில வரையறுக்கப்பட்டிருந்த நகர எல்லையை காட்டச் செய்து அருளினார். காலகால நஞ்சை உடைய பாம்பு வாயாலும் வாளாலும் தொட்டு காட்டினதால மதுரைக்கு ஆலவாய்ங்கிற பேரு வந்துதான். நல்லது, அடுத்த பகுதியில சந்திப்போம்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
3: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
4: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
5: தஞ்சை உழவன்னா?
3: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
7: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
6: தஞ்சை உழவன்.
8: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நேரம் 9:30. 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூலின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: சுகமான நினைவுகள், சுகம் தரும் கனவுகளாய் ஈரக்காற்றில் தூளி கட்டி தாளாட்டும் இசை ஊஞ்சல். உதயகீதம் ஒருபட பாடலாய் உள்ள மார்பறைக்க உதயமாகும் பாடல் உதயகீத பாடல். உதயகீத திரைப்படம் இயக்குனர் கே ரங்கராஜ் இயக்கத்தில் மோகன், லட்சுமி, ரேவதி, ஆனந்த் பாபு, கோவை சரளா, கவுண்டமணி, செந்தில்னு ஒரு நட்சத்திர கூட்டமே நடிச்சிருப்பாங்க. கோவை தம்பி தயாரிப்பில் இளையராஜா இசை அமைச்சிருப்பார். முதல்ல இந்த படத்தினுடைய கதைக்களம் என்னன்னு நாம் தெரிஞ்சுப்போம். பிரபல பாடகரான அருண் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். தனது கச்சேரிகளில் ஒன்றின் போது அவர் சாந்தி என்ற ரசிகையை அவர் சந்திக்கிறார்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தரப்பாயில் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
5: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
4: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
6: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
8: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
9: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
10: தஞ்சை உழவன்னா
8: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
11: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
12: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
11: தஞ்சை உழவன்.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
13: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
14: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
15: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
14: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம். ஸ்ரீ லலிதாம்பிகா

0: வித்யா மந்திர் பள்ளி நாகப்பட்டினம்.
1: அருண் சிறையில் இருக்கிறாரு. அவருடைய இசை கச்சேரிகளில் ஒரு தோழியாக ரசிகையாக சாந்தி அப்படிங்கிற ஒரு நபரை சந்திக்கிறார். அவள் சிறைக்குள்ளேயும் வெளியேயும் பல சமயங்களில் அருணை பின்தொடர்கிறாள். சாந்தியினுடைய நடத்தையின் மீது அருண் ஆழ்ந்த வெறுப்பை காட்டுகிறார். மேலும் அருண் தனது பார்வையிலிருந்து சாந்தியை விலக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் சாந்தியும் தன் முயற்சியை கைவிடாமல் அருணை பின்தொடர்கிறாள்.

0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளை இரவு 9:55 இன்சொல் அமுது நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்வே டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்வே டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
5: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
6: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் அனில் பாஸ்தா.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: உதய கீதம் ஒருவட பாடலாய் உள்ள மார்பறிக்க உதயமாகும் பாடல் உதய கீத பாடல். சுகமான நினைவுகள் சுகம் தரும் கனவுகளாய், ஈரக்காற்றில் தூளி கட்டி தாளாட்டும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை நமக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். உதயகீதம் எறும்பூர கல்லும் கரையும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சாந்தியினுடைய காதலின் விடாமுயற்சியினால அருண் சாந்தியினுடைய காதலுக்கு இசையை தந்திடுவார்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
2: நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
3: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
4: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இது இசை ஊஞ்சல்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
8: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
7: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
8: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
13: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
14: தஞ்சை உழவன்னா?
13: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
15: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ. தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
16: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344-55550.
15: தஞ்சை உழவன்.
9: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
13: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
12: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: அருண் இருக்கிற சிறையில் மாரிங்கிற சக கைதி இருப்பார். ஒரு நாள் கைதி மாரி சிறையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வார். ஆனால் அருண் மாரியை தடுத்து விடுகிறார். அப்போது தனது நோய்வாய்ப்பட்ட மகளை பற்றியும், அவளது அறுவை சிகிச்சைக்கு பணம் செலுத்த முடியாத தனது இயலாமையை பற்றியும் அருணிடம் கூறுகிறான். பரிதாபம் கொண்ட அருண் தனது அடுத்த கச்சேரியின் மூலம் அந்த நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு நிதி திரட்டுவதாக உறுதியளித்து அதற்காக தனது இசை கச்சேரியையும் நடத்தி நிதி திரட்டுகிறார்.

0: லீலா சௌத்ரி மெட்ராஸ் மத்திய சிறையின் புதிதாக நியமிக்கப்பட்ட காவல் கண்காணிப்பாளர். மேலும் லீலா சௌத்ரி கண்டிப்போட கடமையாற்றக்கூடிய ஒரு காவல் அதிகாரி. இருப்பினும் சாந்தி தனது புத்திசாலித்தனத்தால் அருண் மீது உள்ள தனது காதலை வெளிப்படுத்தி அருணை திருமணம் செய்து வைக்க லீலாவை சம்மதிக்க வைத்து அருணை லீலாவின் வீட்டிலேயே திருமணம் செய்து கொள்கிறாள் சாந்தி. அருண் சாந்தி இவர்களின் திருமண இரவில் சாந்தி அருணை தாக்கி மரணப்படுக்கைக்கு அனுப்புகிறாள். அருண் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஆனந்தின் சகோதரிதான் தான் என்பதை வெளிப்படுத்துகிறாள். கொலை செய்யப்படுவதற்கு முன்பு ஆனந்த் அவர்களின் இசைக்குழுவில் அருணின் இசை கூட்டாளியாக இருந்தவன். தான் தவறாக தண்டிக்கப்பட்டதாக அருண் கூறுகிறான். அவனை நம்பும் சாந்தி அருண் பெயரை தூய்மைப்படுத்துவதாக உறுதியளிக்கிறாள். இப்படி கதையம்சம் கொண்ட படம் ஒரு த்ரில்லிங்காக நகர்ந்து போகும். இறுதியில் அருண் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை ரத்து செய்யப்படும். உண்மை குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டு தண்டனை அனுபவிப்பார். இதுதான் உதய கீதம். கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூலின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
2: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
6: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
5: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த

0: परिवार की कहानी डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
1: तुम रिपोर्ट्स लाई हो ना?
2: नहीं, मुझे लगा तुम लाए हो।
1: तुम हो ही भुलक्कड़।
2: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ले।
0: लड़िए मत, जानिए आभा के बारे में।
3: आभा?
0: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
4: 105 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: உங்கள் கடை காரைக்கால்
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
5: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
9: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
10: வணக்கம். சமுதாயத்தின் பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்கள் என அனைத்து கூறுகளுமே நம்பிக்கையை சார்ந்தது. சமுதாயத்தில் உள்ள மக்களின் வாழ்க்கை சூழல் மனிதனின் எண்ணங்களால் உருவானதே. நம்பிக்கைகள் வாழ்வு தொடர்பான குழந்தை பற்றிய நம்பிக்கைகள், திருமணம் பற்றிய வழிபாடு பற்றிய நம்பிக்கைகள், சகுனம் பற்றிய கனவு பற்றிய நம்பிக்கைகள், ஊழ்வினை பற்றிய மந்திர தந்திரங்கள் பற்றிய நம்பிக்கைகள் மக்கள் மனதில் வேரூன்றி நிற்கின்றன. பெயர் சூட்டும் சடங்கில் தலைப்பிள்ளைக்கு தகப்பன் பெயரும் மறுப்பிள்ளைக்கு மாதா பெயரும் இடுவீர். தலைப்பிள்ளை ஆணாக இருந்தால் தாத்தா பெயரையும், பெண் பிள்ளையாக இருந்தால் பாட்டியின் பெயரையும் வைக்கும் வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது. திருமணச் சடங்கின் போது மாப்பிள்ளை அழைப்பு மற்றும் மணப்பெண் அழைப்பின் போது ஆலத்தி எடுக்கப்படுகிறது. அத்தைதான் ஆலத்தி எடுக்க வேண்டும் என்று ஆலத்தியின் தன்மையை இப்பாடல் நமக்கு காட்டுகின்றது. திருமணத்திற்கு வந்தவர்களை உபசரிக்கும் மாண்பினை வந்தவர்கள் எல்லோருக்கும் சந்தனமும் குங்குமமும் வகை வகையாய் கொடுக்கணுமே என்ற பாடல் காட்டுகிறது. மாப்பிள்ளை மற்றும் மணப்பெண்ணிற்கு நிச்சயம் செய்யும் போது சம்பந்தி முறையில் உள்ளவர்களுக்கும் புதிதாக சம்பந்தம் போடுபவர்களுக்கும் வெற்றிலை பாக்கு பழம் கொடுக்கப்படுகிறது. இதை முகூர்த்த கால் ஊனுறதும் ஊர் வெற்றிலை வைக்கிறதும் முதல் வேலைன்னு சொல்லுங்க என்ற பாடலும், சம்பந்தக்காரருக்கு சரியான பழம்பாக்கு சட்டப்படி வைக்கணுமாம், திட்டவட்டமாய் செய்யணுமாம் என்ற பாடல் உணர்த்துகிறது. குழந்தை பிறப்பில் சில வகையான நம்பிக்கைகள் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. கொடி சுற்றி பிறந்தால் கோத்திரத்திற்கு ஆகாது, மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது என்று நம்பப்படுகிறது. மக்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளுக்கு பிரம்மன் எழுதிய தலையெழுத்தே காரணம் என்று நம்புகின்றனர். சதுரமனை போட்டு ஜாதகம் பார்த்தாலும் சதுர தலையெழுத்தை சாதகமும் சொல்லலையோ என்ற பாடல் உணர்த்துகிறது. அன்று தொடங்கி இன்று வரை நம்பிக்கைகள் பெரிதும் போற்றப்படுகின்றன. நம்பிக்கைதான் வாழ்க்கையின நம்புவோம், நலமுடன் வாழ்வோம். நன்றி.
5: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய
9: சொல் அமுது.

0: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
1: தரமான தார்ப்பாய்கள், கிரீனைட், ஓஸ், வயல்களுக்கு தேவையான நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜசாணி மார்பிள்ஸ், தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
6: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
7: தஞ்சை உழவன்னா
5: அன்பாய் வழங்குகிறோம். ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: இரவும் மலரும். நேயர்களின் காகித தூதுவர்கள் மூலம் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் ஒளி உலா வரும் நிகழ்ச்சி இரவும் மலரும். நிகழ்ச்சியோட தொடக்கமா கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து ஷாகுல் ஹமீத் சலாமத் சுகைனா மற்றும் லட்சுமாங்குடி செல்வராஜ் தங்கவேல் ஜெயலட்சுமி வசந்த் சரவணன் சரண்யா பாசினி ராஜேந்திரன் சித்ரா வினோத் சுருதி கதிர் குருசாமி சுபஸ்ரீ ஜெகதீஷ் கௌதம் சச்சிதானந்தம் யோகேஷ் ஜென்சி இவர்களது விருப்பமான பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி எசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால்.
1: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
5: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
7: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
6: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
7: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.

0: நாளை காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் அண்ட் உள்ளாடைகள்.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: காரைக்கால் எஃப்எம் 100.3 நாம கேட்டுட்டு இருக்கிறது காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். தஞ்சை உழவன்சுக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். இனி வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், நன்னிலம், அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா இவர்களது விருப்பமாக அடிமை பெண் திரைப்பட பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம் தற்பொழுது எல்கேஜி முதல் 11 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
7: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம்.
8: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
6: தற்பொழுது எல்கேஜி முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
0: இரவும் மலரும் பேரலம் செந்தில்கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, சீனிவாசன், கங்களாஞ்சேரி முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, சூரனூர் காமாட்சி சுப்பிரமணியன், ஜனனி, செந்தில், வேணி, சதீஷ்குமார், கவின், நவீன், மித்ரன், காரைக்கால் தலைத்தரு பத்மாவதி ஸ்ரீதர், இவர்களின் விருப்பமான பாடல் தில்லானா மோகனம்பாள்.

0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சி நீ வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி எஸ்எட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால்.
4: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
5: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
7: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
10: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
9: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
10: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து

0: காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜசாணி மார்பிள்ஸ், தஞ்சை விழவன்சுக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வழங்கிய இரவும் மலரும் நிகழ்ச்சியின் இப்பகுதியில் நமக்கு வழங்கியவர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
2: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
4: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
1: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
6: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
7: தஞ்சை உழவன்னா
6: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
5: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
8: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55550.
5: தஞ்சை உழவன்.
0: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 10:31. பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியில் நமக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
10: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
9: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
10: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
9: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
0: இரவு மலரும் நேயர்களின் காகித தூதுவர்கள் சந்திக்கும் இரவு மலரும் இது. இருக்கட்டாஞ்சேரி சுப்ராயலு நாகலட்சுமி, தில்லையாடி நா வீராசாமி, தமிழன்பன் நகுலன், கீழையூர் உத்தராபதி, தேன்மொழி மகேந்திரன், கீழ்மாத்தூர் கருப்பையா, ராஜாத்தி அறிவுக்கரசன், கீழமுக்குட்டு செம்பனர் கோவில் அன்பழகன், வீரகடூர் கஜன், பாலு ஸ்ரீராமுலு பாஸ்கர், மீன்சுருட்டி ராஜா பெரியசாமி, தேவனூர் ஜோதிலட்சுமி, மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர், எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், இவர்களது விருப்பமாக ஒலிக்கிறது ஆலயமணி.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம்.
3: 2025-26 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று 10ஆம் வகுப்பில் 494 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 581 மதிப்பெண்களும் பெற்று மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ளனர்.
2: தற்பொழுது LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ லலிதாம்பிகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பூந்தோட்டம், ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி, நாகப்பட்டினம்.
4: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
9: நாளை காலை 8:30 நமது காரைக்கால் பண்பலை 100.3 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தரப்பாய்களு ஊசிகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை காரைக்கால்.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய ஷோரூமா?
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
6: இப்படி ஒரு ஷோரூமா எதிர்பார்க்கவே இல்ல.
7: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
11: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், காரைக்கால்.
9: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
12: குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரிடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி.
13: மதிப்பெண் மட்டுமல்ல, சாதனையும் உறுதி.
12: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.
13: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பேரிடம், திருவாரூர் மாவட்டம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
14: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
9: இரவும் மலரும் தாராசரம் சமரசம்.

0: இந்தபுரம் சங்கமித்ரா, பாஸ்கர், தனுப்பிரியா, தேவேந்திரன், ரிஷி, நந்தினி, சரவணன், சித்ரா, சங்கரன், சாய்மித்ரன் மற்றும் காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, ஜெமிலா, கிரீஷ், காருண்யா, பிரசன்னா, ஜீவாகினி, சுரேஷ், மாரியப்பன், சாமிநாதன், நவநீதம், நரஞ்சனா, சூரி, தினேஷ், சுபு, மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், அட்சரா, திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, அர்ஜுனன் மற்றும் பட்டீஸ்வரம், சாந்தி, சாமிநாதன், விஷ்ணு, அனு, நிலாசினி இவர்களோடு வெண்கரும்பூர், நேரு, கொள்ளிடம், காமராஜ், திருமழிசை, அருணாசேகர், மாதவரம், ஜமுனா, ஏகாந்தம், வாரியங்காவல், கதிரவன் இவர்களது விருப்பமாக
1: அவள் தந்த உறவு

0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:45. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர் வெட்டியம் டிக்கம்பிகள். அம்மன் டிஆர் வெட்டியம் டிக்கம்பிகள், நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
3: அம்மா அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்குவோர் மயிலாடுதுறை கொலுமாங்குடி ஏழுமலையான் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மற்றும் ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
5: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
0: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் மூரா சன்ஸ்.
6: நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல்.
7: மாவட்ட கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
8: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இரவும் மலரும் இந்நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருப்பவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தை வழங்கும் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிறுகழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி மற்றும் செம்பனார் கோவில் கண் ஸ்ரீராமலு, கபிலன் சுபா, சாந்தி குருநாதன், சேதுராமன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம் அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவல்லி, சங்கரன், ராஜா நெய்தவாசல், பார்த்தசாரதி, சந்திரசேகர் மற்றும் திருப்பட்டினம் சாரதா தட்சிணாமூர்த்தி, சாரதா தட்சிணாமூர்த்தி, பூங்கொடி தேவா, மீனா செல்வம், ரேணு பழனிவேலு, கீதா கண்ணா, கார்த்திகா, ஆனந்தராஜ், அஸ்வின்ராஜ், மோனிஷா, ஹேமா, அனுகாசினி, சாரதா, லட்சுமி, அன்பரசு, தர்ணீஸ்வர், கைலாஷ்வர் இவர்களது விருப்பமாக தீர்க்க சுமங்கலி.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நேர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூலின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை. மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுன் தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 12:50 பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நேயர்களுக்கு காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
9: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
14: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேயர்களுக்கு பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
15: ஆட்சியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
9: நம்ம ஊர்ல இவ்ளோ பெரிய ஷோரூமா?
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ல இந்தியாவுடைய டாப் 10 லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு.
11: இப்படி ஒரு ஷோரூமை எதிர்பார்க்கவே இல்ல.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளை 7:30 காரைக்கால் ஒயின் ஜிசி காவேரி எஸ்டேட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ஒயின் ஜிசி காவேரி எஸ்டேட்.

0: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நேர்களுக்கு தஞ்சை உழவன்சுக்கு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இரவும் மலரும் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நிலமேகம், அப்சரா நிலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌதரி பிரகாஷ் மற்றும் மேலமாத்தூர் பாரி, குறுக்கத்தி இஸ்மாயில், ஜரீனா, ஆசிஃபா, ஆசிக், ராஃபியா இவர்களோடு, குறிச்சிமலை பாஸ்கர் இவர்களது விருப்பமாக வசந்தத்தில் ஒரு நாள்.

0: பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேரளம்.
1: வெற்றியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரளம் திருவாரூர் மாவட்டம்.
2: உங்கள் குழந்தையின் வெற்றிக்கான சரியான தொடக்கம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி.
1: மதிப்பெண் மட்டுமல்ல சாதனையும் உறுதி.
2: மாநில மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகின்ற பள்ளி.

0: பயிற்சியாளர்களை உருவாக்கும் இடம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பேரளம், திருவாரூர் மாவட்டம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. காற்றலையில் நாளை நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், அனில் பாசா, திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், அம்மன்டி அறுவை டிஎம்டி கம்பிகள், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழ்மலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க. வழங்கவிருக்கிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும். உழவர்களுக்கு 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன் சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறும் சிறுமி எஸ் பவிஷா. நாளை காலை 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் காலை காம்போ. 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சி 8:05 நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நாளை காலை 10 மணிக்கு அம்மன் டிஆர்வே டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஜி பூம்பா. 10:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் ஜி பூம்பா. மழலை செல்வங்கள் பங்கு பெறும் சிறப்பு நிகழ்ச்சி. 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மில்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் வார்த்தை விளையாட்டு, 2:30 அனில் பாசாவின் வார்த்தை விளையாட்டு, 3 மணிக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் அம்மன்டிஆர்வே டிஎம்டி கம்பிகளின் எல்எஸ்சி, 3:30 மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்எஸ்சி, மாலை 4 மணிக்கு பொன்னியின் காவலன் நாடகம், எழுதியவர் கொற்றவன் அவர்கள். நிகழ்ச்சியில் அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அம்மது. 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மதுபழக்கத்தின் தீமைகளும் மீள்வதற்கான வழிமுறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் பொது மருத்துவர் கே ஷேகலாவுதீன் அவர்கள். 6:45 இசைத்துறையே, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உடவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட்டின் உழவர் அரங்கம். காற்றலை

0: ஆகாஷ்வாணி காரைக்கால்
1: துயிலமுன்,
0: உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நற்சிந்தனையோடு நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் நமது அடுத்த ஒளிபரப்பு 100.3 MHz பண்பலை வரிசையில் நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே.